நேரம் காலை 5:44. இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.

0: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
1: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
1: மதுரை 2. மீண்டும் ஒரு முறை முகவரி உங்களுக்காக.
0: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நிறைவடைகிறது இசையமுதம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக்கு அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபனாலாவில் கடந்த 13ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப்பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட செய்தி. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த எழுத்தாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறமைகளை ஊக்குவிக்க அரசு ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த சமூகத்தைச் சேர்ந்த சிறந்த 11 எழுத்தாளர்களை தேர்வு செஞ்சு அவங்களுடைய படைப்புகளுக்காக தலா 1,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. 2025-2026 இந்த நிதி உதவிக்கு தகுதியானவங்க அதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களில் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னா tn.gov.in என்ற இணையதளத்திலோ அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக பக்கங்களில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செஞ்சு ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உங்களின் படைப்புகளின் ஹார்ட் காப்பி மற்றும் டிஜிட்டல் வடிவில் வர 31 தேதிக்குள்ள சமர்ப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறாா்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேரம் காலை 6:05. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் பாலசுப்ரமணியன் அவர்கள்.
2: உலக உயிர்களிடையே மானிடப்பிறவி என்பது ஒரு உன்னதமான பிறப்பு. மற்ற உயிர்களிடமிருந்து மனிதனின் 6 அறிவால் தனித்துவம் பெறுவதுதான் மனித பிறவிக்கே உள்ள சிறப்பு. பகுத்து ஆராயும் அந்த அறிவால் கல்வி ஞானம், கேள்வி ஞானம், அன்பு செய்தல், அறம் செய்தல் இவைகளுடன் தன் உறவுகளுடன் நல்ல நட்புகளையும் இணைத்து இந்த உலகில் பல சாதனைகளையும் உருவாக்கும் திறன் மனிதனிடம் மேம்பட்டு இருப்பதை கண்கூடாக நாம் காண்கிறோம். வாழ்க்கை என்பது வெறும் உறவுகளை மட்டும் சேர்த்து கொண்டு வாழ்வதை விட கூடவே நல்ல நண்பர்களும் இணைந்திருக்க ஒருவரது வாழ்க்கை அவர் நினைத்ததை விட சிகரம் தொட்டுவிடும். மகாபாரதத்தில் துரியோதனனும் கர்ணனும் நட்பின் இலக்கணத்திற்கு சான்றாக இன்னும் மக்களிடையே பேசப்படுகிறார்கள். வடக்கிருத்தல் என்ற வார்த்தையை கேட்டவுடனேயே நமக்கு ஞாபகம் வருவது சங்க காலத்தில் நண்பர்களாக விளங்கிய கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையும் தான். ஒருவர் முகம் ஒருவர் பாராமல் ஓங்கி வளர்ந்த உயர்ந்த நட்புக்கு நம் தமிழ்ச்சங்க காலத்தில் இவர்கள்தான் நல்ல இலக்கணம் என்பதை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. ஒரு நல்ல நட்பின் உறவு ஒருவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஐயன் திருவள்ளுவர் 79வது அதிகாரத்தில் நட்பு என்ற தலைப்பில் வெகு சிறப்பாக எடுத்துரைக்கிறார்கள். பாருங்கள், நட்பின் இலக்கணமே அதுதான். ஒடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இதற்கு பொருள் என்னவென்றால், நாம் உடுத்தியிருக்கும் வேட்டியோ அல்லது துண்டோ இடுப்பில் பிடிப்பு இல்லாமல் நழுவும் பொழுது கைகள் இரண்டும் அந்த வேலையை போட்டுவிட்டு இடுப்பருகே வந்து அந்த வேட்டியையோ அல்லது துண்டையோ பிடித்து இருக கட்டிவிடும் தனது மானத்தை காப்பாற்ற. அதாவது, அந்த கைகள் போன்ற நண்பன் உங்களுடன் வாழ்நாள் முழுவதும் இருந்தால்தான் நட்பு என்பதற்கு ஒரு நல்ல இலக்கணம் காண முடியும் என்கிறார்கள் வள்ளுவப்பிறந்தகை. கூடி பழகுதல் மட்டும் நட்பன்று, ஒத்த உணர்வே உண்மையான நட்பு என்று, உணர்ச்சியில் ஒருமித்த கருத்துக்களோடு இருப்பவர்களும் உண்மையான நண்பர்கள் என்றும் நட்பு ஒட்டாததற்கு மேலும் மகுடம் சூட்டுகிறார்கள் வள்ளுவப்பிறந்தகை. இப்படிப்பட்ட நல்ல நட்பின் பண்புகளை தேடி கண்டுபிடித்து 4 நல்ல நண்பர்களாக இருந்தால் போதும், நிச்சயம் ஒருவரின் வாழ்க்கை சிகரம் ஏறும். தன்னிடம் பொருள் இருந்தால் ஒரு பேச்சு, அது கரைந்தால் ஒரு பேச்சு, இப்படி பேசும் நட்பெல்லாம் கடைசி வரை கூட இருந்தால் உதி பெருத்து உத்திரத்திற்கு ஆகாது போலத்தான். உதி என்பது உதிய மரம், அது பெருத்து கொண்டே போகும். அம்மரத்தின் கட்டை வலுவாக இருக்காது, அது வீடு கட்ட உத்திரத்திற்கு ஆகாது என்பதைத்தான் நம் முன்னோர்கள் உதி பெருத்து உத்திரத்திற்கு ஆகாது என்பார்கள். இதுபோன்ற நட்புகளை ஔவையார் அவர்களும் மூதுரையில் உறவை முன்னிறுத்தி சொல்கிறார்கள். அது நட்புக்கு இக்காலத்தில் பொருந்தும். அது என்ன என்றால்,

0: அற்ற குளத்தின் அறுநீர் பறவை போல் உற்றுளி தீர்வர் உறவல்லர். அக்குளத்தில் கொட்டி மாம்பழம் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்பார். இதற்கு பொருள் என்னவென்றால், குளத்தில் நீர் இருந்த வரையில் அதில் வசித்து வந்த பறவை நீர் வற்றிவிட்டால் குளத்தை விட்டு போய்விடும். அதுபோல செல்வம் ஒருவரிடம் உள்ள வரையில் உறவாய் அல்லது உறவு போல நடித்தவர்கள் அவன் வருபநிலை அடைந்து விட்டால் விலகி போய்விடுவார்கள். கொட்டி ஆம்பல் நெய்தல் போன்ற கொடிமலர்கள் குளத்தில் நீர் இருந்தபோது மகிழ்ந்தும் நீர் வற்றிய போது தானும் வாடி குளத்தை விட்டு பிரியாமல் இருக்கும். அதுபோல ஒருவரது நல்ல உறவு அல்லது நட்பு என்பது அவரது வறும நிலையிலும் அவர் விட்டு பிரியாமல் இருப்பதுதான் என்பதே. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று, நகைச்சுவை கண்ட நல்ல நட்புடன் சேர்ந்து பகைச்சுவையில்லா வாழ்க்கை வாழ நல்ல நண்பர்களுடன் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் எஸ். பாலசுப்ரமணியன் அவர்கள்.

0: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை.

0: நாளின் சிறப்பு. ஜூலை 29ஆம் தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. இன்று உலக புலி நாள் கொண்டாடப்படுகிறது. புலிவளம் பேணல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் 2010 நடந்த புலி குழுமலில் இந்நாள் உருவாக்கப்பட்டது.
1: 1818 ஆண்டு இதே நாளான ஜூலை 29ஆம் தேதி பிரெஞ்சு இயற்பியலாளர் அகஸ்டின் ஜீன் ஃப்ரெஸ்னல் புகழ்பெற்ற ஒளியின் விளிம்பு விளைவு, அதாவது டிஃப்ராக்ஷன் பற்றிய தனது குறிப்புகளை வெளியிட்டார்.
0: தமிழ் அறிஞர் உரை ஆசிரியர் பீசா சுப்பிரமணிய சாத்திரியார் அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1890.
1: ஐநாவின் 2வது பொது செயலர், அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஸ்வீடனை சேர்ந்த டாக்ஹமா ஷெல்ட் அவர்கள் பிறந்த தினம் இன்று 1905 ஆண்டு.
0: 1921 ஆண்டு இதே நாளான ஜூலை 29ஆம் தேதி அன்றுதான் அடால்ஃப் ஹிட்லர் தேசிய சோசாலிய செருமானிய தொழிலாளர் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
1: தமிழக கவிஞர், மொழி பெயர்ப்பாளர், இதழாசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1936.
0: 1948 ஆண்டு இதே நாளான ஜூலை 29ஆம் தேதி அன்றுதான் 12 ஆண்டுகளாக இடைநிறுத்தி வைக்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டிகள் லண்டனில் ஆரம்பமாயின.
1: 1957 ஆண்டு இதே நாள்லதான் பன்னாட்டு அணுசக்தி முகமையகம், அதாவது இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, ஆஸ்திரியாவின் தலைநகரான வியன்னாவில் தொடங்கப்பட்டது.
0: 1958 ஆண்டு இதே நாளான ஜூலை 29ஆம் தேதி அன்றுதான் ஐக்கிய அமெரிக்காவின் நாசா விண்வெளி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது.
1: 1959 ஆண்டு ஹவாயில் முதல் தடவையாக அமெரிக்க சட்டமன்றம் தேர்தல்கள் நடைபெற்றன.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் காலை 6:22. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக தெரிந்து கொள்ளலாம். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு

செய்தி. இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். இன்று காலை 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். திரிவேதிக்குடி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். இன்று காலை 7:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள், 2020

இன்று காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல் 8:02 பாட்டு வேணுமா? ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. இன்று காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள் இன்றைக்கு என் விருப்பம். 10:30 ஒருபட பாடல்கள். கும்கி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 கண்ணாடி மாளிகை. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 12:02 சிநேகிதியே. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல்கள். இன்று பகல் 2 மணிக்கு பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. இன்று பிற்பகல் 3:32 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம். 4:30 பண்பலையின் ஆட்டக்கலம். மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 சர்வதேச புலிகள் தினம் 2026 வனங்களின் வளங்கள் புலிகள். சர்வதேச புலிகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வனச்சரக அலுவலர் எம் கார்த்திக் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். அதைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம். மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ் மற்றும் வி கார்த்திகேயன். இன்று இரவு 7 மணிக்கு பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி. பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் பங்கேற்கும் நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். இன்று இரவு 8:45 இன்றைய பாரதம். தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்க செயலாளர் சேகர் அவர்களுடன் நேர்முகம். இரவு 9 மணிக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும் தலகோ.

0: எப்ப கணேசா ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
6: பருவ மாற்றத்தில் சில முக்கிய இடர்பாடுகள் உண்டாகி உலகம் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. முதலாவதாக, உலக வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் கோடைகால வெப்ப அலைகள் மனிதர்களின் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கிறது. இரண்டாவதாக, துருவ பகுதிகளில் பனிமலைகள் வேகமாக உருகுகின்றன. இதன் விளைவாக கடல் மட்டம் உயர்ந்து சில கடலோர பகுதிகள், சில கடலோர நாடுகள், சில கடலோர பெரும் நகரங்கள் எதிர்காலத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளது. மூன்றாவதாக, மழை பொழிவின் முறை மாறுகிறது. இதனால் கடும் வெள்ளம், சில இடங்களில் நீண்டகால வறட்சி ஏற்படுகிறது. இதனால் விவசாயத்தில் சமநிலை மாறுபட்டு உணவு பஞ்சம் ஏற்படுகிறது. நான்காவதாக, விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுவதால் விதைத்த பயிர்கள் வறட்சியால் கருகுகின்றன. சில நேரங்களில் வெள்ளத்தால் முழுமையாக அழிகின்றன. இதனால் உணவு பாதுகாப்பு என்பது மனித குலத்திற்கு கேள்விக்குறியாக ஒன்றாகவே உள்ளது. ஐந்தாவதாக, குடிநீர் பற்றாக்குறை அதிகரிக்கிறது. ஏரிகள், குளங்கள், ஆறுகள் வறண்டு போகின்றன பருவ கால மாற்றத்தால். ஆறாவதாக, உயிரின பல்வகைத்தன்மை பாதிக்கப்படுகிறது. பல அரிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழிவின் விளிம்பை எட்டியுள்ளன. ஏழாவதாக, மனிதர்களின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுகிறது. வெப்ப அலைகள், காற்று மாசுபாடு தொடர்ந்து அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கும் பருவகால நிலை தொற்று நோய்களின் பரவல்களை அதிகரிக்கிறது. மேலும் முறையற்ற உணவு பழக்க வழக்கம் போன்ற காரணத்தால் ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படுகிறது. முறையற்ற உணவு பழக்கம் ஏற்படுவதற்கு பருவகால பொய்ப்பால் விவசாயத்தில் ஏற்படும் மாற்றங்களும் முக்கிய காரணங்களாக உள்ளது. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பருவ கால மாற்றத்தால் ஏற்படும் நிலைமை, நமது நாட்டிலும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தெளிவாக காணப்படுகிறது. சில ஆண்டுகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் 2015 ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நாம் அறிந்ததே. சில ஆண்டுகளில் மிக கடுமையான வளர்ச்சியும் சென்னை, பெங்களூரு போன்ற நகரங்களிலும் நீர் பற்றாக்குறை நிலவியுள்ளது. வெப்ப அலைகள் அதிகரித்து உள்ளன. விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றன. கடலோர மாவட்டங்களில் கடல் அரிப்பு அதிகரித்துள்ளது. நீர்வள மேலாண்மை மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. எனவே காலநிலை மாற்றம் அல்லது பருவகால மாற்றத்தை தடுக்கும் சிறந்த தீர்வுகளாக, முதலாவதாக, அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஒரு மரம் பல ஆண்டுகள் நமக்கு நிழல், மழை, தூய காற்று மற்றும் வாழ்வதற்கான ஆதாரத்தை வழங்குகிறது. இரண்டாவதாக, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களை பயன்படுத்த வேண்டும். சூரிய ஆற்றல், காற்றாலை மின்சாரம், நீர்மின் உற்பத்தி போன்றவற்றை அதிகரிக்க வேண்டும். மூன்றாவதாக,

0: பொது போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். தனிப்பட்ட வாகன பயன்பாட்டை குறைத்தால் காற்று மாசுபாடும் குறையும். நான்காவதாக, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத மின்விளக்குகள் மற்றும் மின் சாதனங்களை அணைத்து வைப்பது கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு நல்ல பழக்கமாகும். ஐந்தாவதாக, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். துணிப்பைகள், காகித பொருட்கள் மற்றும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் போன்றவற்றை ஊக்குவிக்க வேண்டும். ஆறாவதாக, மழைநீர் சேகரிப்பை ஒவ்வொரு வீடு, பள்ளி, அலுவலகம், தொழிற்சாலையிலும் அரசு கட்டாயமாக்க வேண்டும். ஏழாவதாக, இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும். வேதியியல் உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும். எட்டாவதாக, பள்ளி மாணவர்களிடமிருந்து பொதுமக்கள் வரை சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். ஒவ்வொருவரின் பொறுப்பாக பருவகால மாற்றத்தை தடுக்கும் அரசின் முயற்சிகள் மட்டும் போதாது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனது பொறுப்பை உணர வேண்டும். நம்மால் முடிந்த சிறிய மாற்றங்களை இன்று தொடங்குவோம். ஆரோக்கியமான சுற்றுச்சூழல், பாதுகாப்பான பூமி, வளமான எதிர்காலம் ஆகியவற்றை நாம் குழந்தைகளுக்கு விட்டு செல்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

0: இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் நாள் புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை ஆகிய இன்றும் வலி நிவாரண ஆயில் மற்றும் தைலம் தயாரித்தல் பயிற்சி இலவசமாக வழங்கப்பட உள்ளது. இந்த பயிற்சிகள் குறிப்பிட்ட தேதியில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. முன்பதிவு செய்ய தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 9488575716. இந்த இலவச பயிற்சியை பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 30ஆம் தேதி சூரிய உலர்த்தி பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். சூரிய உலர்த்தி பற்றிய இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெட்டிவேர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டு நேரடி பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 9488575716. இந்த இலவச நேரடி வகுப்பில் பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். வெட்டிவேர் மதிப்பு கூட்டு சாகுபடி மற்றும் நேரடி இலவச பயிற்சி வகுப்பில் முன்பதிவு செய்து பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. இந்திய மத்திய அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. பாராகுவாட் டைக்ளோரைட் களைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்க மத்திய அரசு வரைவு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனமாகவும் விழுங்கினால் கடுமையான நச்சு தாக்கம் உயிரிழப்பை ஏற்படுத்துவதாலும் இதற்கு குறிப்பிட்ட எதிர்மருந்து இல்லாததால்

0: பயன்படுத்துவதாலும், மண் நீர் மற்றும் சுற்றுச்சூழலை தீவிரமாக பாதிப்பதாலும் பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்திற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தொழிற்சாலைகள், நீர்நிலைகள், போக்குவரத்து, சந்தை பகுதிகள், தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தும் பகுதிகளில் இந்த பாராகுவாட் டைக்ளோரைட் மண், நீர், உணவு ஆகியவற்றை மாசுபடுத்தி நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தின் உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்பாடு தடை செய்யப்பட்டுள்ளது. தடையை மீறுபவர்கள் மீது 1968 பூச்சிக்கொல்லி சட்டத்தின்படி 3 வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். பாதுகாப்பான மாற்று கலைக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக்கொள்கிறது. இதனால் பாராகுவாட்டின் ஆபத்துகளை அறிந்து மீதமுள்ள இருப்புகளை பாதுகாப்பாக அகற்றுமாறும் ஜூலை 30 பண்ணைகள் மற்றும் கிடங்குகளை உள்ள பாராகுவாட் இருப்புகளை அகற்றுமாறும் பாதுகாப்பான மாற்று மருந்துகளை பயன்படுத்துமாறும் அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்படுகிறது. இதனால் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறையில் பாராகுவாட் டைக்ளோரைட் கலைக்கொல்லி மருந்தை உற்பத்தி, இறக்குமதி, விற்பனை, விநியோகம் மற்றும் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. வாடிப்பட்டி வட்டார வேளாண் விரிவாக்கம் மையங்களில் அரசின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு மானியத்தில் தக்கை பூண்டு விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மண்ணின் வளத்தை அதிகரிக்கவும் உகந்த இயற்கை உரமாக மாற்ற தக்கை பூண்டு சிறந்த பயிராகும். மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தி உவர் மற்றும் மணல் நிலங்களை சீர்படுத்துவதுடன் மண்ணில் நீரை தேக்கி வைக்கும் திறனை அதிகப்படுத்துகிறது. ஈரப்பதத்தை மேம்படுத்தி மண் அரிப்பை தடுக்கிறது. இவை வயல்களில் அடர்த்தியாக வளர்வதால் பிற களைகள் முளைப்பதை தடுக்கிறது. மேலும் வேர் நூர் புழுக்களை கட்டுப்படுத்த உதவுகிறது. வாடிப்பட்டி, சோழவந்தான் மற்றும் நாச்சிக்குளம் வேளாண் விரிவாக்க மையங்களில் தக்கை பூண்டு விதைகள் 50% மானியத்தில் வழங்கப்படுகிறது என வேளாண் உதவி இயக்குனர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனுக்காகவும் மாநிலத்தின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசால் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 செயல்படுத்தப்படுகிறது. தரமான விதைகள் மற்றும் இடுபொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதும் நெல் உற்பத்தி மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதும் இயந்திர நடவு அல்லது நேரடி விதைப்பிற்கு 1 ₹4,000 வரை மானியமும் அதிகபட்சம் 2 வரை மானியம் வழங்கப்பட உள்ளது. விவசாய பெருமக்களே, இந்த திட்டத்தின் பயன்களை பெற அக்ரிஸ் நெட் அல்லது உழவர் செயலி வாயிலாக பதிவு செய்து பலன் பெறுங்கள். மேலும் அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையத்தை அணுகியும் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் 2026 பதிவு செய்து பயன்பெறலாம். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: பல பயிர்களுக்கான பாசன முறைகளுக்கான அட்டவணை. அதுல பயிர்னு பார்த்தோமா தேங்காய். தேங்காயில சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான தண்ணீரின் அளவு 75 to 100 liters ஒரு நாளைக்கு. மற்ற முறைகளில் தேவைப்படும் நீரின் அளவு 200 to 300 liters. இதை சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துறதுனால நமக்கு மீதப்படும் தண்ணீரின் அளவு 45 liters. இதுவே திராட்சை பழங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் தேவைப்படும் தண்ணீரின் அளவு 25 to 40 liters வரை நமக்கு தேவைப்படும். இதுவே மற்ற முறையில் நம்ம தண்ணீர் வந்து நம்ம பாய்ச்சும் போது அதனுடைய நீரின் அளவு 90 to 100 liters தேவைப்படும். இதில் சொட்டு நீர் பாசனத்தில் நமக்கு மீதப்படும் தண்ணீரின் அளவு 48 liters. இதுவே மாமரத்துக்காக தான் 30 to 50 liters வரைக்கும் நமக்கு தண்ணீர் தேவைப்படும். இது சொட்டு நீர் பாசனத்தில். மற்ற முறையை நம்ம பயன்படுத்தும் போது 70 to 100 liters. இதில் மீதியாகும் நமக்கு தண்ணீரின் அளவு 50 liters. அடுத்தது சப்போட்டா. சப்போட்டாவில் சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவைப்படும் தண்ணீரின் அளவு 20 to 30 liters. மற்ற முறை நீர்ப்பாசனம் நமக்கு பயன்படுத்தும் போது நீரின் அளவு 70 to 100 liters. இந்த சொட்டு நீர் பாசனத்தில் நமக்கு மீதியாகும் தண்ணீரின் அளவு 50 liters.
0: இதுவரை இன்று ஒரு செய்தியில் சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக

வேளாண் அறிவியல் பள்ளியின் வேளாண் துறை விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேரம் காலை 6:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கயல் திரைப்படத்திற்காக.

0: மீனாட்சி, பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க், சிக்னல் அருகில், மதுரை.

0: கலர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
0: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம் நேயர்களே, உங்களது காலை பொழுதை புத்துணர்ச்சியா மாற்றுவதற்காக ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அழகான குட்டிஸ் குரலோடு வலம் வருகிறது பூந்தளிர்.

தமிழ் கதை. தக்காளி, ஐஸ்கிரீம், வெங்காயம், மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸு வெளியே விளையாட போனாங்க. வெயில் அடிச்சனால ஐஸ்கிரீம் உருகி போச்சு, தக்காளி வெங்காயம் அழிச்சே போச்சு. உன் பையன் பந்து விளாடுமோ தெரியாம தக்காளி மேல விழுந்துருச்சு, அதனால விழுந்து செத்து போச்சு. வெங்காயம் அழுகிட்டே போச்சு. கடவுட்ட கேட்டுச்சு, ரெண்டு பேர் செத்துருக்கு நாழுதேன், நான் செத்துருக்கு யார் அழுவா? கடவுள் சொன்னாரு, எல்லாரும் அழுக வைக்கிறேன். தேங்க்யூ.

வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பொது அறிவிப்புகள், ஆலய அற்புதங்கள், வேலைவாய்ப்பு செய்திகள், நாளிதழ் செய்திகள் போன்ற பல பயனுள்ள தகவல்களோடு திரைசை பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில முதல் பாடல் கேட்கலாம், மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக உன்னிமேனன், ஸ்வர்ணலதா இவர்களின் குரல்களில்.

0: நேரம் காலை 7:07. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில அடுத்ததாக வேலை வாய்ப்பு செய்தி கேட்கலாம். மத்திய அரசின் MNDC இரும்பு நிறுவனத்துல காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி பணிக்காக 102 காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிப்புல சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், கம்ப்யூட்டர், HR பிரிவுகளில் பணிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. BE, BTEC, MBA, MCA அல்லது CA முடித்தவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்தவரையில் 18 வயதிலிருந்து 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். முழு விவரங்களுக்கும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கும் NMDC-யின் அதிகாரப்பூர்வ இணையதளமான NMDCETR.formfix.org. மீண்டும் ஒருமுறை இணையதள முகவரி NMDCETR.formfix.org என்ற இணையதளத்தில் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதியாக 11/8/2026, அதாவது ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்கு.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்கானது. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்க அழைக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கானது. இப்பொழுது நேரம் காலை 7:16 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலாம். ராஜா திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்புல கே எஸ் சித்ரா குரல்ல பாடல் கேட்டு இணைந்திருக்கலாம்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். உல்லாசம் திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம், ஹரிணி, வெங்கட் பிரபு இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

0: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று வியாச பூஜை நடைபெறுகிற நாள். அதனால திருவேதிகுடி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாம் செல்கிறோம். தேவாரம் பெற்ற காவிரி தென்கரை தலங்களுள் 14வது தலம் இந்த தலம். திருவையாறு சப்தஸ்தானங்களில் 4வது தலமாகவும் விளங்குகிறது. தஞ்சையிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கண்டியூருக்கு கிழக்கே வீரசிங்கப்பேட்டை வழியாக 4 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த ஊர் உள்ளது. பிரம்மன் குடி புகுந்து இங்குள்ள ஈசனை நாள்தோறும் வழிபட்ட ஊர் என்பதால் திருவேதிகுடி என பெற்றது. அப்பர் பெருமான் செம்பொனை நன்மலர் மேலவன் சேர் திருவேதிகுடியே என்று பாடுகிறார். இறைவன் தம்முடைய 4 முகங்களாலும் 4 வேதங்களை அருளி செய்த தலம் என்பதால் திருவேதிகுடி என பெற்றது. இதற்கு சான்றாக வேதங்களை கேட்க செவிசாய்த்தபடி கோவிலில் வேத விநாயகர் சன்னதி உள்ளது. வேதம் போதும் வேதிகர்கள் வாழும் ஊர் என்பதால் திருவேதிகுடி என்னும் பெயர் பொருத்தமானது. இதனை சொற்பிரிவில்லாத முறைபாடி நடமாடுவோர் பயில் என்று சம்பந்த பெருமான் பாடல் பாடுகிறார். வேதி என்பதற்கு திருமணச் சடங்கு நடத்தும் மேடை என்றும் பொருள் உண்டு. திருஞான சம்பந்தர் பாடிய இந்த தலப்பதிகம் திருமணத்தடை அகற்றும் பதிகம். இந்த பதிகத்தின் 7வது பாடலில் உண்ணி இருபோதும் அடிபேணும் அடியார் தம்மிடர் என்னும் பாடலை பாடி வழிபட்டால் திருமணம் கூடி வரும் என்பது நம்பிக்கையாதலால் இது திருவேதிகுடியாயிற்றும் என்பர். இங்கு கோவில் கொண்டுள்ள இறைவன் வேதபுரீஸ்வரர். இவருக்கு வாழைமடுநாதர் ஆரா அமுதுநாதர் என்னும் திருநாமமும் உண்டு. இறைவி மங்கையர்க்கரசி தலவிருஷம் வில்வம். கோவில் எதிரில் உள்ள குளம் வேத தீர்த்தம். ஊரின் நடுவே கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரம். உள்ளே நுழைந்ததும் இடதுபுறம் உள்ள மகா மண்டபத்தில் வேத விநாயகர் உள்ளார். மிக நேர்த்தியான பல்லவர் கால திருமேனி கொண்டவர். அர்த்த மண்டபத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் அம்மன் முகம் வலப்புறமும் சிவன் முகம் இடப்புறமும் கொண்டுள்ளது தனிச்சிறப்பு. கருவறையில் திகழும் லிங்க திருமேனியில் பானமானது சால கிராமத்தை ஒத்த நீள்வட்ட வடிவில் அமைந்துள்ளது. குபேரன், வேதங்கள், பிரம்மன், சூரியன், இந்திரன், திருமால், வேத வியாசர் முதலியோர் வழிபட்ட மூர்த்தம். வியாசர் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்த தலம் இந்த தலம். அதனால தான் இன்னைக்கு வியாச பூஜை என்று இந்த தலத்தை நாம் நினைவு கூறுகிறோம். வேதத்தின் பொருளாக இங்கு சிவபெருமான் விளங்குகிறார். வேதத்தின் சொல்லாகவும் அதன் இனிமையாகவும் அம்பாள் மங்கையர்க்கரசி திருக்காட்சி தருகிறாள். பிரகாரத்தில் 108 சிவலிங்கங்கள் வரிசையாக உள்ளன. எனவே இந்த தலத்தை ஒரு முறை வலம் வந்து வழிபட்டால் 108 சிவாலயங்களை தரிசனம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஆண்டுதோறும் பங்குனி 15ஆம் நாட்களில் சூரியனின் கதிர்கள் வேதபுரீஸ்வரரை அர்ச்சிப்பது சிறப்பு. திருமழபாடியில் நடைபெற்ற நந்தியம்பெருமான் திருமணத்திற்கு இங்கிருந்துதான் வேதியர்கள் சென்றனர். மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், சயன தோஷம், சுக்கரதோஷம், நாகதோஷம், குருதோஷம்

0: 7 total medals, followed by Canada, which has a total of 30 medals, and England on the third spot, which has a total of 40 medals. India, on the other hand, stands at number 8 position with 11 medals in total, which includes 2 gold, 6 silver and 3 bronze. With that, I would now like to thank our producer Shahnawaz Khan, editor Vandana Bharadwaj, my co-commentator and a dear friend Anupam Pathak, and myself Sakshi Mandwal. It's the entire team of All India Radio now saying goodbye to all our listeners.
1: Glasgow.
2: The Commonwealth Games.
3: இதுவரை நேயர்கள் கேட்டது ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தினசரி நிலவரங்கள் டெல்லி அஞ்சலாக கேட்டோம்.
4: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பிரியமுடன் திரைப்படத்திற்காக

நேரம் காலை 7:52. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாளிதழ்களில் வந்த செய்திகளில் சிலவற்றை கேட்கலாம். நாளை ஜூலை 30 காலை 9 மாலை 5 வரை மின்தடை ஏற்படக்கூடிய பகுதிகள் கொட்டாம்பட்டி, சின்ன கொட்டாம்பட்டி, பொட்டப்பட்டி, வெள்ளிமலை, முடுக்கன்காடு, தொந்திலிங்கபுரம், சொக்கம்பட்டி, மணப்பச்சேரி, வெள்ளினிப்பட்டி, வி புதூர், சொக்கலிங்கபுரம், மணல்மேட்டுப்பட்டி, பள்ளப்பட்டி, புதுப்பட்டி, கருங்காலக்குடி, பாண்டாங்குடி இந்த இடங்களில் மின்தடை ஏற்படும். நாளை ஜூலை 30 இந்த இடங்களெல்லாம் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறக்கூடிய காமன்வெல்த் பாரா விளையாட்டில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை என சாதனை படைத்தார் ஷர்மிளா. மாற்றுத்திறனாளி வீராங்கனைகளுக்கான குண்டு எறிதல் போட்டியில் இந்த தங்கப்பதக்கத்தை வென்றிருக்காங்க ஷர்மிளா. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். கண்டு கொண்டேன் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134444.

0: 8 மற்றும் 0452-253-1366.
1: நிறைவடைகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக 8:02 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கானது. அதற்கு முன்னாடி 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய அரசு துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெருப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதித் எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குண்டு எறிதலில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை ஷில்பா கஞ்சுகர கோபாலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான காலை வணக்கம். நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சி, விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கானது. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அழைக்கலாம் 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 04 52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போ இணைப்புல காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும். சுமதி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: பண்ணையாரம் பத்தி மேம்படுத்துல

0: ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்று இரவு 10 மணிக்கு இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு இசைவானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டுச் சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டுச் சிறகு.
2: நேரம் காலை 8:10. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா? பாடல் கேட்டு இணைப்புல காத்திருக்காங்க யார், இங்கிருந்து வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலிக்கும் எங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பண்பலைக்கும் சூரிய கிராமத்துக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
2: முருகன் ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
3: எனக்கு வந்து பைரவ படத்துல இருந்து வரலாம் வரலவா பைரவா அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
2: பாடல் கேட்டுருவோமா?
3: நன்றி மேடம், நன்றி.
2: இதோ பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: நேரம் காலை 8:16. நேயர்களின் விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க? ரம்மி படத்துல இருந்து ஏதாவது பாடல் கொடுத்துடலாமா? சரிங்க, பாடல் கேட்கலாம். இதோ ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: 8:21 கேட்டுட்டு இருக்கோம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. நேயர்களோட விருப்பத்துல தான் பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததா யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தங்கச்சிபுரம் தண்ணியோட்டம் பாபு பேசுறேன் மேடம்.
0: பாபு ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: திருமண படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு சாங் போடுங்க மேடம்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: இதோ பாடல் அனைவருக்காகவும்.

0: நேரம் காலை 8:26. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பத்தில் தான் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பாடல் கேட்டு இணைப்புல காத்திருக்காங்க. யார் இங்கிருந்து? வணக்கம்
1: சகோதரிக்கு, இனிய காலை வணக்கம். பரமக்குடியில இருந்து புவனேஸ்வரி தேவசன் பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க?
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: சீரன் அதிகாரன் படத்துல இருந்து சின்ன சின்ன கண்ணா.
0: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் காலை 8:31. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக வளம் வர கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம். ராமேஸ்வரம் எஸ் குமார் நிலைத்தாருக்கும் மாத்திரம் உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க யார் பேசுறீங்க?
1: ராமேஸ்வரம் எஸ் குமார்
0: ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடல் வந்து பெரிய பாடல் வந்து சித்த ஜில்லாரி அனைவருக்காகவும்
0: இதோ பாடல்.

0: எல்லாம் கேடி டிமிக்கு குடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி
1: போல.

நேரம் 8:36 ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில பங்கு பெற்று உற்சாகமா பாடல் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். அன்பரசன் ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? ரஜினி முருகன்ல இருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதோ பாடல் அனைவருக்காகவும்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வண்டி வருகுதுல வளவழிஞ்சி வளவில தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்பும் தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்னா

0: நேர்களை, இன்று காலை 10:30 வனங்களின் காவலன் புலிகள் என்ற தலைப்புல சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி காத்துட்டே இருக்கு. வழங்குபவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசுவாமி நாயுடு மெமோரியல் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. காளிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 8:45. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததா பாடல் கேட்டு காத்திருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம். நேயர் தான், யார் எங்கிருந்து? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் யமுனேஸ்வரத்துல இருந்து சுரேஷ் பேசுறேன்.
0: சுரேஷ் ஐயா, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?

0: சிவகார்த்திகேயன் சார் நடித்த நம்ம வீட்டு பிள்ளையில இருந்து எங்க அண்ணன் எங்க அண்ணன் பாடல்
1: பாடல் கேட்டுருவோமா? இதோ பாடல் அனைவருக்கா.
2: என் தங்கதான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் ஐயோ என்னால தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் என் முன்னாலே நிற்கிறேன். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடுறேன்.

பாசத்தில் அவளை தர.

0: அண்ணே.
1: என்னடா தங்க?
2: இதுவரை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்பத்துல பாடல் கேட்டு ரசிச்சோம். இத்துடன் நிறைவடைகிறது பாட்டு வேணுமா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 8:50.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சில பேரை இப்படி சொல்கிறது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு முழுங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு 4-5 பேரோடு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷாக பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷ் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக உங்களை தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக.
3: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: கேட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை FM.
6: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: நேரம் காலை 8:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் திரை இசை.
1: த்ரிஷா இந்த படத்தோட என்னென்ற முன்னைகள் தான் சூப்பராக இருப்பாங்க. பட் அதில் ஹீரோ கொஞ்சம் சுமாராக தான் இருப்பார்.
2: ஏய், நீ நான் சந்தன ஃபானா?
3: தேங்க்ஸ்.

0: இன்று இரவு 10 மணிக்கு
1: இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு
0: இசைவானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டு சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டு சிறகு.
2: சில நொடிகளில் தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்தநாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்குகிறது. தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இதேபோல் மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் ஹர்ஜிந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனா்.

உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. காத்திருக்கவே நேரம் இல்லாத பரபரப்பான இந்த நேரத்துல உங்க டிராவல் டைம் உற்சாகமாக்கக்கூடிய நேரமாக இந்த நிகழ்ச்சி ட்ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. ஜூலை 29 இந்த நாளினுடைய முக்கியமான நிகழ்வுகள், சிறப்புகள், இந்த நாள்ல பிறந்த நாள் காண்ற சாதனையாளர்கள், இது பத்தின தகவல்களை எல்லாம் கேட்க போறோம் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

0: பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ட்ரைட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நிகழ்ச்சியில மத்திய அரசினுடைய ஸ்ரேஷ்டா அப்படிங்கிற திட்டம் பத்தி தொடர்ந்து கேட்க போறோம். இந்த திட்டம் மூலமா எஸ்சி பிரிவை சேர்ந்த தகுதி வாய்ந்த மாணவர்கள் தனியார் சிபிஎஸ்இ ரெசிடென்சியல் ஸ்கூல்ல, அதாவது உண்டு உறைவிட பள்ளிகள்ல 9 அல்லது 11 வகுப்பு சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பை பெறலாம். இதற்கான கல்வித்தொகை முழுவதுமாக அரசாங்கமே ஏற்றுக்கிறோம். இந்த வாய்ப்பை பெறுறதுக்கு மாணவர்கள் முக்கியமாக தேசிய தேர்வு முகமை நடத்துகிற ஸ்ரேஷ்டாவுக்கான தேர்வு, NETSன்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வில் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது கட்டாயம். ஸ்ரேஷ்டா இந்த திட்டம் பற்றின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க socialjustice.gov.in இந்த இணையதள முகவரியில் பார்வையிடலாம். இணையதள முகவரி மீண்டும் socialjustice.gov.in. Come on, clap.

உற்சாகமான பாடல்களோடு கிட்டரசிட்டே இருக்கும் ரிட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இது அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒரு நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாடு தொழிற்துறையில எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் இல்லையா. அப்படி நம்ம நாட்டினுடைய வளர்ச்சியில முக்கிய பங்காற்றின புகழ்பெற்ற ஒரு தொழில் அதிபருடைய பிறந்த நாள் இன்னைக்கு. தொழிலதிபர் மட்டுமில்லாம சிறந்த விமானியும் கூட. அவர் தான் JRD டாடா. டாடா குழுமம் மற்றும் இந்தியாவின் முதல் விமான சேவையான ஏர் இண்டியா நிறுவனத்தினுடைய நிறுவனரும் இவர் தான். ஃபர்ஸ்ட் லைசன்ஸ்டு பைலட், அதாவது முதல் உரிமம் பெற்ற முதல் விமான ஓட்டுநர், உரிமம் பெற்ற முதல் விமான ஓட்டுநரும் இவங்க தான் JRD டாடா. அவங்களுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. பிறந்த ஆண்டு 1904. இன்னும் இது போன்ற பல தகவல்களுக்காக இணைந்திருங்கள் ரெட்டமிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியோடு.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: இன்று மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18 கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
3: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
4: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரியமிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ்.
5: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
6: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
7: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

கேட்க கேட்க சலிக்காத பாடல்களோடும் சிந்திக்க விருந்தா பல தகவல்களோடும் கேட்டு இருக்க எந்த நிகழ்ச்சியில் ரிட்டர்ன் பிட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டே இருக்கோம். 9:26 ஜேஆர்டி டாடா அவரோட பிறந்தநாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அவர் தொழில்துறை விமானத்துறையில ஏராளமான சாதனைகள் பண்ணியிருக்காங்க. அவரை கௌரவிக்கிற விதமாக இந்தியாவின் உயரிய விருதுகளான பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற விருதுகள்லாம் அவருக்கு கொடுத்திருக்காங்க. விமானத்துறையில கௌரவ பதவிகள் வகிச்சிருக்காங்க. விமானத்துறையில உயரிய விருதுகளான டோனி ஜானஸ், இந்த மாதிரியான பல சர்வதேச விருதுகள்

விருதுகளான பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற விருதுகள்லாம் அவருக்கு கொடுத்திருக்காங்க. விமானத்துறையில கௌரவ பதவிகள் வகிச்சிருக்காங்க. விமானத்துறையில உயரிய விருதுகளான டோனி ஜானஸ், இந்த மாதிரியான பல சர்வதேச விருதுகளையும் பெற்றவர் தான் இந்த JRD டாட்டா.

நேரம் 9:35. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரெட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயமே ஒரு சின்ன பழக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். எவ்வளோ பெரிய மாற்றமாக இருந்தாலும் ஒரு சிறிய துவக்கத்தில் இருந்தால் ஆரம்பிக்கும் இல்லையா. எதுக்கு இப்போ இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா. ஆமீர்களே, சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகை வர காத்திருக்கு. நேர்களே, உங்களுடைய சின்ன பழக்கம், நீங்கள் மாற்றிக்கிட்ட பழக்கமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக ஏற்படுத்திக்கிட்ட பழக்கமாக இருக்கலாம், உங்களுடைய சிறிய பழக்கம், உங்களுடைய எந்த சிறிய பழக்கம் உங்களுடைய பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றின உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கலாம் இன்றைக்கி காலையில் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். நேர்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 25:30 170 அறிமுகங்களும் 25:30 171

நேயர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 0452 ஜூலை 29 இந்த நாள் சர்வதேச புலிகள் தினமாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்பட்டு வருது. 2010 ரஷ்யாவில் நடந்த ஒரு உச்சி மாநாட்டில் தான் இந்த நாளை புலிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த நாள் சர்வதேச புலிகள் தினமாக கொண்டு வந்திருக்காங்க. அளவில் உள்ள புலிகளில் 70% புலிகள் இந்தியாவில் தான் இருக்கு. இந்த மாதிரி புலிகள் பற்றின நிறைய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கலாம் இன்னைக்கு காலையில் 10:30 சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக. சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் வனங்களின் காவலன் புலிகள் இந்த தலைப்பில் தான் நிகழ்ச்சியை வழங்க போகிறாங்க. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசுவாமி நாயுடு மெமோரியல் கல்லூரியினுடைய விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி காளிராஜ் அவர்கள் உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். இன்று காலை 10:30 சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி வனங்களின் காவலன் புலிகள்.

0: Senza indugi.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
4: இன்று மாலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் யார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
3: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
4: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள் பாரத் யார் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
6: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: இன்று இரவு 10 மணிக்கு இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு இசை வானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டு சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டு சிறகு.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: அதிகரிச்சு வேட்டையாடுறது இதனால இப்போ, அதாவது அப்போ 1600 எண்ணிக்கையில் இருந்த புலிகளோட எண்ணிக்கை இப்போ 3600 மேல அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புலிகளை பாதுகாக்கிறதுக்காக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணையத்தினுடைய முக்கிய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலிகள் காப்பகங்களை கண்காணிக்கிறது, புலிகளுக்கான வாழ்விடங்கள் இருக்கா, அதனுக்கு பாதுகாப்பு இருக்கா, இதெல்லாம் உறுதி செய்யறது தான் இந்த ஆணையத்தினுடைய முக்கிய நோக்கம். வனத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருக்க, இந்த புலிகளுக்கு ஏன் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்ற சந்தேகம்லாம் உங்களுக்கு வருதா நேர்களே? இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நீங்க இன்று மாலை 5:02 விளக்கம் பெறலாம். சர்வதேச புலிகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில இன்று மாலை 5:02 சர்வதேச புலிகள் தின சிறப்பு நேரலை நிகழ்ச்சி வனங்களின் வளங்கள் புலிகள். இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில பங்கேற்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வனச்சரக அலுவலர் M. கார்த்திக் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் S. கார்த்திகை தீபன் அவர்கள்.

0: ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 9:54. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது ட்ரைட்டிங் பீட்ஸ். காத்திருக்கு நேரமில்லை. இந்தியாவில் இப்போ 58 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. உத்தரகாண்டில் இருக்க ஜிம் கார்பெட்டுங்கிற தேசிய பூங்கா தான் முதல் புலிகள் காப்பகம். புலிகள் எண்ணிக்கையில் மத்திய பிரதேச மாநிலம் தான் முதலிடத்துல இருக்கு. தமிழகத்தில் மொத்தம் 5 புலிகள் காப்பகங்கள் இருக்கு. இன்னைக்கு சர்வதேச புலிகள் தினத்தை ஒட்டி நிறைய தகவல்கள் கேட்டுட்டே இருக்கும் இல்லையா. இன்னைக்கு இதை பற்றின இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில 10:30 சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சியை கேளுங்க நேர்களே. இன்று காலை 10:30 சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சியாக வனங்களின் காவலன் புலிகள் நிகழ்ச்சியை வழங்குபவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசுவாமி நாயுடு மெமோரியல் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி காளிராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ்.

0: இன்று இரவு 10 மணிக்கு இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு இசைவானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டுச் சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டுச் சிறகு.
1: சுவாரஸ்யமான பல தகவல்களோடு நாம் கேட்டிருச்சோம். ரேட்டம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இது மாதிரியான பல தகவல்களுக்காக காத்திருங்க நாளை காலை 9:00 வரைக்கும். இனி தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம் விருப்ப கானங்கள். நிகழ்ச்சி ஒரு முன் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குரு பூர்ணிமாவையொட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் பதவியேற்று 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தாவிக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டு

படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் 650வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் குரு பூர்ணிமா தினமான இன்று பிஜேபி சார்பில் நாடு தழுவிய சமூக நல்லிணக்க உறுதிமொழி பிரச்சாரம் தொடங்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஆடி மாத பௌர்ணமியையொட்டி காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோயிலில் பச்சை பட்டுடுத்தி வைர அணிகலன்களுடன் காமாட்சியம்மன் லக்ஷ்மி சரஸ்வதி தேவியாருடன் தங்கத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருகே நடைபெறவுள்ள கோடை விழாவுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,5,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாட்டின் மொத்த ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 863 பில்லியன் டாலர்களாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, நேரம் காலை 10:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 விருப்ப கானங்கள் வரிசையில இன்றைக்கு என் விருப்பம். இந்த காலகட்டத்தில் உறவுகளுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. நிஜ உலகத்தில் உறவுகளோட நேரம் செலவிடுறோமா அப்படின்னு கேட்டால் குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். டிஜிட்டல் உலகத்தில் நம்மோட அதிக நேரத்தை ஃபோனே பறிச்சிருது. இல்லை, இதை இப்படி கூட சொல்லலாம், நாம் ஃபோனை முறையாக பயன்படுத்தாததும் இதுக்கு முக்கிய காரணம் தான். உறவுகளிடையே பொறுமை, விட்டு கொடுக்கறது இதெல்லாம் குறையக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்போடு தான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. மன்னிப்பு, இதை மையமாக வச்சுதான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்க போகிறோம். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் சூரியகலா.

நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக 10:30 வனங்களின் காவலன் புலிகள் என்ற தலைப்போடு சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி வலம் வர காத்திருக்கிறது. வழங்குபவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசுவாமி நாயுடு மெமோரியல் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. காளிராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ். என் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மன்னிப்பு இதை மையமா வச்சுதான் இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். வாழ்க்கையில கோபப்பட்டு ஒருத்தரை இழக்கிறத விட மன்னிப்பு கேட்டு அந்த அன்பை தக்க வச்சுக்கிறது மேலான விஷயம். மன்னிப்பு மிகச்சிறிய வார்த்தையா இருக்கலாம், ஆனா அதோட வலிமை மதிப்பு அப்படிங்கிறது மிக பெருசு. நாம கேட்கக்கூடிய மன்னிப்பு இன்னொருத்தருடைய மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமையை குறைக்கலாம்.

நேயர்களே, முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வளம் வர காத்திருக்கிறது. இன்றைக்கு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படிங்கிற தலைப்போடு தான் வளம் வர காத்திருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு சொல்ல வரலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னேப்போடு நிகழ்ச்சியில்

பங்குபெறலாம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். என் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தப்பு செய்யாத மனிதர்களே இல்லை. தவறு செய்வதுதான் மனிதருடைய இயல்பே. ஆனால் அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறதும் அதை விட பெரிய மனதோட பெருந்தன்மையாக மன்னிக்கிறதும் தான் மிகச்சிறந்த விஷயம். அப்படி மனக்கசப்புகளை மறந்து மன்னிக்க துவங்கும் போது தான் உறவுகளை உதிராமல் பார்த்துக்க முடியும். மன்னிப்புன்ற ஒரு வார்த்தை கேட்க தவறியதால் பிரிந்த உறவுகள் நிறையவே இங்கே இருக்குது. கோபம் பெருசா மனிதர்கள் பெருசா?

நேரம் 10:23. என் விருப்பம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கோபங்கள் இல்லாத உறவுகளே இல்லை. ஆனா அந்த கோபத்தை அப்படியே பிடிச்சுக்கிட்டு அன்பான மனிதர்களை விட்டு விலகி போறதை விட ஒரு சாரி மன்னிப்பு கேட்டு அந்த உறவுகளை நம்ம கூட தக்க வைக்கிறது தான் மிகச்சிறந்த விஷயம்.

0: தவறுகள் கோபங்கள் இதையெல்லாம் தாண்டி உறவுகளை நேசிப்போம். நிறைவடைகிறது என் விருப்பம். விடைபெறுகிறேன் சூரியகலா. நன்றி நேயர்களே.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் இப்பொழுது 10:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வனங்களின் காவலன் புலிகள், சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. காளிராஜ் அவர்கள்.
4: வரையறுக்கப்பட்ட கம்பீரம் புலி நாள் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். இந்தியாவில் தேசிய புலிகள் தினம் ஆண்டுதோறும் ஜூலை 25 கொண்டாடப்படுகிறது. இது சர்வதேச புலிகள் தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. புலிகள் உணவுச் சங்கிலியின் உச்சியில் விளங்கும் முதன்மை வேட்டையாடும் விலங்குகளாகும். அவற்றை பாதுகாப்பது அவற்றின் இயற்கையான வாழ்விடங்களையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. இது காடுகளின் பரந்த அளவிலான பல்லுயிர் மற்றும் சூழலமைப்புகளுக்கு நேரடியாக துணை புரிகிறது. இத்தினத்தின் நோக்கம் வாழ்விட பாதுகாப்பு மற்றும் வேட்டையாடுதலுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இத்தினத்தின் நோக்கமாகும். புலித்திட்டம் 1973 தொடங்கப்பட்டது மற்றும் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் NTCA போன்ற அரசு முன்னெடுப்புகள் மூலம் பெரிய பூனை இனத்தைச் சேர்ந்த விலங்குகளின் புலிகள் போன்றவை எண்ணிக்கையை பாதுகாப்பதில் இந்தியா அடைந்துள்ள பெரும் வெற்றியை இத்தினம் குறிக்கிறது. ஏன் ஜூலை 29? காட்டு புலிகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து வருவது குறித்த உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை ஊக்குவிக்கும் நாம் ஜூலை 29 அன்று சர்வதேச புலிகள் தினத்தை கொண்டாடுகிறோம். 2010 ரஷ்யாவின்

செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற புலிகள் உச்சி மாநாட்டில் டைகர் சம்மிட் தீர்மானிக்கப்பட்டது. கடந்த நூற்றாண்டில் காட்டுப்புலிகளின் எண்ணிக்கை 97% வரை சரிந்துவிட்ட நிலையில் கவலைக்குரிய நிலையை எதிர்கொள்ள புலிகள் வாழும் 13 நாடுகள் இந்த மாநாட்டில் ஒன்றிணைந்தன. சில நோக்கங்களுக்காக அவர்கள் ஜூலை 29 ஆண்டுதோறும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அறிவித்தனர். அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளுதல், வேட்டையாடுதல், சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம், வாழ்விட இழப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றால் ஏற்படும் ஆபத்துகளை முன்னிலைப்படுத்துதல், சூழல் மண்டலங்களை பாதுகாத்தல், புலிகளை பாதுகாப்பது என்பது அவை சார்ந்திருக்கும் பரந்த வனச்சூழல் மண்டலங்களையும் பல்லுயிர் வனத்தையும் பாதுகாப்பதாகும் என்பதை வலியுறுத்தல், பாதுகாப்பு இலக்குகளை முன்னெடுத்தல், காட்டுப்புலிகளின் எண்ணிக்கையை இருமடங்காக்குவதை நோக்கமாக கொண்ட Tiger x 2 என்னும் லட்சியமிக்க சர்வதேச முயற்சியை செயல்படுத்துதல், புலியை பற்றி பூனை குடும்பத்தின் மிகப்பெரிய உறுப்பினர்களான புலிகள் தங்களின் தனித்துவமான ஆரஞ்சு நிற உரோமம், கருப்பு கோடுகள் மற்றும் வலிமையான உடலமைப்பால் அடையாளம் காணப்படுகின்றன. ஆசியாவை தாயமாக கொண்ட உச்சநிலை வேட்டையாடிகளான இவை மிகுந்த வலிமை வாய்ந்தவை. மாமிச உண்ணிகள் மேலும் வாழ்விட இழப்பு மற்றும் சட்டவிரோத வேட்டை காரணமாக காடுகளில் பெருமளவு அருகி வரும் நிலையில் உள்ளன. இதன் அறிவியல் பெயர் பான்தீரா டைக்ரிஸ். தற்போது 6 இனங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்தனி அறிவியல் பெயரையும் வாழிடப் பகுதியும் கொண்டுள்ளன. வங்காள புலி, அதனுடைய உரியல் நேம் பான்தீரா டைக்ரிஸ், இந்தியா மற்றும் நேபாளம், வங்காளதேசம். சைபீரியா புலி, அமூர் புலி, பான்தீரா டைக்ரிஸ் அலிட்டிகா, ரஷ்யாவின் தூரக்கிழக்கு பகுதி. சுமத்ரா புலி, பான்தீரா டைக்ரிஸ் சுமத்ரே, சுமத்ரா, இந்தோனேஷியா. இந்தோ சீனோ புலி, பான்தீரா டைக்ரிஸ் கார்பெட்டி, தென்கிழக்கு ஆசியா. மலேயா புலி, பான்தீரா டைக்ரிஸ் ஜாக்சன், மலாயா தீபகற்பம். தென்சீனா புலி, பான்தீரா டைக்ரிஸ் அமோனியாசிஸ், தென்சீனா. புலிகளின் தனித்துவமான பண்புகள். இதன் உடலில் தனித்துவமான கோடுகள் அமைந்துள்ளன. மனிதர்களின் கைரேகைகளைப் போலவே எந்த 2 புலிகளுக்கும் ஒரே மாதிரியான கோடு அமைப்பு இருப்பதில்லை. இந்த கோடுகள் அவற்றின் தோளிலேயே அமைந்திருப்பவை. எனவே ஒரு புலியின் ரோமம் முழுவதுமாக நீக்கப்பட்டாலும் அதன் கூட்டமைப்பு தொடர்ந்து தெரியும். வேட்டையாடுவதில் நரித்தனம். புலிகள் சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வதில் வல்லவை. இரையை தங்களுக்கு அருகில் வரவழைப்பதற்காக மான் போன்ற சில பாவனங்களை இந்த புலிகளே குரல் மூலம் எழுப்புகின்றன. பெருந்தீனிக்காரர்கள் இவை. உணவுச் சங்கிலியின் உச்சியில் உள்ள வேட்டையாடிகளான புலிகள் பசியுடன் இருக்கும்போது ஒரே வேளையில் 36 kg 80 lbs வரை இறைச்சியை உண்ணக்கூடியவை. சிறந்த இரவு பார்வை உடைய அந்த புலிகள் மனிதர்களை விட இவற்றின் இரவு பார்வை திறன் சுமார் 6 times அதிகம். இதனால் இவை இரவில் மிகச் சிறப்பாக வேட்டையாட முடிகிறது. உரத்த கர்ஜனை. புலியின் கர்ஜனையில் மனிதர்களால் கேட்க முடியாத அதிர்வெண் கொண்ட இன்ஃப்ரா சவுண்ட் அலைகளும் அடங்கியுள்ளன. இந்த ஆழமான கம்பீரமான அதிர்வெண் காரணமாக அடர்ந்த காடுகளுக்குள்ளும் இவற்றின் கர்ஜனை வெகு தூரம் கேட்கிறது. பாப்கார்ன் வாசனை. சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் புலியின் சிறுநீர் வெண்ணெய் தடவிய பாப்கார்ன் வாசனையைப் போலவே இருக்கும். ஆச்சரியமூட்டும் கண்கள். பல புலிகளின் கருப்பு நிற காதுகளின் பின்புறத்தில் ஓசெல்லி எனப்படும் வெள்ளை நிற புலிகள் உள்ளன. இவை போலி கண்கள் போல செயல்பட்டு வேட்டையாடும் பிற விலங்குகள் பின்முறந்து தாக்குவதை தடுக்க உதவுவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். எல்லைக்கு உட்பட்ட அலைச்சல். தனித்து வாழும் ஒரு புலியின் எல்லை மிகவும் பரந்ததாக இருக்கலாம். வேட்டையாடும் போது இவை ஒவ்வொரு இரவும் 10 to 16 km வரை பயணம் செய்யும். புலிகள் நாள் முழுவதும் என்ன செய்கின்றன? புலிகள் தீவிரமான மற்றும் அரிதாக நிகழும் வேட்டையாடுதலுக்கு தேவையான ஆற்றலை சேமித்து வைப்பதற்காக ஒரு நாளில் 20 வரை ஓய்வெடுக்கின்றன. அவை முக்கியமான விடியற்காலை, அந்திப்பொழுது மற்றும் இரவு நேரங்களில் சுறுசுறுப்பாக செயல்படுகின்றன. காடுகளில் வெளித்திருக்கும் நேரத்தை 12 miles தூரம் வரை அவை அலைந்து திரிந்து தங்கள் எல்லைகளுக்குள் கண்காணித்தல், உடலை சுத்தம் செய்தல், உடல் சூட்டை தணிக்க நீந்துதல் மற்றும் இரையை பிடித்தல் ஆகியவற்றை செலவிடுகின்றன. தூக்கம் மற்றும் ஓய்வு 16 to 20 hours. வேட்டையாடுவதற்கு மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் தேவைப்படுவதால் புலிகள் தங்கள் நாளின் பெரும்பகுதியை உயரமான புல்வெளிகள் அல்லது அடர்ந்த புதர்கள் போன்ற குளிர்ந்த தனிமையான இடங்களில் தூங்கியோ அல்லது குட்டி தூக்கம் போட்டோ கழிக்கின்றன. ஓய்வெடுப்பது மனிதர்களிடமிருந்து மறைந்திருக்கவும் பகல் நேர வெப்பத்தை தணிக்கவும் தங்கள் செயல்பாட்டு நேரத்தை இரவு நேர இரைகளின் நடமாட்டத்துடன் ஒத்திசைக்கவும் உதவுகிறது. வேட்டையாடுதல் மற்றும் உணவு உட்கொள்ளுதல் 1 to 2 hours. புலிகள் தனித்து செயல்பட்டு மறைந்திருந்து பாய்ந்து தாக்கும் வேட்டையாடிகள் ஆகும். உணவை தொடர்ந்து துரத்தி பிடிப்பதற்கு பதிலாக அவை தங்கள் உடலில் உள்ள கோடுகளை பயன்படுத்தி மறைந்திருந்து அமைதியாக நெருங்கி சரியான தருணத்தில் பாய்கின்றன. 6 or 7 days மட்டுமே அவை வேட்டையாடினாலும் பசியுடன் இருக்கும் ஒரே புலி இரவில்

34 கிலோ வரை இறைச்சி உண்ணக்கூடியது. அவை பிடித்த இரையை நிம்மதியாக உண்பதற்கு காட்டின் மறைவான பகுதிக்கு பிடித்த உணவை இழுத்துச் செல்கின்றன. எல்லைகளை கண்காணித்தல் மற்றும் அடையாளமிடுதல். புலிகள் மிகப்பெரிய பரப்பளவை தங்கள் எல்லைகளாக கொண்டு தனித்து வாழும் இயல்புடைய விலங்குகள். விழித்திருக்கும் போது அவை தங்கள் எல்லைகளை சுற்றி நடந்ததை கண்காணிப்பதிலும் நேரத்தை செலவிடுகின்றன. சிறுநீர் கழித்தல் மற்றும் மலம் கழித்தல், மரங்களில் ஆழமான கீறல்களை ஏற்படுத்துதல் போன்ற வாசனை அடையாளங்களை விட்டுச் செல்வதன் மூலம் அவை மற்ற விலங்குகளுடன் தொடர்பு கொள்கின்றன மற்றும் ஊடுருவும் விலங்குகளை எச்சரிக்கின்றன. உடலை சுத்தம் செய்தல் மற்றும் சமூக தொடர்பு. வீட்டுப் பூனைகளைப் போலவே புலிகளும் தங்கள் விழித்திருக்கும் நேரத்தில் கணிசமான பகுதியை உடலில் சுத்தம் செய்வதையும் சொரசொரப்பான நாக்கை பயன்படுத்தி அழுக்கை நீக்கி தங்கள் ரோமங்களை மென்மையாகவும் மனமற்றதாகவும் வைத்துக் கொள்கின்றன. இனச்சேர்க்கை அல்லது தன் தாய் குட்டிகளை வளர்க்கும் காலங்களைத் தவிர மற்ற நேரங்களில் அவற்றுக்கிடையான சமூக தொடர்புகளை மிக குறைவாகவே இருக்கும். 2 ஆண்டுக்கு 1 முறை 2 அல்லது 4 குட்டிகள் இந்த புலிகள் இடுகின்றன. மனிதர்கள் ஒரு காலத்தில் விலங்குகளை பார்த்து அஞ்சுவதில் புலிக்கு முதலிடம் உண்டு. அதன் உடல் எடை 100 லிருந்து 300 கிலோ வரை இருக்கும். உடலின் எடையும் அதன் நீளம் 8 to 13 அடி வரையிலான நீளமும் மனிதர்களை அச்சுறுத்துகளில் ஒன்று. அப்படிப்பட்ட புலிகளின் சர்வதேச தினம் ஜூலை 29 தேதி. பசி இல்லாத போது மிருகங்களை கொள்வதில்லை சிங்கம், ஆனால் சிங்கத்தை காட்டுக்கு அரசன் என்று கூறுவார்கள். இருந்தாலும் கிழக்காசிய நாடுகளில் புலிய காட்டின் அரசன் என்று சொல்லப்படுகிறது. புலியின் நெற்றியில் ஒரு அடையாளம் உள்ளது. அந்த அடையாளம் சீன எழுத்து போன்று இருக்கும். அந்த அடையாளத்தின் அர்த்தம் என்னவென்றால் அரசன் என்று அர்த்தம். அதனால் அந்த நாடுகளிலே காடுகளுக்கு அரசன் புலி என்று அடையாளமிட்டுள்ளனர். புலி பூனை இனத்தைச் சேர்ந்தது. புலியின் உடல் பழுப்பு கலந்த வெளிர் சிவப்பு நிற தோலை உடையது. உடல் முழுவதும் வெள்ளை மற்றும் கருப்பு நிற கோடுகள் விரவி கிடக்கும். இந்த கோடுகள் மனிதர்களின் கைரேகைகளைப் போன்றது. இது தன் உடலை புல்வெளியில் மறைத்து விலங்குகளை வேட்டையாட உதவுகிறது. புலி உடலின் நடுப்பகுதியும் அடிப்பகுதியும் வெண்ணிறத்தில் உள்ளன. முகத்தை சுற்றி ஒரு வெண்ணிற வளையம் காணப்படுகிறது. புலி இனங்களில் 9 இனங்கள் இருந்தன. இப்போது 6 இனங்கள் மட்டும் உள்ளன. மற்ற 3 இனங்கள் அழிந்துவிட்டன. புலிகளின் உணவு. புலிகள் பெரும்பாலும் மான்களை விரும்பி சாப்பிடும். அடுத்து காட்டுப்பன்றி, நீர் எருமை, கொம்பு மான்கள், இதோடு கரடி, நாய், சிறுத்தை, முதலை மற்றும் மலைப்பாம்புகளையும் வேட்டையாடும் தன்மை கொண்டது. இது தண்ணீரில் நன்றாக நீந்தும் தன்மை கொண்டது. அப்படி நீந்தும் தன்மை கொண்டு உள்ளதால் இது மீன்களையும் வேட்டையாடக்கூடிய தன்மை உள்ளது. புலிகளின் எண்ணிக்கை. 1990களில் புலிகளின் எண்ணிக்கை அனைத்து பகுதிகளையும் சேர்ந்து 100,000 நம்பர்ஸ் இருந்தது. இன்று 3000 to 4500 வரை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. தற்போது புலியினங்களின் எண்ணிக்கை இனவாரியாக பெங்கால் டைகர், சுமேரியன் டைகர், இண்டோ சீனா டைகர் என்று பல வகையான புலிகள் உள்ளன. வரலாற்று ரீதியாக புலிகளின் வாழ்விடம் துருக்கியில் தொடங்கி தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளில் வரை நீள்கிறது. ஆசிய கண்டத்தின் கடற்கரை பகுதிகளிலும் வாழ்விடம் கொண்டிருந்தது. இப்போது தென்கிழக்கு ஆசிய பகுதிகள், சீனா மற்றும் ரஷ்யா கிழக்கு பகுதிகளில் புலிகள் வாழ்ந்து வருகின்றன. புலிகளின் வசிப்பிடம். புலிகள் அனைத்து வித பருவகாலங்களிலும் வாழும் தன்மை கொண்டது. செடிகொடிகள், அடர்ந்த காடுகள், மரங்கள் மற்றும் மாங்க்ரோவ் காடுகள், சதுப்பு நில காடுகள் புல்வெளிகளிலும் வாழும் தன்மை கொண்டது. புலிகளின் இனப்பெருக்கம். புலிகளின் இனப்பெருக்கம் மாதங்கள் நவம்பரிலிருந்து ஏப்ரல் வரை. இனப்பெருக்க காலம் 16 வாரங்கள். ஒரு முறைக்கு 3 to 4 குட்டிகள் வரை ஈனும் தன்மை கொண்டது. குட்டி போட்ட 8 வாரங்கள் வரை புலிக்குட்டிகள் தாய்ப்புலிகளிடம் இருக்கும். 2.5 வருடங்கள் தாய்ப்புலியை விட்டு வெளியே வந்துவிடும். புலிகள் தனிமையாக வாழும் பழக்கமுடையது. அது வேட்டையாடுவதற்கு உகந்த பரந்த இடங்களிலே வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடியது. இந்தியா. அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உள்ள நாடாக உள்ளது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை 25 புலிகள் சரணாலயத்தை உருவாக்கியுள்ளது இந்தியா. 2007 நடத்தப்பட்ட புலிகளின் கணக்கெடுப்பில் இந்திய வனப்புலிகளின் எண்ணிக்கை தோராயமாக 1411 என்று குறைந்துள்ளதாக சொல்கிறது. அந்த அறிக்கையிலே புலிகளின் எண்ணிக்கை குறைவிற்கு சட்டவிரோதமாக வேட்டையாடுதலே காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. பாலியல் முதிர்ச்சி. பெண் விலங்குகள் சுமார் 3 முதல் 4 வயதிலும் ஆண் விலங்குகள் சுமார் 4 முதல் 5 வயதிலும் பாலியல் முதிர்ச்சி அடைகின்றன. புலிகளின் இனப்பெருக்க சுழற்சி எஸ்ட்ரஸ் சுழற்சி என்று பெயர். ஒரு பெண் புலி 3 முதல் 9 வாரங்களுக்கு 1 முறை சினைப்பருவத்தை அடைகின்றன. மேலும் அதன் கருத்தரிக்கும் காலம் 3 முதல் 6 நாட்கள் வரை நீடிக்கும். வெப்பமண்டல காலநிலைகளில் பெண் விலங்குகள் ஆண்டு முழுவதும் இனப்பெருக்கத்திற்கு தயாராகலாம். இருப்பினும் மிகவும் குளிர்ச்சியான மாதங்களில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை இனச்சேர்க்கை அதிகமான நடைபெறுவதாக தெரிகிறது. மித வெப்பமண்டலங்களில் பெண் விலங்குகள் குளிர்கால மாதங்களில் மட்டுமே பருவமடைந்து இனப்பெருக்கம் செய்கின்றன. இனப்பெருக்கம். பெண்

0: இனங்கள் இனப்பெருக்கத்திற்காக தங்கள் தயார் நிலையை வெளிப்படுத்துகின்றன. பருவமடைவதற்கு சில நாட்களுக்கு முன்பு பெண் விலங்கு ஒன்று தனித்துவமான வாசனை கொண்ட சிறுநீரை வெளியிட்டு தனது எல்லை பகுதியை அடிக்கடி அலையாடப்படுத்தும். இனப்பெருக்க காலத்தில் பெண் விலங்கு ஆண் விலங்கை கவர்வதற்காக நாள் முழுவதும் அடிக்கடி சத்தமிடக்கூடும். புலிகள் பொதுவாக ஒன்றையொன்று வட்டமிட்டு சத்தமிடுவதன் மூலம் தங்கள் காதல் சடங்கை தொடங்குகின்றன. புணர்ச்சி குறுகிய நேரத்திற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு அடிக்கடி நடைபெறும். பெண் புலிகள் தூண்டப்பட்ட அண்டவிடுப்பு செய்பவை, அதாவது இனச்சேர்க்கையின் போது பெண் புலி கருவுறுதலுக்காக ஒரு முட்டையை வெளியிடுகிறது. அண்டவிடுப்பை தூண்டி கருமுட்டை கருவுறுதை உறுதி செய்வதற்கு பல நாட்கள் நீடிக்கும் இனப்பெருக்கம் செயல்பாடுகள் தேவைப்படலாம். ஆண் மற்றும் பெண் புலிகள் இரண்டும் தங்கள் வாழ்நாளில் பல துணைகளை கொண்டிருக்கலாம். பற்கள் மிகவும் கூர்மையான கோரைப்பற்கள் இரையை கடிக்க பயன்படுகின்றன. மான் மற்றும் காட்டுப்பண்டி போன்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு முடிந்தவுடன் மீதமுள்ள உணவை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடத்தில் வைத்து ஒரு நாளைக்கு 36 கிலோ வரைக்கும் உணவை எடுத்துக்கொள்ளும் தன்மை உடையது. வாழ்விடம் காடுகள் மற்றும் புல்வெளிகளில் தனியாக வாழக்கூடிய இயல்பு உள்ளவை. புலிகளின் கர்ஜனை சத்தம் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்கும் ஆற்றல் கொண்டது. புலிகள் தண்ணீரில் நன்றாக நீந்தக்கூடியவை மற்றும் அதிக தூரம் பாய்ந்து இரையை பிடிக்கும் திறன் கொண்டவை. இது ஒரு ஊன் உண்ணி. இது மான்கள், காட்டெருமை, ஆடு மற்றும் அனைத்து விலங்குகளையும் வேட்டையாடக்கூடிய தன்மை உள்ளவை. தங்கள் தாய்விடம் உயிர் வாழ்வதற்கும் வேட்டையாடுவதற்கும் தேவையான முக்கிய திறன்களை கற்றுக்கொள்கின்றன. நீந்துதல் மற்றும் உடல் சூட்டை தணித்தல். மற்ற பூனை இனங்களைப் போலல்லாமல் புலிகள் தண்ணீரை விரும்புகின்றன. வெப்பமான நாட்களில் உடல் சூட்டை தணிக்க அவை ஆறுகள், ஓடைகள், நீர்நிலைகளை தேடிச் சென்று அவற்றில் மூழ்கி மகிழ்கின்றன. அவை மிகச்சிறந்த நீச்சல் திறனை கொண்டவை. பெரிய ஆறுகளை கடக்க நீண்ட தூரம் எளிதாக நீந்தக்கூடியவை. இந்தியாவில் புலிகள் ஒரு கலாச்சார சின்னமாகவும் மிக முக்கியமான சூழியல் ஆதாரமாகவும் விளங்குகின்றன. நாட்டின் தேசிய விலங்காக திகழும் இவை உலகளாவிய இயற்கை நிதியம் வேர்ல்டு வைல்ட்லைஃப் ஃபண்ட் போன்ற அமைப்புகளின் முயற்சிகளுக்கு மையமாக உள்ளன. மேலும் இவை ஈட்டும் பெரும் சூழல் சுற்றுலா வருவாய் உள்ளூர் சமூகங்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவுகிறது. உயிரியல் ரீதியாக பார்க்கையில் புலிகள் உணவுச் சங்கிலியின் உச்சத்தில் இருக்கும் வேட்டையாடும் விலங்குகளின் மற்றும் குடை இனங்கள் அம்பர்லா ஸ்பீஷிஸ் ஆகும். இவற்றை பாதுகாப்பது என்பது பரந்த காடுகள், எண்ணற்ற உள்நாட்டு சுற்றுலா தலங்கள் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரங்களுக்காக திகழும் நிதி அமைப்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பதாகும். சூழியல் சமநிலை மற்றும் முக்கியமான உயிரினம். புலிகள் உணவுச் சங்கிலியின் உச்சியில் இருக்கும் வேட்டையாடும் விலங்குகளாகும். மான் மற்றும் காட்டுப்பன்றி போன்ற பெரிய தாவர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் இவை அளவுக்கு அதிகமான மேய்ச்சலை தடுக்கின்றன. இந்த காடுகளும் புல்வெளிகளும் இயற்கையாகவே மீண்டும் வளர உதவுகிறது. இதன் விளைவாக மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது, மண்ணரிப்பு தடுக்கப்படுகிறது மற்றும் பல்லுயிர் பெருக்கம் நிலைநிறுத்தப்படுகிறது. வாழ்விடம் மற்றும் நீர்பிடிப்பு பகுதி பாதுகாப்பு. ஒரு புலி வேட்டையாடுவதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் பரந்த நிலப்பரப்பு தேவைப்படுவதால் அவற்றை பாதுகாப்பது என்பது தானாகவே பெரிய தொடர்ச்சியான நிலப்பரப்புகளை பாதுகாப்பதாக அமைகிறது. இத்தகைய பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் முக்கியமாக கார்பன் சேமிப்பு பகுதிகளாக செயல்படுகின்றன. மேலும் இந்தியாவின் 200க்கும் மேற்பட்ட ஆறுகள் புலிகள் காப்பகங்களில் உருவாகின்றன அல்லது அவற்றின் வழியாக பாய்கின்றன. எனவே நீர் விநியோகத்தை சீராக்குவதற்கும் வெள்ளத்தை தடுப்பதற்கும் அருகிலுள்ள சமூகங்களுக்கு தண்ணீர் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த வாழ்விடங்கள் இன்றியமையாதவை.
1: வருகிறது புலி வருகிறது காட்ட விட்டு நாட்டுக்குள்ளே கிடுகிடுன்னு நடுங்க வைக்குது வீட்டுக்குள்ளே. வேட்டக்காரன் பல பேரே விழுங்கு விட்ட புலியடா, அது விழுந்ததுன்னா புடிச்சதுன்னா மனுஷனெல்லாம் எளியடா, மனுஷனெல்லாம் எளியடா. புலி வருகிறது

வைக்கிறது வீட்டுக்குள்.

பழிய வாங்க நினைச்சது நான் வேட்டக்காரன் எங்கு பல்லகாட்டி இழிப்பதில்லை சொல்லி மலவேங்க அது பழிய வாங்க நினைச்சது நான் வேட்டக்காரன் எங்கு கல்லிலையும் நாருரிக்கும் துணி விருந்தார் பாரு கல்லிலையும் நாருரிக்கும் துணி விருந்தார் பாரு உன் கத்தியையும் கடிச்சு போடும் பொம்பளை நீரா

சுகாதார நன்மைகள் மற்றும் சூழல் சுற்றுலா. புலிகள் காப்பகங்கள் பொறுப்பான சூழல் சுற்றுலாவை ஊக்குவிக்கின்றன. இது காடுகளில் வசிக்கும் மற்றும் கிராமப்புற சமூகங்களுக்கு முக்கியமானதாகவும் வருமானத்தை ஏற்படுத்தவும் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. காட்டை அழிப்பதற்கு பதிலாக உயிருள்ள வனவிலங்குகள் மூலம் வருவாய் ஈட்டுவதால் புலிகள் இருப்பு உள்ளூர் மக்கள் தங்கள் இயற்கை சூழலை பாதுகாப்பதற்கான நேரடி ஊக்கத்தை அளிக்கிறது. கலாச்சாரம் மற்றும் தேசிய முக்கியத்துவம். சிந்து சமவெளி நாகரிகம் காலத்திலிருந்தே இந்தியாவில் புலிக்கு ஆழ்ந்த வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது. வலிமை, சுறுசுறுப்பு மற்றும் கம்பீரம் ஆகியவற்றின் அடையாளமாக திகழும் வங்காள புலி இந்தியாவின் தேசிய விலங்காக உள்ளது. இது நாட்டுப்புற கதைகளில் போற்றப்படுவதோடு துர்காதேவி உள்ளிட்ட பல இந்து தெய்வங்களுடனும் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. உலகில் காட்டுப்புலிகள் அழிவின் விளிம்பில் இருப்பதால் இந்தியாவின் பாதுகாப்பு முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. இன்று உலகின் மொத்த காட்டுப்புலி எண்ணிக்கையில் 70% அதிகமானவை இந்தியாவில் உள்ளன. புலித்திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் போன்ற அர்ப்பணிமிக்க முயற்சிகளால் எண்ணிக்கை சுமார் 3682 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் புலிகளின் காப்பகங்கள். 2026 நிலவரப்படி இந்தியா 18 மாநிலங்களில் 84,487 கிலோமீட்டர் பரப்பளவில் 58 அறிவிக்கப்பட்ட புலிகள் காப்பகங்களை கொண்டுள்ளது. உலக காட்டுப்புலிகளின் எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட 75% இந்த காப்பகங்கள் உள்ளன. மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ புலிகள் சரணாலயம் 2025 58வது காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. இந்த வனப்பகுதிகள் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. இது முக்கியமான வனவிலங்கு சரணாலயங்களில் மாநில வாரியான அளவு உள்ளது. 2025 நிலவரப்படி 58 புலிகள் காப்பகங்கள் 18 மாநிலங்களில் பரவியுள்ளன. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு, ராஜஸ்தான், அஸ்ஸாம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் மற்றும் அருணாச்சல பிரதேசம், பிற மாநிலங்களில் உத்தரகாண்ட், பீகார் ஆகிய மாநிலங்களில் இந்த புலிகள் காப்பகம் உள்ளது. முக்கிய சுற்றுலா புள்ளி விவரங்கள். பெரிய புலிகள் காப்பகம் நாகார்ஜுனா மற்றும் ஸ்ரீசைலம், சிறியது அஸ்ஸாமில் நமேரி, அதிக அடர்த்தி கார்பரேட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட், தனித்துவமான அம்சம் நம்தபா அருணாச்சல பிரதேசம். 1973 தொடங்கப்பட்ட புலிகள் காப்பக திட்டத்தின் கீழ் மொத்தம் 9 புலி காப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் 5 புலி காப்பகங்கள் அறிவிக்கப்பட்டன. களக்காடு முண்டந்துறை, முதுமலை புலிகள் காப்பகம், ஆனைமலை புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், சில்லுவித்தூர் மற்றும் மேகமலை புலிகள் காப்பகம். புலிகள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள அமைப்புகள். இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு சட்டப்பூர்வமான அரசமைப்புகளால் நிர்வகிக்கப்படுகிறது. மேலும் வேட்டையாடுதலுக்கு எதிரான நடவடிக்கைகள், வாழ்விட பாதுகாப்பு மற்றும் வனவிலங்கு மோதல் தணிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்த தேசிய மற்றும் சர்வதேச

தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் விரிவான அமைப்பால் இது ஆதரிக்கப்படுகிறது. சட்ட ரீதியான அரசு அமைப்புகள் மற்றும் முன்னெடுப்புகள். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் NTCA இந்த சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சத்தின் கீழ் உள்ள ஒரு சட்டப்பூர்வமாக அமைப்பாகும். இந்த புலி திட்டத்தை நிர்வகிப்பதோடு இந்தியாவின் புலிகள் காப்பகங்களின் வேலையமைப்பிற்கு மேற்பார்வை மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் நிதியுதவியும் வழங்குகிறது. மேலும் விவரங்கள் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் இணையதளத்தில் கிடைக்கின்றன. உலகளாவிய புலிகள் மன்றம் GTF புதுதில்லியை தலைமுடமாக கொண்ட இந்த புலிகள் பாதுகாப்பிற்காக பிரத்யேகமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரே அரசுகளுக்கிடையான இலாப நோக்கற்ற சர்வதேச அமைப்பாகும். சட்ட ரீதியான அரசமைப்புகள் மற்றும் முன்னெடுப்புகள். தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் NTCA இது சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் உள்ள ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பாகும். இந்த புலி திட்டத்தை நிர்வகிப்பதோடு இந்தியாவின் புலிகள் காப்பகங்களின் வலையமைப்பிற்கு மேற்பார்வை தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் நிதியுதவியும் வழங்குகிறது. மேலும் விவரங்கள் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் இணையதளத்தில் கிடைக்கின்றன. உலகளாவிய புலிகள் மன்றத்தின் இணையதளம் வழியாக அவர்கள் உலகளாவிய மற்றும் பிராந்திய நோக்கங்களை கண்டறிதல். அரசு சாரா நிறுவனங்கள் NGOக்கள் மற்றும் கூட்டாண்மைகள் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் இந்தியா மற்றும் மாநில வனத்துறைகள் NTCA இணைந்து கேமரா பொறிகளை அமைத்தல் புலிகளின் எண்ணிக்கையை மதிப்பிடுதல் மற்றும் புலி வழித்தடங்களை பாதுகாத்தல் போன்ற பணிகளில் ஈடுபடுகிறது. WWF இந்தியாவின் நமது புலிகளை பாதுகாப்போம் தளத்தில் அவர்களின் பிரச்சாரங்களை கண்காணிக்கின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு அறக்கட்டளை WCT நமது புலிகளை காப்பாற்றுவோம் சேவ் அவர் டைகர்ஸ் என்ற பொது பிரச்சாரத்திற்காக அறியப்பட்ட WCT உள்ளூர் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வேட்டையாடுதலுக்கு எதிரான முகாம்கள் மற்றும் மோதல் தனிப்பிரிவுகளுக்கு ஆதரவளிக்கிறது. ஷட்புடா நிலப்பரப்பு புலி கூட்டமைப்பு SLTP மத்திய இந்தியாவில் உள்ள ஷட்புடா மலைத்தொடர் முழுவதும் செயல்படும் அடித்தட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு. இது மோதல்களை தணிப்பதற்கும் உள்ளூர் சமூகங்களுக்கு நிலையான வாழ்வாதாரங்களை வழங்குவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஷட்புடா நிலப்பரப்பு புவி கூட்டமைப்பு தளத்தில் அவர்கள் உள்ளூர் முயற்சிகளை பற்றி படிக்கவும் உதவுகிறது. புவி ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு அறக்கட்டளை TRACT உள்ளூர் பங்குதாரர்களை பாதுகாக்கவும் ஒருங்கிணைத்தல் வேட்டையாடுதலுக்கு எதிரான ரோந்து பணிகளை மேற்கொள்ளுதல் மற்றும் பெரிய பூனைகள் பற்றி உள்ளூர் மக்களின் கண்ணோட்டத்தை மாற்றுதல் ஆகியவற்றின் அதிக கவனம் செலுத்துகிறது. டைகர் வாட்ச் ரத்தம் போரின் புலிகளின் இலக்காக கொண்டு பாக் மித்ரா திட்டம் மற்றும் சமூக கல்வி ஆகியவற்றில் கவனம் செலுத்தி சமூகம் சார்ந்த பாதுகாப்பு திட்டத்தை இயக்குகிறது. ஆரண்யா வடகிழக்கு இந்தியாவில் மானஸ் கசிரங்கா மற்றும் சூழல் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டில் கவனம் செலுத்தும் ஒரு முன்னணி ஆராய்ச்சி அடிப்படையிலான அரசு சார் அமைப்பு இது. பொருளாதார முக்கியத்துவம் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதன் மூலம் உள்ளூர் சமூகங்களுக்கு பொருளாதார நன்மைகள் கிடைக்கின்றன. புலிகள் காப்பகங்கள் மற்றும் தேசிய பூங்காக்கள் சுற்றுச்சூழல் மூலம் வருவாய் ஈட்டப்படுகின்றன. நிலையான சுற்றுலா உள்ளூர் வாழ்வாதாரங்களுக்கு ஆதரவளிப்பதோடு இயற்கை பாதுகாப்பையும் ஊக்குவிக்கிறது. இந்த புலிகள் தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் அழிந்து வரும் புலிகளை பாதுகாப்பது, அவற்றின் இயற்கையான வாழிடங்களை பாதுகாப்பது மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாகும். வாழ்விட பாதுகாப்பு புலிகள் வாழும் காடுகள் மற்றும் வாழிடங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, புலிகளின் எண்ணிக்கையை பெருக்குவதன் அதன் அவசியத்தை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, வேட்டையாடுவதை தடுத்தல், புலிகள் சட்டவிரோதமாக வேட்டையாடுவதை எதிர்த்து உலகளாவிய நடவடிக்கைகளை எடுப்பது, புலிகளின் எண்ணிக்கையை உயர்த்துவது மற்றும் காடுகளின் சூழலை மேம்படுத்துவது, காட்டில் உணவு சங்கிலி பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் மக்களுக்கு உணவு சங்கிலி பற்றி எடுத்துக் கூறவும் இத்தினம் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. காடுகளில் புலிகள் இருப்பதன் முக்கிய நன்மைகள் காட்டின் சமநிலையை பேணுதல், தாவரங்களை பாதுகாத்தல் மற்றும் நீர்வளத்தை மேம்படுத்தல் ஆகியவை ஆகும். தாவர பாதுகாப்பு தாவர உண்ணிகள் அதிகமாகி காடுகளை அழிப்பதை தடுத்து மரங்கள் மற்றும் செடிகளின் வளர்ச்சியை பாதுகாக்க உதவுகிறது. உயிரின சமநிலை மான் போன்ற தாவர உண்ணிகள் விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்து காட்டின் உணவுச் சங்கிலியை சீராக பராமரிக்க உதவுகிறது. நீர்வள பாதுகாப்பு புலிகளை காக்கும் இடங்கள் அடர்ந்த காடுகளாக இருப்பதால் மழைநீரை சேமிக்கவும் நிலத்தடி நீரை உயர்த்தவும் உதவுகிறது. புலிகள் தினத்தில் மனிதனின் முக்கிய பங்கு புலிகளை பாதுகாப்பதில் மனிதர்களின் பங்கு மிக முக்கியமானதாகும். இதில் காடுகளை பாதுகாத்தல், வேட்டையாடுதலை தடுத்தல், விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஆகியவை முக்கிய பணிகளாகும். காடுகளை பாதுகாத்தல் புலிகள் வாழும் வாழிடங்களையும் மரங்களையும் பாதுகாத்தல் நமது கடமையாகும். வேட்டையாடுதலை தடுத்தல் புலித்தோல் அதன் நகங்களுக்காக அவற்றை வேட்டையாடுதல் ஆகியவற்றை தடுத்தல் நமது பூர்வீக கடமையாகும். விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் வனவிலங்குகளின் முக்கியத்துவத்தை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு மற்றும் பரப்புரைகளை செய்தல், வனத்துறை உதவியாளருடன் சென்று வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு அளித்தல், கல்லூரி மாணவர்களிடையே புலிகளை பற்றிய விழிப்புணர்வு எடுத்துரைத்தல் தனி மனிதனின்
கடமையாகும்.

0: இது மட்டுமல்லாமல் புலிகள் நம் காட்டிற்கு முக்கியமான உயிரினங்களாகும். ஏனென்றால் புலிகள் உணவுச் சங்கிலியை சீராக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் அனைவரும் ஒன்றிணைந்து புலிகளை அழிக்காமல் வேட்டையாடாமல் காடுகளை பாதுகாத்தும் அதனின் தரத்தை உயர்த்துவதும் நம்மளுடைய ஒவ்வொருவரின் இன்றியமையாத கடமையாகும். காடுகளை பாதுகாப்போம், புலிகளை பாதுகாப்போம்.
1: இதுவரை வனங்களின் காவலன் புலிகள் சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். வழங்கியவர் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. காளிராஜ் அவர்கள்.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
5: இன்று இரவு 10 மணிக்கு
6: இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு
5: இசை வானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டு சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டு சிறகு.
7: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியாக வர இருக்குது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்னைக்கு என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம்?
8: இன்னைக்கு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படிங்கிற தலைப்பில் தான் வந்து பேச போகிறோம். நேயர்களும் நீங்கள் ஏதாவது பழக்கங்கள், அதாவது வேற யார்கிட்ட இருந்தாவது கற்றுக்கிட்டீங்களா, இல்லை உங்களை பார்த்து வேற யாராவது கற்றுக்கிட்டாங்களா, என்னென்ன பழக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க, என்ன நல்ல பழக்கங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க, அதெல்லாம் எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0452 அப்படிங்கிற மதுரையோட முன்னிணைப்போட நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியின் தலைப்பு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம்.
7: ஆம் நேயர்களே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க நீங்க வரலாம். நிகழ்ச்சி வரும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார்.

மகளிர் 69 கிலோ எடை பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே. கண்ணாடி மாளிகை கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்போடு ஒவ்வொரு நிகழ்ச்சியோடு வளம் வந்துட்டுருக்கு இல்லையா? இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். நம்ம மாற்றம் உடலளவிலும் சரி, மனதளவிலும் சரி, உறவுகளோடும் சரி, நல்ல உறவுகளை பேணுறதுக்காகவும் சரி, ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் வந்து ஒரு சின்ன பழக்கம் தான் அடிப்படையாக இருக்கும் அப்படி சொல்லலாம். ஏன், மலையேற்ற வீரர்களாக இருக்கட்டும், அவங்க பெரிய மலையை ஏறுறது கூட அதற்கு அடிப்படை என்ன? ஒரு சின்ன அடி, முதல்ல எடுத்து வைக்கிற அந்த அடி தான் காரணமாக இருக்கும் இல்லையா? நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன பழக்கமும் எப்படி நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கண்ணாடி மாளிகையில் பேச போகிறோம்.
1: அதாவது சிறிய பழக்கம் பெரிய மாற்றத்திற்கு பெரிய விஷயம்தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன விஷயம் வந்து நம்ம தொடர்ந்து, அதாவது இதில் முக்கியமானதே தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்யும் போது தான் அது பழக்கமாகவே மாறும். அப்படி வந்து அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது வந்து பழக்கமாக மாற்றுறதுக்கு வந்து தொடர்ந்து செய்கிறோம். அதில் நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: நிச்சயமா, என்ன நீங்கள் சரியாக சொன்னீங்க, கெட்ட விஷயமும் அடங்கு இல்லையா, அதுவும் சின்ன சின்ன பழக்கத்தில் தான் ஆரம்பிக்கும். சரி, நீங்கள் மாற்றிக்கிட்ட சின்ன பழக்கமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட சிறிய பழக்கம், அது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா நேயர்களும் கேட்பாங்க, பயனடையலாம். சொல்ல வாருங்கள் நேயர்களே. 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். முன் இணைப்பிற்கு 0452 முதல் நேயர் இணைப்பில் வந்துட்டாங்க. வணக்கம். வந்தாங்க முதல் நேயரே வந்து இணைப்பிலிருந்து விடுபட்டு போயிட்டாங்க இல்லையா? சரி, உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்ன விஷயமா என்ன சொல்லலாம், இப்போது பள்ளி கல்லூரி கிளம்புறவங்களாக இருக்கட்டும், வேலைக்கு கிளம்புறவங்களாக இருக்கட்டும், ஏ இல்லத்தரசியாக இருக்கட்டும், இப்போ காலையில் வேலைக்கு தேவையான பொருட்களை, இப்போ இல்லத்தரசியாக இருக்கவங்க நாளைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானித்து எடுத்து வச்சிடலாம், வேண்டியதை யோசிச்சு வச்சிடலாம். ஸ்கூல் கிளம்புறவங்க, காலேஜ் கிளம்புறவங்க முன்னாடியே வந்து தயார் பண்ணி வச்சிடலாம். ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அடுத்த நாள் காலையில் பெரிய டென்ஷன்லேருந்து ரிலீவ் ஆகும் இல்லையா?
1: ஆமாம், நிஜமாகவே அதே மாதிரி அந்த டென்ஷனில் நிறைய வேலையை நம்ம மறந்துடுவோம். அதுலேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன திட்டமிடல்கள் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய நேரமும் சேவாகும்.
0: நிச்சயமா நேரம் சேவாகும். அப்படி அதையும் தாண்டி மன நிம்மதியா காலையில நிம்மதியா கிளம்பி போகலாம். இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அடுத்து நேர் என்ன சொல்ல வராங்க கேட்போம். வணக்கம்.
2: வான் புகழ் வள்ளுவனின் குரல் போல் வான் அழகில் உயர்ந்திருக்கும் எங்கள் வானவில் பண்பலை 102.6 மற்றும் சேதுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் அன்பு தங்கச்சி, புதிய சூரிய கலாவிற்கும் பழைய சூரிய
0: கலாவிற்கும்
1: இல்ல எல்லாமே ஓகேதான், ஆனா 103.3 அப்படின்றத வந்து மாத்தி சொல்லிட்டாங்க.
0: சாமிநாதன் பல வருஷமா பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, இன்னைக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் ஆயிடுச்சு.
1: என்ன பழக்கம் வந்து நீங்க வந்து ஏற்படுத்திக்கிட்டீங்க இல்ல மாத்திக்கிட்டீங்க?
2: அதாவது முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கடையில டீ சாப்பிட்டோம்னா அந்த பேப்பர் அங்கே சொல்லி ரெண்டு இடத்துல போடுவேன். பிரதமர் வந்து அந்த புதிய சுத்த
0: இந்தியா,
2: ஆமா, அதை வந்து கொண்டு வரமோ அது அதுல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன பேப்பரா இருந்தாலும் சரி, சாப்பிட்ட இலையா இருந்தாலும் சரி, அதை வச்சுட்டு தப்பாலதான் போய் போடுவேன். அதை ஒருத்தர் கேட்டாரு, ஏன் இங்க இருந்து போடுறாங்க, எல்லாரும் போடுறாங்க அப்படின்னு கேட்டு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், இல்லங்க இது ஸ்விட்ச்

0: பாராட்டு மோடி சொன்னதான்
1: கடைபிடிக்கிறேன். இது ரொம்ப அருமையான விஷயம் இல்லையா? பெரிய குப்பைகளை நம்ம தரம் பிரிச்சு போடுறோம், அதை தாண்டி முதல்ல நம்ம பயன்படுத்துற அன்றாட வாழ்க்கையில இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுவோம், அப்படி இப்படியே தூக்கி போட்டு போறதை விட அதை நம்ம எங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா ஒதுக்கி செஞ்சா நல்லா இருக்கும்.
2: நல்லதுதான். ஆமா, அதாவது நாமையே செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம மற்றவங்க போட்ட குப்பையா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு சிறிய முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அது
1: பெரிய மாற்றத்துக்கு நிச்சயமாக வழிவகுக்கும். அருமையான ஒரு விஷயம் சொன்னாங்க, இது வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், இதுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை ஒழுக்கம் சார்ந்த விஷயம் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன சுத்தப்படுத்துறத பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம படுக்கையை நாமளே எடுத்து ஒதுங்க வச்சு நீட்டாக வச்சுட்டா அதை பார்க்கும்போதும் அழகாக இருக்கும். ஒரு இதெல்லாம் வந்து அடிப்படையான ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள். இப்போ குழந்தை பருவத்துலேருந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக் கொடுத்தா பிற்காலத்தில் அவங்க ஒரு பெர்ஃபெக்டாக ஒழுக்கமுள்ள ஒரு மனிதராக வாழ்கிறது இதெல்லாம் வந்து அடிப்படையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்ணாடி மாளிகை கேட்டுட்டே இருக்கும். 11:08 ஆகுது. இன்னைக்கு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் பத்தி பேச வராங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம், என்ன ஆச்சு? நேயர்கள் வந்து வர்றாங்க, இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: மேடம், தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை மணிமாறன் கடைசி நேந்தல் யானமலை புதுப்பட்டியில். மேடம், ஏண்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நல்ல பழக்கங்கள் நிறைய இருக்கு. நான் என்னன்னா, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணுவோம் 100%. வேலைக்கு போறதா வந்து சரிங்களா, அந்த 9 மணினா 8:50 நான் போயிருக்கேன். நான் வந்து ஒரு சீனியர் எக்ஸிகூட்டிவ் லெவல்ல ஒர்க் பண்ணிருக்கேன் நிறைய ஃபேக்டரிஸ்ல. அது ஒண்ணும் யாரையும் திட்ட மாட்டேன். என்ன செய்யணும்னா, சப்போஸ் நான் வேலை பார்த்தது எல்லாமே சாக்லேட் ஃபேக்டரி, அந்த சாக்லேட் கீழே விழுந்தா கூட அவங்களை ஏன் எழுந்திருக்கு, நானே குனிஞ்சி பெண்டாயி எடுத்து அதை போட்டவன அடுத்த வாட்டி அவனே செய்வான். அந்த நம்ம செய்வோம் அந்த ஒரு நம்ம ஒரு தப்பு செஞ்சோமோ அதே தப்பு நம்ம குழந்தைகளை பாதிக்க மாதிரி நம்மகிட்ட வேலை ஆகுறவங்களையும் பாதிக்க கீழே இருக்கு. அந்த சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். என்னுடைய சேவிங்ஸ்ல இருந்து நானே எனக்கு என்ன வேணுமோ மந்த்லி ஒரு 50,000 அதையே நான் கன்வெர்ட் பண்ணி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மேடம்.
1: இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, சிறப்பா வந்து எல்லாத்தையும் டைமுக்கு பண்ணிடுவோம், நேரத்துக்கு போயிருவோம் அப்படின்றது, இது எப்ப இருந்து நீங்க பழகிக்கிட்டீங்க, இல்ல சிறு வயதுல இருந்தே உங்களுடைய பழக்கம்
3: எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு இடத்துக்கு போகணும்னா கரெக்டா ப்ராம்ப்டா போயிடணும் அப்படிங்கறது என் பிளட்லயே எனக்கு ஊறி போயிடுச்சு.
1: அப்ப உங்க வீட்லயும் அந்த மாதிரி உங்களை பழக்கப்படுத்திருக்காங்க இல்லையா சின்ன வயசுல இருந்தே?
3: அப்பா வந்து தமிழ் வாத்தியா இருந்தாங்க, அதனால கண்டிப்பு நிறைய இருக்கும்.
1: சரி,
3: அதே கண்டிப்பு நிறைய இருந்தா கூட நல்ல விஷயம் தானே. சயின்டிஸ்ட் இப்ப நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறோம், இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம், 9 மணிக்கு ட்ரெயின்னா வீட்டுல இருந்து 8 மணிக்கு போறதுக்கு எத்தனை கிலோமீட்டர் டைம் பார்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அங்க போயிட்டோம்னா டிராபிக்ல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டை விட்டு இறங்கி போறதுக்கு இவ்வளவு தூரம் ஆகும்னா இடையில ஏதோ ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னா நம்ம ஹெல்ப் ஆயிடும், அந்த மேக்கப் டைமை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ஒரு பாதிச்சு அந்த இருக்கு. அவசரமா போய் ட்ரெயின் வர நேரத்துல ஏறி வந்துட்டு அது போனா ரொம்ப கஷ்டம்.
1: நன்றி, நன்றிங்க, அழகா சொன்னீங்க. நேரம் சரியா, நேரத்தை பயன்படுத்துறது அதை பத்தி ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. நம்ம தொடர்ந்து நேர்கள்ட்ட பேசுவோம், அதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 11:11 ஆயிட்டு இருக்கு. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படிங்கிற தலைப்போட தான் பேசிட்டு இருக்கோம். நேயர்களும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன சின்ன விஷயங்களை மாற்றும் போது தான் பெரிய அதோட விளைவு நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இப்ப ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா சின்னதா அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அதுல என்னென்ன லாபம் நஷ்டம்லாம் வருது, வாடிக்கையாளர்கள் எல்லாம் நம்ம சேமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பெருசா ஆரம்பிக்கும் போது வெற்றி
1: கண்டிப்பா.
2: அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்,
1: சொல்லுங்கய்யா.
5: கரைக்குடி கடைமுத்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
5: ஆரம்பத்திலே சொன்னீங்க நீங்க, கெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ அது பழகிட்டோம்னா அதை விட முடியாது.

0: இப்ப காலையில வாக்கிங் போயிட்டு ஒரு 10 நாள் பாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் போகாம இருந்தோம்னா நம்ம போகாம இருக்க முடியாது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பழக்கம் வந்துச்சு. என்னோட ஒரு 23 வயசுல என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து உடம்பு எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அவரை பார்த்து நானே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த உடம்பு எக்ஸசைஸ் பண்ண பண்ண அது அப்படியே இருக்கிறத பார்த்தோன்னா இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 6 பேக் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் உடம்ப.
1: அப்படியா? சரி, முதல்ல தொடங்கும் போது எவ்வளவு நேரத்துல இருந்து ஆரம்பிச்சீங்க?
0: மேடம், முதல்ல வந்து அவரு எனக்கு சொல்லி கொடுக்கும் போதே சொல்லிட்டாரு, முதல்ல ஒன்னொன்னு செய், ஒரு நாளைக்கு ஒன்னு, மறுநாளைக்கு ரெண்டு, மறுநாளைக்கு மூணு, எல்லாமே
1: முதல் நாள் ஒரு 10 நிமிஷத்துல இருந்து தொடங்கி இருப்பீங்களா?
0: அவ்வளவுதான் மேடம், 10 நிமிஷம் தான். முதல் நாள் ஒன்னு, மறுநாள் ரெண்டு, அப்புறம் மறுநாள் மூணு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசியில 50-60 வரைக்கும்
1: போயிட்டேன். அதாவது முதல் தடவை பண்ணும் போது அந்த கொஞ்ச நேரம் பண்ணதே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்புறம் பழக்க பழக்க பெரிய பெரிய எக்ஸசைஸ் கூட எளிமையா பண்ணிருந்திருப்பீங்க இல்லையா?
0: எளிமையா பண்ண, நம்ம உடம்பு ஏறுறத, அந்த உடம்பு முருகிறத பாக்க பாக்க அவ்வளவு ஆசையா இருக்கும் மேடம். இன்னும் செய்யணும் செய்யணும்னு சொல்லி அவ்வளவு ஆசையா இருக்க மாட்டேங்க. இந்த உடம்பு ஆனதங்கள்லாம் பண்றாங்கன்னா அது காரணம் என்னன்னா, அவங்க அந்த உடம்பு ஏறத பார்த்தோன்னே அவங்களுக்கு அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும். மத்த எல்லா பழக்கத்தையுமே விட்டுருவாங்க. இந்த உடம்பு எக்ஸசைஸ் பண்றத வந்து அவ்வளவு இதா பண்ணுவாங்க. அது ஒரு சில பேருக்கு புரிய மாட்டேங்குது மேடம். அது இன்னைக்குள்ள இளைஞர்கள் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப மட்டும் கொஞ்சம் இது பண்ணி வச்சாங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும்.
1: ஆனா கூடுதலா என்னன்னா, அதற்கான வல்லுநர்களோட முன்னிலையில உடற்பயிற்சியா இருக்கட்டும் யோகாவா இருக்கட்டும் செய்யணும். ஆனா அதற்கான வல்லுநர்கள் முன்னிலையில செய்யறது அப்படிங்கறது ரொம்பவே பாதுகாப்பானது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க.
3: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: நான் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில 64ல இருந்து 67 வரைக்கும் படிச்சேம்மா. அப்ப கேஜி ராஜன் எங்களுக்கு கணித இயல் பேராசிரியர் இருந்தாரு. அவர் ஒரு வழக்கத்தை செய்வார். அவர் பைக்குள்ள ஏதாவது ரப்பரு, பென்சிலு, பேனா ஏதாவது வச்சிருப்பாரு. எங்களை மாணவர்கள் எத்தனையோ மாணவர்களை சந்திச்சவரு. ஆனா நல்லா ஞாபகம் வச்சிருப்பாரு. ஒரு கேள்வி கேட்பாரு, விடை சொன்னா உடனே ஒரு சின்ன பரிசு கொடுத்துருவாரு. அந்த பழக்கத்தை நான் இன்னமும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா.
1: நல்லதுங்கய்யா, நல்லதுங்க.
3: இப்ப நிறைய நண்பர்களை பாக்குற தமிழ்நாட்டுல பூரா என்ன கேள்வி கேக்குறேன்னா, தமிழ் தாய் வாழ்த்து எழுதுனது யாருன்னு கேட்பேன். நிறைய பேர் ரவீந்திரநாத் தாகூர் சொல்லி அவரையும் கொண்டு விடுறாங்க. அப்புறம் விடைய சொல்லி அப்பா அட்டவங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு ஏதாவது ஒரு பரிசு, சின்ன பரிசு கொடுத்துட்டு வந்துடுறேன். மகிழ்ச்சியா இருக்கேன்ப்பா.
1: ரொம்ப சந்தோஷம். அப்ப உங்க கையில எப்பவுமே வந்து பொருள் வச்சிருக்கீங்க.
3: ஏதாவது ஒரு சிறு பொருள் இருக்கும்ப்பா. மகிழ்ச்சிப்பா, நல்லா இருங்க. நன்றி.
1: நன்றிங்க. நன்றிங்க.
2: நேரம் 11:15 ஆயிட்டு இருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: PM जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 11:16 கேட்டு இருக்கோம் கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் பத்தி நேர்கள் அவங்களுடைய அனுபவங்களை ரொம்பவே அழகா எவ்வளவு பெரிய மாற்றங்கள் என் வாழ்க்கையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துகிட்டே இருக்காங்க இல்லையா. நேர்களுக்கான எண்கள் பேசுறதுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிடலாம்.
2: 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 0.

0: 5252 என்பது மதுரையின் முன்னிணைப்பு எண். இந்த எண்களை பயன்படுத்தி நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். இப்போ அடுத்த நேயர் காத்திருக்காங்க, பேசலாம்.
1: அடுத்த நேயர் ஹடடா, இணைப்பில் காத்திருந்தாங்க, என்னன்னு தெரியல, விடுபட்டுட்டாங்க. இதற்கு முன்பாக ஒரு நேயர் உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்களே, அதை நம்ம நிச்சயம் சொல்லணும். இப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உடலுக்கான பயிற்சி மட்டும் இல்லை, மனதிற்கான பயிற்சியும் சொல்லலாம். அதை தொட்டவங்களுக்கு இயல்பாகவே ஒழுக்கம் வந்துடும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா உடலுக்கு தீங்கான விஷயங்கள் எதையும் தொட மாட்டாங்க, ஜங்க் ஃபுட்ஸை கண்டிப்பாக தவிர்த்துடுவாங்க.
0: இல்லை, உடல் நல்லா இருக்கும் போது தான் மனசும் வந்து கரெக்டாக சிந்திக்கும்.
1: சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் இல்லையா? சரிதான். அடுத்த நேயர் என்ன சொல்ல போறாங்க? ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு வராங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம். காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலையின் கண்ணாடி மாளிகையும் அன்பு அறிவிப்பாளர்கள் சூரிய கலா மற்றும் சகோதரியை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
1: சொக்கலிங்க ஐயா, கற்கண்டு மண்டலமா இருக்கா?
2: நல்லா இருக்கு.
1: ஒரே அனல் மண்டலமா தானே தெரியுது, ஆனாலும் நம்ம பண்பலை கேட்கையில அவ்வளவு இனிப்பா இருக்குன்னு சொல்றீங்க.
2: ஆமா, மதுரை பண்பலை நிகழ்ச்சியில் அனைத்துமே அருமை.
1: நல்லதுங்கய்யா, சொல்லுங்கய்யா.
2: அதாவது நான் சின்ன பிள்ளைல உள்ள பழக்கம் என்னன்னா, யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல் பண்றது
1: அருமையான விஷயம் இல்லையா?
2: ஆமா, அதுவே எனக்கு ஒரு நட்பை தேடி தந்தது. அந்த நட்புனால நான் நல்லா பெரிய அளவுக்கு உயர்ந்தேன். நான் ஒன்னாவது படிக்கும் போது படிச்ச நண்பனோட இன்னைக்கும் எனக்கு வயசு 74 இன்னும் நட்பா இருக்கேன்.
1: பரவாயில்ல, அந்த 5 வயசுல பிடிச்ச நட்பு இன்னமும் இருக்கு உங்களோட, தொடருது.
2: ஆமா, அந்த நண்பர் பேரு ஜெயராஜ். அவரு காரைக்குடிக்கு பக்கத்துல.
1: அவங்க நம்ம பண்பலை கேட்டுட்டு இருப்பாங்களா ஐயா?
2: ஆமா,
1: இல்ல நம்ம பண்பலை கேட்பாங்களா?
2: பெரிய பழக்கமா இருந்தா கூட அது பெரிய பழக்கத்தை ஏற்படுத்தி விடும், வாழ்க்கை உயர்வை தரும்.
1: நல்லதுங்கய்யா, நல்லதுங்கய்யா.
2: அதாவது உடுக்க விழுந்தன் கைபுலாங்க, இடுக்கன் கலைவன் நட்பு. நட்பு தான் வந்து நல்லா நமக்கு ஒரு வெற்றியை தரும்.
1: நிச்சயமா, நிச்சயமாங்கய்யா.
2: நன்றி,
1: நன்றி, அழகா சொன்னீங்க. புன்னகை அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த வந்து இந்த நேர் முன் வச்சிருக்காங்க. இதன் மூலமா வந்து நட்பு பெருகுது அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா இப்போ நம்ம பல பேரும் இந்த கைபேசி அப்படிங்கிற இந்த ஒற்றை ஒரு சாதனத்தை பார்த்து தான் புன்னகை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனிதர்கள், நிஜ மனிதர்கள் பக்கத்துல விட்டுட்டு இங்க இருக்க ஒரு பிம்பத்துக்கிட்ட தான் புன்னகை செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா?
0: நிச்சயமா. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா,
1: சொல்லுங்கம்மா.
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி அம்மா.
3: உங்களுடைய
1: குரல் ரொம்ப மெதுவா கேக்குது. இப்ப பேசுங்க. இல்ல, இப்ப வானொலி பின்னாடி சத்தம் கேக்குதே. இப்ப பேசுங்க.
3: என்ன ஆகுது, பெரிய தொகையா மாறிடுது இல்லையா? அந்த பணத்தை எடுத்து ஒரு நல்ல பொருள், ஒரு தங்க பொருள், சின்ன சின்ன பொருளை வாங்கினதுனால திருமணம் முடிக்கிறதுக்கு கடன் வாங்காம முடிச்சேம்மா பிள்ளைகளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து பக்கத்துல பள்ளிக்கூடம் விட்டு வரும்போது அதுகிட்ட பேசி பழகுற பழக்கம் இருந்துச்சுங்கம்மா. அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பேசினதுனால இன்னைக்கு அந்த 3 பிள்ளைகளுமே எந்த தவறுக்கும் ஆளாகாம படிச்சு முடிச்சு திருமணம் முடிச்சு நல்ல ஒழுக்க சிந்தனையோடவும் எல்லா விதத்திலயும் உயர்ந்த நிலையில இருக்குங்க.
1: சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மணி 22 நிமிடம். இது கண்ணாடி மாளிகை, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம், என்ன சிறிய பழக்கங்கள் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. கடைசி நேயர் சேமிப்பு அப்படின்னு சொன்னாங்க. சேமிப்பு அப்படிங்கிறதுனாலே சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது கொஞ்சமாக தானே ஆரம்பிப்போம்.
0: நிச்சயமா சேர்த்து, அதாவது சேமிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அனாவசிய

0: அதிகமாக செலவு பண்ணுறது வந்து குறைச்சாலே நம்ம நிறைய விஷயங்கள் சேமிக்க முடியும். அது வந்து நம்மளோட இக்கட்டான காலத்திலையும் இந்த மாதிரி திருமணம் போன்ற நிகழ்வு அப்பையும் நம்மளுக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
1: ஆமாம்,
0: இப்போ
1: அதுவும் ஒரு சின்ன விஷயத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கையில் இருக்கதே செலவுகள் போக ஏதோ குறிப்பிட்ட குறைந்த தொகையை தான் நம்ம சேமிக்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த இந்த மாதிரி வேற நேர்கள்லாம் என்னென்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி, ஏவருக்கும்
1: சொல்லுங்கம்மா.
2: ராணி தேனியிலிருந்துமா.
1: சொல்லுங்க.
2: அதாவது வந்து நான் நெகிழிய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி இப்ப 99%
1: குறைச்சிட்டேன். 1% எதற்கு?
2: அது எங்க போனாலுமே நானு பாத்திரத்தை எடுத்துட்டு போயிருக்கேம்மா.
1: நல்ல விஷயம்.
2: பாத்திரம், துணிப்பை இது மாதிரி எடுத்துட்டு போயிருவேம்மா. அந்த நொங்கு மாப்பழம் வாங்கினாலும் பருப்பு வகை வாங்கினாலும் பாத்திரத்தை எடுத்துட்டு போயிருவேம்மா.
1: நல்லது, நல்ல முயற்சிமா. பாராட்டுக்கள் உங்களுக்கு. நல்லா அழகா சொன்னாங்க, நெகிழி பயன்பாடை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்திருக்கும். எங்க போனாலும் நம்ம கையில எதுவும் எடுத்துட்டு போக மாட்டோம், கடையில நெகிழி பை வாங்கிட்டு போயிருவோம். அது வந்து சுற்றுப்புறத்துக்கு எவ்வளவு ஒரு கேடான விஷயமா இருக்குது இல்லையா.
0: நம்மளுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அது வந்து பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்.
1: இப்பவே நமக்கு நிறைய பாதிப்புகளோடு தான் இருக்கும், பின்னாடி இன்னும் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், சிறிய பழக்கம் பெரிய மாற்றம். அது ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வேறுபட்ட விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட வருது.
0: இப்போ புது வருஷம் பிறக்குதுனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து இன்னையிலேருந்து நான் இதெல்லாம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னையிலேருந்து இந்த நியூ இயர் ஆரம்பித்ததுலேருந்து நான் காலையில வெள்ளை எந்திரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு, ஆனா அந்த அலாரத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த நாள்ல இருந்து
1: அடுத்த இப்போ எடுத்த எடுப்புலயே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இப்போ தினமும் வந்து 7 மணிக்கு எந்திரிக்கிறவங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னா திடீர்னு முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா 6:30 எந்திரிச்சு பழகணும் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் 6 மணிக்கு எழுந்து பழகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன பழக்கங்கள் தான் வந்து பெரிய மாற்றங்களுக்கு வித்திடும் இல்லையா. சரி, நம்ம தொடர்ந்து நேர்கள்ட்ட பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்டு நிகழ்ச்சியில இணையலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரிய மிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரிய மிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் யார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள் பாரத் யார் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
5: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு வனங்களின் வளங்கள் புலிகள் இன்று இந்த தலைப்புல சிறப்பு நேரலை நிகழ்ச்சி வர இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வனச்சரக அலுவலர் எம் கார்த்திக் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.
9: உயிர் வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை

0: காப்பாற்றணும். இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கிட்ட காப்பாத்துறதே இல்லை, ரொம்ப ஏமாத்துறோம் இல்லையா?
1: ஆமா, நிச்சயமா.
0: அவங்களை சமாளிக்கிறதுக்காக சும்மா போய் சொல்லிட்டு வாங்கி தரோம்னு சொல்லுவோம், இப்போதைக்கு அவங்கள இது பண்ணிடுறோம், அப்புறம் குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதி ஒரு பொருள் வாங்கி தரதா இருக்கட்டும், அவங்க கூட நம்ம நேரம் செலவிடுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு ஒரு உணவு செஞ்சு தரோம், ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம். ஆனால் அது நிறைய பேர் இப்போ அதை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் குழந்தைங்க வந்து நம்ம தான், அந்த நம்ம அந்த குடும்பத்தில் இருக்க பெற்றோர்களும் மற்ற பெரியவர்களும் தான் குழந்தைங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். நம்ம வாக்குறுதி காப்பாற்றலை அப்படின்னா குழந்தைங்களுக்கும் அது சர்வசாதாரணமாக போயிடும், சரி சொல்லிட்டு நம்ம செய்யாமல் விட்டுறலாம், இது ஒரு தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி.
1: அவங்களுக்கே நம்ம வந்து இந்த மாதிரி வழிகாட்டுதல் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சில நேரம் வந்து என்னென்னா சாப்பிட்றதுல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நம்ம கவனக்குறைவாக இருந்துடுறோம். வேலை நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக காலையிலலாம் சாப்பிடாமல் போயிடுவாங்க. இது சின்ன பழக்கம் தான், ஆனால் நாளடைவில் இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் வந்து பாதிக்கும்,
0: உடம்பு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை காமிச்சிடும்.
1: உடம்பு தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய செல்வமே இல்லையா? அதனால ஆரோக்கியம் சார்ந்த பழக்கங்களையும் நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறணும்.
0: நிச்சயமா, நீங்கள் உணவுன்னு சொன்னனால இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ உணவு அருந்துறது அப்படின்னா நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் அதில் இல்லை, அதாவது நம்ம முழு உடம்புமே அதில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பார்க்குறோம், அது முகரணும், உணரணும், உணர்ந்து சாப்பிடும்போது தான் அது முழுமையாக ஜீரணம் அடையும், அந்த மூளையினுடைய செயல்பாடும் சரியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், உணவு நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவைன்றதே தெரியாமல் போகுது. ஏன் போகுதுன்னா ஸ்க்ரீன் டைம், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்த்தோ டிவி பார்த்தோ இல்லை ஏதோ ஒரு பொழுதுபோக்கு வச்சுக்கிட்டோ தான் சாப்பிட்றோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு தெரியுது. நிறைய பேர்கிட்ட அந்த மாற்றம் வந்து வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ நம்ம முழுமையாக அந்த உணவு நம்ம உடம்பு எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது.
1: நிச்சயமாக அந்த சாப்பாடுலையும் அந்த அளவுகளையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறணும், அதற்கு நம்ம இந்த ஃபோன் டைமை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி.
0: நிச்சயமாக, அது முக்கியமாக நம்ம உணவு அருந்தும் பொழுது இது வந்து ஒரு சின்ன விஷயந்தான், ஃபோன் இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆரம்பத்தில், இப்படியே பழகணவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பழகணும் அப்படின்னா நிச்சயமா அது நம்ம வாழ்க்கையினுடைய
1: அந்த நேரத்தை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களோட செலவிடலாம் இல்லையா, குடும்பத்தில் இருக்கவங்களோட பேசிக்கிட்டே கூட சாப்பிடலாம்.
0: நிச்சயமாக, நம்ம சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் பற்றி கண்ணாடி மாளிகையில் பேசிகிட்டே இருக்கோம். நேர்கள் வரலாம், 25-30-170 அறிமுகங்களும், 25-30-171 அனைத்து நேர்களும் பங்கு பெறலாம். முன்னிணைப்பிற்கு 0-4-5-2

0: நேரம் 11:32 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கும். இன்னைக்கு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படிங்கிற தலைப்போட தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமா, நம்ம இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் கூட நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லலாம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு சின்ன வாக்குறுதியாக இருக்கும். நான் வந்து இப்போது ஒரு நண்பர்கிட்டையோ யாருக்கிட்டையோ சொல்கிறோம், நாளைக்கு நம்ம சேர்ந்து ஒரு இடத்துக்கு போவோம். கொடுத்த வாக்குறுதியை

0: நேரம் 11:40 கண்ணாடி மாளிகை. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சிறிய பழக்கம் பெரிய மாற்றம், தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை, என்ன சின்ன சின்ன பழக்கத்தினால எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு நேர்களை உங்களுடைய அனுபவங்களை கருத்துக்களா பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்
1: வணக்கம்.
2: வணக்கம் ஆகாஷ்வாணி குருத்துறை
1: சொல்லுங்க.
2: பெங்களூர்ல ஒர்க் பண்ணும்போது வீட்லயுமே ஒரு எனக்கு ஒரு சின்ன பழக்கம் தான், அதாவது குடி பழக்கம்ன்றது சின்ன வயசுல சும்மா குடி பழக்கம் இல்ல. சீக்கிரங்கள நான் வந்து வார்னிங் பண்ணுவேன், திட்டுவேன். எங்க அண்ணா குடி பாருங்க, அண்ணி சொல்லுவாங்க, அவங்க ஒன்னும் குடிக்க வேணாம் சொல்ல மாட்டேன், நீங்க குடிக்க மாட்டீங்களா அப்படின்வாங்க. ஆனா அவரு வாங்கினதையும் பார்த்ததில்ல, குடிச்சதையும் பார்த்ததில்ல. அது மரவா குடிப்பாங்க மாமனார்ல இருந்து எல்லாருமே. அதே மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு கௌரவம் இருந்தது. கம்பெனில அதே மாதிரி ஆபிசர் பார்ட்டி இப்போ இந்த ஸ்டார் ஹோட்டல்ல, செவன் ஸ்டார் ஹோட்டல்லயே ஓபன் பார்ல வந்து ஜெனரல் மேனேஜரே எனக்கு தெரியாம போய் கையில போய் உட்காந்து தண்ணி அடிப்பாங்க.
0: சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க, எந்த சூழல் வந்தாலும் நான் அந்த பழக்கத்தை தொட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, அதானே?
2: இது வரைக்கும் தொடல, அதனால கௌரவம் இருக்கு. அவங்க வந்து சில பேர் அதாவது இது சின்ன பயலா இருந்தாலும் இந்த பழக்கம் இருக்கு, நம்ம
0: ஏற்படுத்திக்க மாட்டேன், இவர் நல்லா இருக்கிறதுனால மத்தவங்க வந்து அவரை பார்த்து குற்ற உணர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க நேயர். சரி, சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் பத்தி பேசிட்டே இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் முற்பகல் 11:46. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில இன்னைக்கு சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படிங்கிற தலைப்போட தான் பேசிட்டு இருக்கோம். நேயர் காத்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார், நான் மதுரை மாவட்டம் டி கல்பட்டில இருந்து ஜெயக்குமார் பேசுறேன்.
3: சொல்லுங்க.
2: சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் உண்மையான சரியான தலைப்பு.
3: இன்னைக்கு
2: தினமும் காலையில எந்திரிச்ச உடனே வந்து பல்லு துளக்குறது, அப்புறம் குளிச்ச உடனே சாப்பிடுறது, இது வந்து ஒரு சிறிய பழக்கம் தான். கடந்த 59 வந்து இதை வந்து நானும் கடைபிடிச்சு வர்றேன், எங்க குடும்பத்திலயும் கடைபிடிச்சு சொல்லி அவங்களும் கடைபிடிச்சு வர்றாங்க.
3: அதாவது இப்ப விடுமுறை நாள்னாலும் சரியான நேரத்துக்கு எந்திரிச்சிருவீங்களா? இப்ப
2: விடுமுறை நாள் கடை வச்சிருக்கிறதுனால விடுமுறை
3: நாள்.
2: ஆமா ஆமா, அதாவது 7x24x365
1: அப்ப ஒரு நாள் கூட தவறாம இதெல்லாம் செஞ்சிடுறீங்க.

0: பல்லுவலை காட்டி குளிக்க முடியாது, குளிக்க முடியாட்டி சாப்பிட முடியாது. அதனால சாப்பிடணும்ல, அதுக்காண்டி பல்லு வளர்க்கணும், அதுக்காண்டி குளிக்கணும். காலை மாலை இருவாலையும் குளிச்சிருவோம் பச்சை தண்ணியில. உடல் ஆரோக்கியமே வந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்க, உடல் ஆரோக்கியமே வந்து ரொம்ப மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமா, அவரா கூட அப்புறம் நீங்க குளிக்காம நீங்க சாப்பிடவே
1: மாட்டீங்க. இது வந்து ஒரு அடிப்படை ஒழுக்கமான ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கீங்க. இது இவங்க கேக்கையில ஒரு சின்ன விஷயமா இருக்கும். தினமும் சாப்பிடுறோம், தினமும் குளிக்கிறது என்ன ஒரு பெரிய விஷயமா நினைக்கலாம், ஆனா அப்படி கிடையாது. தினமும் வந்து பாத்தீங்கன்னா காலையில சில சமயம் சோம்பேறித்தனம் வந்துடும், சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா குளிப்போமே கூட நமக்கு தோணலாம். ஆனா இல்லாம ஸ்ட்ரிக்டா இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்கள் தான் நம்ம பெரிய விஷயங்களையும் ஒழுக்கமா இருப்போம் இல்லையா. அதனாலதான் இவங்க வந்து கடை நடத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு வருஷம் கரெக்டா ஒழுக்கமா நடத்தினா தான் இவ்வளவு ரன் பண்ண முடியும்.
2: ஆமா, அடுத்து நேர சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சொல்லுங்க. அதாவது இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து எல்லாருமே மரியாதை சொல்லி கொடுக்கும். அந்த பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்க சின்ன வயதுல இருந்து கத்து கொடுக்க கொடுத்தாங்க. என்னுடைய தாய் தந்தையெல்லாம் வந்து பெரியவங்களை பார்த்தோன்னு மரியாதை கொடுக்கும். எந்த திணிக்கணும், அவங்கள பார்த்து வாங்க உட்காருங்கன்னு சொல்ற மரியாதை கொடுக்கணும், தகைய எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி பழக்கம்னா சிறு வயதுல கத்து கொடுத்தாங்க. அதே நேரத்துல இந்த சின்ன குழந்தைகளை வந்து திட்டக்கூடாது, அவசரமான வார்த்தைகளை வந்து திட்டக்கூடாது. அந்த வார்த்தை வந்து ஒரு நாள் பழிச்சிடும். அது என்ன, அங்க அதிகம் நம்ம எந்த வார்த்தையை உபயோகிக்கிறோமோ அந்த வார்த்தையை உண்மையாவே மாறும் ஒரு நாள். அந்த மாதிரி
1: பதிஞ்சிரும் சரி, அதுவே பாசிட்டிவா பேசுறதா இருந்தாலும் சரி.
3: ஆமா, அவங்களுக்கும் மனசுல வந்து கொஞ்சம் மன இது உண்டாகும், மன உளைச்சல் உண்டாகும். அந்த மாதிரி சொல்லாம ஒரு சில வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு திருப்பி கொண்டு வரணும். அதே நேரத்துல வந்து அந்த இந்த இன்னொரு ஒண்ணு மட்டும் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். எந்த ஒரு வார்த்தையும் வந்து கடைசி நேயர் இறுதி நேயர்ன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. அந்த ஒரு வார்த்தை எனக்கு கடைசி
1: நேயர்
3: இறுதி நேயர் மட்டும் சொல்லக்கூடாது, நிறைவு நேயர்.
1: நேரா உங்களுடைய ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க.
3: ஆமா, அதையும் சொல்லிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி வாழ்த்துக்கு நன்றி.
1: நல்லதுங்க, நல்லதுங்க, நன்றி நன்றி. நல்லா அருமையான விஷயம் தான் சொன்னாங்க. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன பழக்கங்களை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க பெரிய ஆளானதுக்கு அப்புறமும் நல்லா பெரிய விஷயங்கள்ல கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நேர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்.
4: நாங்க டீக்கண்டிப்பட்ல இருந்து பேசுறேன்.
1: உங்க பேரை திரும்ப சொல்லுங்கய்யா.
4: சிறிய பழக்கமா நானு காலையில எந்திரிச்சு வெள்ளம் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போவேன். சரியா, எங்க வீட்டுல எங்க தெரு ஒரு 10 பேர் இருக்காங்க. என்ன பார்த்து நல்லா பாலா பண்ணுவாங்க. சரியா, நல்ல விஷயமா எங்க வீட்டுக்காரி என் பிள்ளைங்க. நான் கொஞ்சம் ஹேண்டிகேப் நடக்க முடியாத பிள்ளை, இருந்தாலும் என்னைய பெருசா சொல்லி இது பண்ணுவாங்க. எனக்கு அதுவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரெண்டு பிள்ளைங்க அண்ணா பிள்ளைகளை கட்டி கொடுத்துருக்கேன். ஒரு பொண்ணு, பையன் மட்டும் கட்டி கொடுக்கல. அவங்க வீட்டுலயுமே சொல்லுவாங்க, பரவாயில்ல ஜெயா அண்ணா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன வச்சுட்டு நல்லா இருக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதான் என்னோட இது. எனக்கு பிடிச்ச பாட்டு எனக்கு வேண்டும்.
1: அதற்கான நிகழ்ச்சிகள்லாம் நிறைய இருக்குதுங்கய்யா, அந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம கேட்கலாம். நன்றிங்கய்யா, நன்றி. ஏதாவது சொன்னாங்க, தினமும் வந்து காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிற விஷயத்த பத்தி சொன்னாங்க. அது மூலமா வந்து மற்றவங்களும் என்னை மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா.
2: இப்படிதான் என்னை பார்த்து பழகிக்கிறாங்க, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு.
1: இப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ற அந்த ஒழுக்கமான விஷயங்கள் நம்மள ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க மனிதர்களா இந்த சமுதாயத்துக்கு காட்டும் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம்.
2: இப்ப என்னன்னா எல்லாருமே அதிகாலையில எந்திரிக்கிறத பத்தி பேசுறாங்க இல்லையா. சில பேர் என்னன்னா தூங்குறதே கிடையாது, போனை யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா தூக்கத்தை குறைச்சிக்கிறாங்க. அப்படி செய்யாம தூக்க கரெக்டான நேரத்துக்கு தூங்கி கரெக்டான அந்த 8 மணி நேரம் தூக்கம் அப்படிங்கறது ரொம்பவே அவசியம். அப்படிங்கிறது
1: ஒரு 10 மணிக்கு படுக்கைக்கு போறது கூட ரொம்ப அரிதான விஷயம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் 12 மணிக்கு தான் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு மேலேயும் கூட ஸ்கிரீன்ல முழுகி இருக்கவங்களும் இருக்காங்க இல்லையா.
2: அடுத்த
1: ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம நேர சந்திக்கலாம்.

0: நேரம் 11:56 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில சிறிய பழக்கம் பெரிய மாற்றம் அப்படிங்கிற தலைப்போடு பேசிட்டு இருக்கோம். நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: இணைப்புல இருந்தாங்க. சரி, நிறைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு புதுவிதமான விஷயங்களா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம புத்தக வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் இல்லையா?
0: நிச்சயமா எடுத்துக்கலாம். அதாவது ஒரே முதல்ல ஆரம்பிக்கும் போதே இந்த புத்தகத்தை நான் இன்னைக்கு படிச்சு முடிச்சிருவேன்னு ஆரம்பிக்காம இன்னைக்கு வந்து நான் ஒரு
1: 5 பக்கம் ரெண்டு பக்கமாவது
0: அப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். இல்லனா இதுவே ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துச்சுன்னா அப்பயே நம்பிக்கை இழந்துருவாங்க இல்லையா,
1: இவ்வளவு பெருசு எப்படி படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப ஒரு கதையே இருக்கட்டும், இப்போ நீங்க அதை வந்து கேட்கலாம் பார்க்கலாம், இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? படிக்கும் பொழுது அந்த கற்பனை காட்சிகள்லாம் நம்ம மூளையில தன்னால விரிவடை, ஒரு ஒரு கதாபாத்திரத்துக்கும் நம்ம மூளை ஒரு கற்பனை உருவம் கொடுக்கும், நம்ம ஒரு கற்பனை உலகத்துல வாழலாம். அதான் ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க, அவங்க யாரு அப்படிங்கிற பேரு எனக்கு இந்த இடத்துல நினைவுக்கு வரல. அதாவது இப்போ புத்தகம் கதைகள் படிக்கிறவங்க வந்து, இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு வாழ்நாளில் ஒரு வாழ்க்கையை வாழ்றோம், ஒரு கதாபாத்திரம், இப்போ சூரியகலானா சூரியகலா வாழ்றோம். ஆனா கதை படிக்கிறவங்க ஒரு ஆயிரக்கணக்கானவங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய அனுபவம் அந்த வாழ்க்கையில, அந்த கதாபாத்திரம் அதனுடைய அனுபவங்கள் எல்லாமே நமக்கு உணர்வா இருக்கும், புரியும். அப்படி புரியறது மூலமா என்ன ஆகும்னா இதுல நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்மளும் மற்றவங்களுடைய உணர்வுகளை அவங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா கதை படிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல கதைகளை தேர்ந்து படிக்கிறவங்க புத்தக வாசிப்பு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம், ஒரு 5 பக்கம், ஆனா அது நமக்கு பெரிய ஒரு மாற்றங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம நேயர்கள் மொத்தம் 11 பேர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லிடுவோம். சாமி

0: அதை ஆரம்பித்தாங்க. கிளீன் சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தொடங்கினாங்க. அடுத்து மணிமாறன் வந்து நேர மேலாண்மையை சொல்லி சொன்னாங்க. அடுத்து காளிமுத்து அவங்க வந்து உடற்பயிற்சியோட முக்கியத்துவத்தை சொன்னாங்க. ஜீவகனையா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பரிசுகள் கொடுக்கறது மூலமாக நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொக்கலிங்கம் ஐயா புன்னகை அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. ராஜேஸ்வரி அம்மா அவங்க வந்து சேமிப்பு சொன்னாங்க. கூடுதலாக வந்து குழந்தைகள் கிட்ட பேசுங்க, சிறு வயதுலேருந்தே பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேனியிலிருந்து ராணி அவங்க வந்து பிளாஸ்டிக் பயன்பாடே குறைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. காசிமாயன் அவங்க வந்து சில இந்த ட்ரிங்க்ஸ் மாதிரியான தவறான பழக்கங்கள் எனக்கு கிடையவே கிடையாது, நான் எந்த சூழல்லையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஜெயக்குமார் அவங்க வந்து தினசரி பழக்கங்கள், நம்ம தினசரி செய்கிற பழக்கங்களையே வந்து நான் ஸ்ட்ரிக்டாக எப்பயுமே கடைபிடிப்பேன், ஒழுக்கமாக கடைபிடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து கமலகிருஷ்ணன் அவங்க வந்து குழந்தைகளுக்கான பழக்கங்களை சொன்னாங்க. சின்ன வயதுலேயே சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு நல்ல விஷயங்களாக சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அடுத்து ஜெயக்கண்ணன் அவங்க வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரம் காலையில் வெள்ளை நேர்ந்துருச்சு கோவிலுக்கு போவேன், இந்த நல்ல பழக்கத்தை நான் கடைபிடிச்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு நேரம் வந்து அவங்க வாழ்க்கையில் செய்கிற சிறிய சிறிய பழக்கங்களை பற்றி நம்மக்கிட்ட ரொம்பவே அழகாக இருந்துக்கிட்டாங்க இன்றைக்கி கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முயற்சித்த கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சூரியக்கலா. ரெண்டு சூரியக்கலாம் விடைபெறுகிறோம். நன்றி நேயர்களே.
1: இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உறுதுணையாக புலிகள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடிப்பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய், அன்மோல் கார்ப், உன்னட்டிஹூடா, தன்வி சர்மா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் நண்பகல் 12:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஸ்நேகிதியே. பெண்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக வளம் வர காத்திருக்கிறது ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுக்கு தெரிந்த கவிதைகள், சமையல் குறிப்புகள் இல்ல பயனுள்ள தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். விருப்ப பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். 25 30 170 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 25 30 171 04 52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். பேச காத்திருக்கும் ஸ்நேகிதி யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: நண்பகல் வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனில சொர்ணலதா. அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கப்பா, நல்லா இருக்கப்பா.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பெத்த மனம் பித்து அந்த படத்துல இருந்து, காலம் நமக்கு தோழன் காற்று மலையும் நண்பன், அந்த பாட்டு கொடுத்துருங்கப்பா. ஒரு இது பொன்மொழிகள் சொல்ற, அப்துல் கலாமின் பொன்மொழிகள் என்று சொல்றேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா, கேட்போம்.
1: கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடுவாய். ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பல முறை வந்தால் லட்சியம். கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள்ப்பா.
0: ரொம்பவே அழகா சொன்னீங்கம்மா, அருமை. உங்களுக்கான பாடல் வருகிறது. அதற்கு முன்னதாக சிறிய விளம்பர இடைவேளை.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று மாலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
1: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
3: சக்தியின் சேர தப்பு சட்டமுடி ரத்தத்தில் ஆட பொருள் மொழியில் விக்கிரம் கூட ஆனால கருப்பனே.

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் பாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பேச காத்திருக்கும் அடுத்த தோழி யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அயிலுதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்வி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பட்டின பிரவேசம்மா. பாடல் வால் நிலா அல்ல அல்ல உன்வாலிபம் நிலா, அந்த பாடல் அனைவருக்காகவும்மா.
0: சரிங்கம்மா, பாடல் கேட்டுருவோமா?
1: நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
0: இதோ பாடல் வருகிறது, ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

0: ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தோழிகளின் விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேஹிதியே. நேரம் நண்பகல் 12:18. பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம் மேம், மதுரை மாவட்டத்தில இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க ரம்யா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
2: ரிக்ஷா மாமா படத்துல இருந்து ரிக்ஷா மாமா வண்டி வருது அந்த பாட்டு மேம்.
1: அந்த பாடல் கேட்டுருவோமா?
2: சரிங்க மேம், நன்றிங்க மேம்.
1: இதோ பாடல் அனைவருக்காகவும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில தோழிகள் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் நண்பகல் 12:26. பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சுமதி
1: அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: சுமதி என் சுந்தரி என்ற படத்துல இருந்து பொட்டு வைத்த முகமோ அப்படின்ற பாடல் மேம்.
1: பாடல் கேட்டுருவோமா?
2: கேப்போம். தேங்க்யூ மேம்.
1: இதோ பாடல் இசைக்கிறது காற்றலைகளில், கேட்டு இணைந்திருங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: விருப்பத்தில் பாடல் கேட்டு ரசிக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே பேச காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: கோமதி மேடம்.
1: கோமதி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கேட்டுருவோமா?
2: கேட்டுருவோம்.
1: இதோ பாடல் உங்களுக்காகவும் அனைவருக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் நண்பகல் 12:37 பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வணக்கம்.
1: வாழ்க வளமுடன். ராமநாதபுரத்துல இருந்து வேலுநாச்சியார்
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிலவே மலரையில இருந்து மண்ணில் வந்தன்.
0: பாடல் கேட்டுருவோமா?
1: ரொம்ப நன்றிமா.

0: நேர்களுக்கான நிகழ்ச்சியாக வளம் வர கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் நண்பகல் 12:42. பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஜெயா கண்ணன் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: இப்ப ரெண்டு ஓட்டம் அடிச்சு ரெண்டு ஓட்டம் கிடைச்சிருக்கலாம்னு கிடைச்சிருச்சு,
0: அதனால மகிழ்ச்சியா இருக்கீங்க.
1: சொல்றேன் பாட்டு, அதான் ராசா ராசா ஒண்ண வச்சிருக்கேன்.
0: மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் இதோ பாடல் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இன்று இரவு 10 மணிக்கு இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு இசைவானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டுச் சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டுச் சிறகு.
4: மதுரை பண்பலை

0: 3.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நேரம் நண்பகல் 12:49. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இப்பொழுது இணைப்பில் வர காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நான் சுதா சந்திரன், சிவகாசியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: உதயா படத்துல இருந்து உதயா உதயா உளறுகிறேன்.
1: பாடல் கேட்டுருவோமா?
2: நன்றி நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிறைவடைகிறது சிநேகிதி.
2: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
3: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूँ। मैं हूँ आपका कैलाश खेर।
5: அதம்ய சக்தி ஏவம் ஷௌரிய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர் சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வணக்கம் நேர்களே, வசந்த கானங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 என்றும் நினைவு விட்டு நீங்க கானங்களாய் வசந்த கானங்கள். இன்னைக்கு இசையமைப்பாளர் வேதாவின் இசையமைப்புல வந்த பாடல்களை தான் கேட்க போறோம். முதல் பாடலாக கேட்கலாம் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து.

15 நிமிடத்தில் கேட்டுட்டே இருக்கும் வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வேதாவின் இசையமைப்பில் வரக்கூடிய அடுத்த பாட்டு கொஞ்சம் குமரி திரைப்படத்தில் இந்த பாடலை பாடியிருக்காங்க பி. சுசீலா.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இன்று இரவு 10 மணிக்கு இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு இசை வானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டுச் சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டுச் சிறகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணிக்கு நமது மதுரை பண்பலை

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்றும் நினைவை விட்டு அகலா கானங்களாய் நாம் ரசிப்பது வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1:20 இசையமைப்பாளர் வேதாவின் இசையமைப்புல பாடல்கள் கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா? அடுத்த பாட்டு யார் நீ திரைப்படத்திலிருந்து, இதோ உங்களுக்காக பாட்டு.

0: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: நேரம் 1:26 அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய அடுத்த பாட்டு அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக காற்றலைகளில் இசை.
1: கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத கண்ணுக்கு தெரியாத பெண்ணுக்கு புரியாத ஒரு வித மயக்கத்தில் இரு

மணிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை, பழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, அழகிய நடைகள், பழகிய பார்வை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலின் ஜோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18 கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: மதுரை குமார் மெஸ், 33 பாரம்பரியமிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ்.
3: காவியத்திரை கானங்களின் தொகுப்பாக நாம் ரசிப்பது வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த கானம் 4 கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த கானம் சி டி சங்கர் திரைப்படத்தில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் யார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள் பாரத் யார் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
3: இன்று இரவு 10 மணிக்கு இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு இசைவானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டுச் சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டுச் சிறகு.

பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்புலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த கானம் காதலித்தால் போதுமா அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து கேட்க போறோம். 1:49 நிமிஷத்துல

இதுவரை கேட்டு ரசித்தோம் நெஞ்சம் விட்டார்கள். அது காவிய திரை இசை கானங்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள். இன்னைக்கு இசையமைப்பாளர் வேதாவின் இசையில் வந்த பாடல்களை கேட்டு ரசித்தோம். இனி தொடர்வது பாரதியார் பாடல்.

நேரம் 2:01. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கவிருப்பது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது சூரிய பிரகதீஷ். முதல் பாடலை ஒலிக்கிறது மலையாள மொழியிலிருந்து பிரேமம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 2:07, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கிறீர் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்களில் அடுத்ததாக ஒழிக்க இருக்கு மலையாளம் படமான ஓம் சாந்தி ஒஷானாலிருந்து ஒரு பாடல், இதோ காட்டளைகளில்.

நேரம் 2:12. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் கீதா கோவிந்தம்ன்ற தெலுங்கு படத்திலிருந்து ஒரு பாடல், இதோ காற்றலைகளில்.

நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பன்மொழி பாடல்கள். நேரம் 2:17, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்ததாக ஒழிக்க இருக்கிற பாடல் அள வைகுந்த புறமுலோ திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காட்டளைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேரம் 2:21. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பழமொழி பாடல்களா பன்மொழி பாடல்கள் வலிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் ஹிந்தி திரைப்படமான ஆஷிக் 2 திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காட்டளைகளில்.

நேரம் 2:28, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்கிறீர் பன்மொழி பாடல்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மதியம் 2:34, இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் அனைவரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பன்மொழி பாடல்கள். அடுத்ததா ஒழிக்க இருக்கிற பாடல் கன்னட மொழியிலிருந்து, காந்தாரா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காட்டளைகள் நேயர்களுக்காக.

0: நேரம் 2:38, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பன்மொழி பாடல்களாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு நேர்களுக்காகவே. அடுத்ததாக ஒழிக்க இருக்கிற பாடல் பாகுபலி திரைப்படத்திலிருந்து, இதோ காற்றலைகளில்.
1: பலி பலி பலி ரா பலி சாஹோரே பாஹ.

0: நேரம் 2:42. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பன்மொழி பாடல்கள். அடுத்ததாக ஒழிக்க இருக்கிற பாடல் ஆங்கில மொழியிலிருந்து செலினா கோமஸ் அவர்கள் பாடிய பாடலாக வலம் வருகிறது. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
1: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தான வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 2:48, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடலாய் அடுத்து வருவது மலையாளம் திரைப்படமான திருஷ்யம்ல இருந்து ஒரு பாடல். இதோ விளம்பரத்தை தொடர்ந்து.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 2:53. சூப்பராக பழமொழிகள்லேருந்து பன்மொழி பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். பன்மொழி பாடல்கள் ஒழித்ததோடு சேர்த்து அடுத்ததாக செம்மொழியாம் தமிழ்மொழியிலேருந்து ஒரு பாடல் ஒழிக்கிறதுக்கு ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:56 நேர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சிங்க பன்மொழி பாடல்களா பழம் வந்தது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா வருது தமிழ் மொழியில இருந்து ஒரு அழகான பாடல், இதோ காற்றலைகளில்.

0: வருமோ?
1: நாளை மறுநாள் 31ஆம் தேதி அன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதி அன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று தொடங்கி நாளை மறுநாள் 31ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலையில் சற்று மாற்றம் இருக்கும். முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது, சற்றே குறைந்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். இன்று மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு மன்னார்

மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03, தொடர்வது NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
2: இன்று மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18 கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: மதுரை குமார் மெஸ், 33 பாரம்பரியமிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ்.
4: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:34 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெலிசை பாடல்களால் மனமுருடும் நேரமாக மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் உங்களுடன் சூரியகலா.

0: வயிற்றில் நானே.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
4: இன்று மாலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் யார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
3: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18 கற்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
4: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
5: 25 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம்.
6: நம் மதுரை பண்பலை 103

0: 90.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் கோ. வசந்த் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்லவரும் பாட்டு கேட்டுட்டே இருக்கும். 3:42 நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மெலிசை பாடல்களால் மனமிருடும் நேரமாக நாம் ரசிப்பது மெல்லவரும் பாட்டு. 3:48 நிமிடத்துல

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மிளவரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் இளமை காலங்கள் திரைப்படத்தில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்ட

சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சேயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மாலை 4:03 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: நேரம் 4:05 ஆயிற்றுக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்க இருப்பது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம் விளையாட உங்களோட இணைஞ்சிருக்குது நான் வைஷ்ணவி மற்றும்
1: சூரிய பிரகதீஷ்.
0: இன்னைக்கு ஆட்டக்களத்தோட களம் என்ன?
1: ஆட்டக்களத்துல டெய்லி ஒரு களத்தோட களம் காட்டுறது நம்மளோட பழக்கம் ஆயிருச்சு. நம்ம இப்ப இன்னைக்கு காண இருக்கிற ஆட்டக்களம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடலாமா பாட்டு? அதாவது ரூல்ஸ் சொல்லிடுறீங்களா?
0: சொல்லிடலாமே. அதாவது நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலை தந்துடுவோம், அந்த சூழ்நிலையை நல்லா கேட்டுட்டு உங்கள் மனசில் டக்குன்னு தோன்ற பாட்டு என்ன அதை தான் நீங்கள் எங்களுக்கு பாடி காட்டணும். ஏதாவது ரெண்டு பாட்டு பாடி காட்ட போகிறீங்க.
1: அதாவது சூழ்நிலைன்றது வந்து என்னவா வேணால் இருக்கலாம், அந்த பாடல் வந்துட்டு அந்த இடத்துல கரெக்டாக பொருந்துகிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? அதுதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. நம்ம வந்துட்டு வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவோம், சிச்சுவேஷனோ இல்லை அந்த இடத்துல இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க எதுவுமே கிடையாது. நம்ம வந்துட்டு அந்த வார்த்தையை சொல்லும்போது எடுத்துக்காட்டு கூட சொல்லிடலாமே. எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா,
0: இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருவிழா அப்படின்னு சொன்னோன்னா, திருவிழான்னு சொன்னோன்னே எவ்வளோ பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு பாட்டை பாடி காட்ட போகிறீங்க. மொபைல் எடுங்க, டயல் பண்ணுங்க 2530-170 மற்றும் 2530-171-0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஹலோ வணக்கம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுகிறேன். இரவு நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோமா. பாட ரெடியா இருக்கீங்களா?
2: முயற்சி பண்றேன்.
0: உங்களுக்கான வார்த்தை வந்து திருவிழா.
2: திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா.
0: அடுத்த பாட்டுமா? இன்னொரு பாட்டு.
1: சூப்பர், ஒரு பாட்டு சொல்லிட்டீங்க, இன்னும் ஒரு பாட்டு உங்களுக்காக, எங்களுக்காக, எல்லாருக்காகவும் பாடிடுங்க.
2: அம்மன் கோயில் வாசலிலே வாசலிலே ஐயனார் வீதியிலே வீதியிலே.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில் முதல் நேரா வந்து அருமையா வெற்றியா தட்டி எடுத்துட்டு போயிட்டீங்க.
2: நன்றி.
0: கலக்கிட்டீங்கம்மா, நன்றி அழைத்ததுக்கு.
1: நிகழ்ச்சியில் வந்ததுக்கு மிக மிக மிக நன்றி. அடுத்ததா வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
0: பாட்டு பாட ரெடியா? உங்களுக்கான வார்த்தை மழை.
3: மழை வருது மழை வருது குடை கொண்டு வா.
0: அடுத்த பாட்டியா? இன்னொரு பாட்டு.
1: மழையில நனைஞ்சுகிட்டே இருக்கிற மாதிரி ஜாலியா.
3: மழை கால மேகம் ஒன்று மழை ஊஞ்சல் ஆடியது.
0: சூப்பரா பாடி காமிச்சிட்டீங்க. உங்க பேர் மட்டும் சொல்லுங்க.
3: என் பேரு மதுரை பாலரங்கவரத்துல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
0: நன்றி நன்றி, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. அடுத்து பாட்டு பாட யார் ரெடியா இருக்கான் கேட்டலாம். நிகழ்ச்சியில இருந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம். ஆனந்தகுமார். ஆனந்தகுமார், வடக்கு மாசி.
1: வடக்கு மாசி வீதியில இருந்து ஆனந்தகுமார், கரெக்டுங்களா?
4: ஆனந்தகுமார்.
0: உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாம் இல்லையா? மாலை நேர தென்றல் காத்து வீசுற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும் போது என்ன பாட்டு உங்களுக்கு தோணும் சொல்லுங்க பாக்கலாம்.
4: மாலை நேரமா?
0: மாலை நேரம்.
1: மாலை நேரத்துல
4: மாலையில் யாரோ மனதோடு பேச.
1: சூப்பர். ஒன்று இன்னும் ஒன்று பாடணும்.
4: இன்னொரு பாட்டு.
1: வேமா வேமா.
4: அந்தி மாலை நந்த வேளை உன்னை கண்டே நாளையும் வருவே.
1: சரிங்கய்யா, பாடல் பாடிட்டீங்க, வெற்றியாளர் ஆகிட்டீங்க. நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு மிக மிக நன்றி. அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களத்தில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம். மதுரை கைத்தறி குமரம் காலனி ஸ்ரீதேவி குமரம் பேசுகிறேன் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். பாட ரெடியா இருக்கீங்களா?
5: பாடுறீங்க மேடம், சொல்லுங்க.
0: உங்களுக்கான வார்த்தை இயற்கை.
5: இயற்கையா? இயற்கை எனும் இளைய கண்ணீர் ஏங்குகிறாள் துணையை எண்ணி.
0: அடுத்த பாட்டியா? இன்னொரு பாட்டு.
5: இதே இயற்கை வரணுமா மேடம்?
0: ஆமா.
1: இயற்கைன்ற வார்த்தை தேவையில்லை, இயற்கையை வர்ணிக்கிற மாதிரி பாடலா இருந்தாலும் சரிதான்.
5: இயற்கை வர்ணிக்கிற மாதிரி பாத்தீங்களா? இளமெங்கே வாற்றென்றல் தேடியும் இன்னும் போய் வரலாம்.
1: இது இயற்கையை வர்ணிக்கிற மாதிரி இல்லையே. திரும்ப ஒரு முறை பாட முடியுமா?
5: இன்னொரு இயற்கை வந்துக்கணும்னா, பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி தோட்டம் அதிசயம்.
1: சூப்பர்.
5: பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம்.
1: அழகு அழகு,
0: அருமையா பாடிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
6: என்ன கடையில் யாரும் கடையை போட்டீங்க?
1: சூப்பர் சூப்பர் நிகழ்ச்சி.

0: இணைந்ததுக்கு மிக நன்றி. அதாவது நேயர்களுக்கு வந்துட்டு அந்த வார்த்தை தான் தொடங்கணும்னு நினச்சிடுறாங்க, அந்த மாதிரி இல்லை. நம்ம கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை இப்போ இயற்கை அப்படின்னா இயற்கையை வர்ணிக்கிற மாதிரி பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எந்த பாட்டு வேணால் பாடலாம், அந்த வார்த்தை இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, சரிங்களா? திருவிழா அப்படின்னா திருவிழான்ற வார்த்தை இருக்கணுன்றது கிடையாது. நீங்கள் வந்துட்டு அதோட சிச்சுவேஷனில் திருவிழா பாடல்கள் எத்தனையோ இருக்குது, அதை நீங்கள் பாடலாம், சரிங்க? ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். அதிரடியான ஆட்டக்களம்.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: ரஞ்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
2: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேர்மலை 4:16, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க தடாரடியான, அதிரடியான, அசத்தலான, அட்டகாசமான ஆட்டக்கலம். ஆட்டக்கலம்ல இன்னைக்கு நம்ம என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
5: பாடலாமா பாட்டு.
4: ஆமாங்க, பாடலாமா பாட்டு வந்துகிட்டே இருக்காங்க. 4 நேர்கள் வந்தாங்க, சூப்பரா ஜெயிச்சாங்க. அதாவது களம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவோம், ஒரு சூழ்நிலை, அதுக்கேத்த மாதிரி பாடல் வந்துட்டு நீங்க பாடணும். ஏற்கனவே எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இப்ப அடுத்ததான் வந்திருக்கிற நேர்
6: உங்களுக்கான
5: வார்த்தை அம்மா.
4: அம்மா பாட்டு.
6: அம்மா அம்மா நீ சுமந்த பிள்ளை, சூப்பிரகொடிந்த கிள்ளை. அடுத்து
5: இன்னொரு பாட்டு.
6: அம்மம்மா தம்பி என்று நம்பி.
4: இல்லையே, இது வந்து அம்மம்மா தம்பி என்று நம்பி, தம்பியை பத்தின பாட்டு. நாங்க கேட்டது அம்மாவை பத்தின பாட்டு.
6: அம்மான்னு அந்த பாட்டுலாம்.
4: ஆமா, அம்மாவை பத்தி இருக்கணும் அது.
6: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
5: சூப்பர், சூப்பரா வந்து வெற்றி பெற்றுட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. பாடலாமா பாட்டு விளையாட வந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: உங்க வானொலி அளவை கொஞ்சம் குறைச்சிக்க முடியுமா, இல்லனா கொஞ்சம் தள்ளி வந்துட முடியுமா? எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா, பாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை
5: நிலா. நிலா, நிலா, நிலான்னு கேட்டோனே உங்களுக்கு என்ன பாட்டு தோணுது?
6: நிலாவா?
4: நிலா, நிலா. சரிங்கய்யா, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. ரெண்டு பாடல் பாட்டு வெற்றியாளர் ஆயிட்டீங்க. அடுத்த நேர் யாருன்னு கேக்கலாம் பாருங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாருங்க?
6: பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் ஜமுனா பேசுறேன்.
5: பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
4: பாட்டு என்ன பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்?
6: கடலோரம் வாங்கிய காற்று,
4: ஆகா
6: விராக இருந்தது நேற்று.
5: இன்னொரு பாட்டு.
4: ஒண்ணு, இன்னொன்னு.
6: என் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே.
4: இது கடற்கரைக்கும் இந்த பாடலுக்கும் என்ன தொடர்பு?
6: கடற்கரை வராதா?
4: இல்லைங்களே.
6: கடற்கரைக்கு இன்னொரு பாட்டு, காற்று வாங்க போனேன்.
4: சூப்பர், அருமை, அருமை.
6: கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்னவானால். நான் காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். உள்ளவனவுங்கள் அவள் உழவுகின்றேனே,
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம் விளையாண்டுட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லாம் வந்து சூப்பரா பாட்டு பாடிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர், வணக்கம்.

0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ, நான் பிரசன்னா பேசுறேன்.
0: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மதுரை தெற்கு வாசல்.
0: தெற்கு வாசல்ல இருந்து பேசுறீங்களா?
2: பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
0: தயாரா இருக்கீங்களா? எங்கள்கிட்ட வந்துட்டீங்கன்னா உற்சாகமா சந்தோஷமா சொல்லணும், தயாரா இருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை சவுண்டா சொல்லுங்க.
1: தயாரா இருக்கேன்,
0: பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கேட்கணும். சரிங்க,
2: உங்களுக்கான சூழ்நிலை என்னன்னா பொங்கல்.
0: ஒரு பொங்கல் விழால இருக்கீங்க நீங்க, பொங்கல் விழால என்ன பாட்டு போடணும் ஆசைப்படுவீங்க? நிறைய பாட்டு இருக்கே. நம்ம ஊர்ல வருஷம் வருஷம் பொங்கல் வந்துச்சுனாலே எல்லா பக்கம் மைக் கட்டி பாட்டா போடுவாங்க. நம்ம ஆகாஷவாணியில கூட நிறைய பாடல்கள் நீங்க கேட்டிருப்பீங்க. பொங்கலுக்கு எப்படி? சரிங்கம்மா, நல்லா முயற்சி செஞ்சீங்க, நிகழ்ச்சி நடந்ததுக்கு நன்றி. சூப்பரா முயற்சி செஞ்சாங்க, ஒரு பாடல் பாடினாங்க. திருவிழா அந்த மாதிரி சொல்லியிருந்தா கூட ஓகே, பொங்கலுக்கும் இதுக்கும் தொடர்பு வந்து படுத்துறது கஷ்டம். சரிங்க, அடுத்த நேரம் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க குரல் வந்துட்டு கொஞ்சம் கீழே கேக்குது, நீங்க வந்துட்டு போன பக்கத்துல வச்சு பேசுங்களா.
3: உங்களுக்கான
2: வார்த்தை கொடுத்துடலாங்களா?
3: சைக்கிள்.
0: சைக்கிள்ல போய்கிட்டே பாடுறீங்க, என்ன பாட்டு பாடுவீங்க அந்த காலத்துல? ஆமா,
2: சைக்கிள் சைக்கிள். ஆமாயா,
3: ஓரம்போ ருக்குமணி வண்டி வருது.
0: சூப்பர், அருமை அருமை.
2: இன்னொரு பாட்டியா?
3: அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இருப்பை இருப்பை வளைக்காதே.
0: நீங்க நேரம் 4:23, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம் பாடலாமா பாட்டு, நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில். ஆட்டக்கலம் நிகழ்ச்சி சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக வர நேரம் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
4: வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: மதுரை காமராஜபுரத்துலேருந்து உன்னீஸ்வரி பேசுகிறேன்.
2: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? பாட ரெடியா?
4: ரெடியாக இருக்கேன்.
2: உங்களுக்கான வார்த்தை குழந்தைகள்.
0: குழந்தைகளுக்கான பாடல், ஜாலியா குழந்தையா மாதிரி பாடுங்க பாப்போம்.
4: தன் வாழ்க்கையில் அர்த்தம் சொல்லி பூக்களில் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே.
0: சூப்பர்.
2: இன்னொரு பாட்டு.
0: இன்னொன்னு,
4: கற்பூர பொம்மை ஒன்று.
0: செம்ம செம்ம செம்ம.
4: கலங்காத கைகோக்கும் நேரம்.
2: சூப்பர் சூப்பர், அருமையா பாடிட்டீங்க.
0: நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேர்களெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்களே,
2: என்ன வார்த்தை கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு சொல்றாங்க.
0: அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அழகா பாடிடுறாங்க. அடுத்தது வந்திருக்க நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம், நான் புதுக்கோட மாவட்டம் கோணாபுட்டில இருந்து பழனியாக பேசுறேன். அருமையா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி, ரொம்ப
2: நன்றிமா. பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
5: ரெடியா இருக்கேன், ரெடியா இருக்கேன்.
2: உங்களுக்கான வார்த்தை பஸ். பேருந்து பயணம்.
0: பேருந்து பயணம். பஸ்ல அப்படியே ஜன்னல் ஓரத்துல உட்காந்துருக்கீங்க, அப்படியே பாட்டு போடுறாங்க, ஜில்லுன்னு காத்திருக்குது. என்ன பாட்டு கேட்க ஆசைப்படுவீங்க?
5: பேருந்து பயணமா?
0: ஆமாங்க.
5: எனக்கு ஒருவே ஞாபகம் வர மாட்டேன். இது பாடு, ஓரம்போ ஓரம்போ.
0: பாடிட்டாங்களே ஏற்கனவே சைக்கிள் பயணத்துக்கு, அதை பாடிட்டாங்க. நீங்க பஸ் பயணத்துக்கு அந்த பாட்டை விட தாண்டி நிறைய பாடல்கள் இருக்கு. நிகழ்ச்சி நடந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாட தயாரா

0: இருக்கீங்களா?
1: ஆ சொல்லுங்கய்யா.
0: உங்களுக்கான தலைப்பு
2: பேருந்து பயணம்.
0: பேருந்துல போறீங்க, அப்ப வந்து பாடல்கள் நிறைய போடுவாங்க, அதுல எந்த பாடல் நீங்க கேட்க விரும்புவீங்க? பேருந்து ரிலேட்டடாவே இருக்கணும் அது. எல்லாருமே பேருந்துல போனா இந்த பாட்டை வந்து கேட்டு கண்டிப்பா சந்தோஷப்பட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி பாட்டு. டவுன் பஸ்ல போன பழக்கம்லாம் இல்லையா? டவுன் பஸ்ல போகும்போதே நிறைய பாடல்கள் பாடிட்டே போவாங்களே. நம்ம அப்படியே தேனி ரோட்ல ஏறணும் அப்படின்னா உசிலம்பட்டி தாண்டறதுக்குள்ள தூங்க வச்சிருவாங்க நம்மள. ஆமா,
2: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
0: அடுத்த நேரம் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் தம்பி. வணக்கம்மா.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநாதர் மாவட்டத்திலிருந்து பாடலாமா பாட்டுன்னு நேரிட்ட கேட்டு வந்திருக்கேன். நேயர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிருங்க, பாட்டை கேள்வியை கேளுங்க, பாட்டை படிக்க.
0: சரிங்க, உங்களுக்கான தலைப்பு அதாவது சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கா தம்பி. அக்கா தம்பிக்கு பாடுற மாதிரி, இல்ல தம்பி அக்காவுக்கு பாடுற மாதிரி, இல்ல அண்ணன் தம்பின்னு கூட வச்சுக்கோங்க, உறவினர்கள் அதாவது கூட பிறந்தவங்க.
3: அன்பு மலர்களே, நம்பியிருங்களே.
0: சூப்பர்.
3: நாளை நமதே.
2: இன்னொரு பாட்டியா? இன்னொரு பாட்டு.
3: இன்னொரு பாட்டா? அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை. போதுமா?
2: சூப்பர் சூப்பர்,
0: ரெண்டு போதுங்கய்யா இன்னைக்கு. அடுத்த நாள் வந்து இன்னொன்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இன்னொரு நாள் கண்டிப்பா பாடலாம். சரிங்களா? நிகழ்ச்சியில இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். சரி, யார் எங்கிருந்து பாடிக்கிட்டே வந்திருக்காங்க?
4: மல்லிகார்மம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்துல இருந்து.
0: சூப்பர். பாடலாமா பாட்டுக்கு பாடிக்கிட்டே வரீங்களா?
4: ஆமா ஆமா.
0: சரி, உங்களுக்கான தலைப்பு
2: பனி.
0: பனி, சில்லுன்னு பனி விழுகிறப்ப விழுகிற மாதிரி பாடல்கள்.
4: இந்த சொல்றேன், பனி இல்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா.
0: அதாவது நம்ம வந்து பாடல்ல பனி இருக்கணும்ன்றது இல்ல, அந்த சூழ்நிலை இருக்கணும், பாடல் அந்த சூழ்நிலையோட பொருந்தி போகணும், அந்த மாதிரி பாடல்கள்.
4: சரி. வாடை காற்று வீசுகின்ற காலத்திலே
2: உங்களுக்கான வார்த்தை பனிதாமா? பனி, பனி,
0: பனி, அதாவது ஜில்லுன்னு பனி வந்து வெள்ளை கலர்ல மேல இருந்து பொழியற மாதிரி பாடல்கள்.
4: ஒரு வெள்ளை மழை,
0: அருமை,
4: இல்லை நிலா, பனி விழும் மலர்வனம்.
2: சூப்பர் சூப்பர்மா, அருமையா பாடுங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றிமா.
4: தேங்க்யூ.
2: சிறிய விளம்பர இடைவேளை.
5: நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
6: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000 மேல் பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. என்றும் உங்கள் வசந்தன் கோ.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
9: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
10: பல்ட்டி பக்கிற டர்ல உடன பல்த்து, வருல்டு மொத்தம் அருள உடன பிஸ்தே, பிசிறு கல்பி பெருல உடன பல்த்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரிய மிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரிய மிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ்.
3: நேரம் 4:35 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அட்டகாசமான ஆட்டக்களம் விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடணும்? பாட்டு பாடலாமா?
4: பாடலாமா? பாட்டு. ஆமாங்க, நேர்கள் பாடுறதுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. சூப்பரா முயற்சி செஞ்சாங்க நேர்கள் நிறைய பேர். அடுத்ததான் வந்திருக்க நேர் யாருன்னு கேட்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம்
3: வணக்கம். யார் இங்க வந்து பேசுறீங்க? உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாங்களா? உங்களுக்கான சூழ்நிலை வந்து கோவில்.
4: கோவிலுக்கு போறீங்க,

0: என்ன மாதிரி பாட்டு கேட்டுட்டு போவீங்க, இல்ல அங்க வச்சு என்ன பாட்டு கேட்க ஆசைப்படுவீங்க?
1: இறைவா உன் மாளிகையே எத்தனையோ மணி விளக்கு, உன் சன்னதியில் ஒளி விளக்கு.
0: சரிங்க,
2: இன்னொரு
0: பாடல்.
1: ஆண்டவனை ஆண்டவனை வணங்குகிறோம்.
0: இல்லையே, அந்த பாடல் இப்படி வராதே.
1: ஆண்டவனை தாமி அவர் கொடுத்த பூமி.
0: இல்லைங்களே, இது பாடல் மாதிரி இல்லையிலே, நீங்க வார்த்தையாலேயே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
2: நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றிமா. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யாருங்க கேட்டலாம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம் விளையாண்டுட்டு இருக்கோம். பாடலாமா பாட்டு? நேயர்கள்லாம் வந்து சூப்பரா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர்.
0: நேரம் 4:37. சரி, ஓகே, நீங்கள் வந்து சூழ்நிலைகள் எப்படி அணுகுவீங்க? லைக் ட்ரெயினில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறப்ப வந்துட்டு பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க, அப்போ வந்து எந்த மாதிரியான பாட்டல் வந்துட்டு கேட்க ஆசைப்படுவீங்க? மெலோடியஸாக இருக்கணுமா? இல்லை,
2: எனக்கு எப்பயுமே ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் பிடிக்கும். அதான் எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ல,
0: ஆட்டக்கலம் கேட்குற மாதிரி. ஆட்டக்கலம் பாட்டு தான் உங்களுக்கு வேணும் எப்பயுமே, சரிங்களா? சரி, சூப்பர். அடுத்ததான் வந்துருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். சொல்றதே யார், எங்க இருந்துமா?
3: ராமநாதபுரம் மாவட்டம், யமுனேஸ்வரம், சுமதி.
2: ஓகே, பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கு.
2: உங்களுக்கான வார்த்தை போலீஸ்.
0: போலீஸ் பாடல்கள். ஆமா, நல்லா கம்பீரமா ஜாலியா.
3: சிங்கம் சிங்கம் நீ.
0: வாவ், சூப்பர்.
2: இன்னொரு பாட்டுமா?
3: இன்னொரு பாட்டு. காக்கிச்சத்தை போட்ட மச்சான், கலவு செய்ய கலவு மச்சான்.
0: சரிங்கம்மா, இந்த பாடல் வந்துட்டு காக்கி சட்டை போட்ட மச்சான்னு வரும், ஆனால் வந்துட்டு இது போலீஸ் ரிலேட்டடான பாட்டு தானா?
3: சரி, இல்லை நான் வேற பாட்டு வேணா பாடுறேன்.
0: முயற்சி செய்றீங்களா?
2: சீக்கிரமா.
0: வேமா வேமா, உங்களுக்கான நேரம் போய்கிட்டே இருக்கு, வேமா முயற்சி செய்யணும். அருமை, சூப்பர்.
2: சூப்பர்மா, அட்டகாசமா பாடிட்டீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம்,
0: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: சொல்லுங்க, யார் எங்கன்னு பேசுறீங்க?
4: நான் வந்து வேதாரண்யத்துல இருந்து பேசுறேன்
2: மேடம். சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: இச்சி பேனல்ல எடுத்துறீங்க போதி லைக் கேட்டுட்டு இருக்கோம்.
2: உங்களுக்கு வந்து யா என்ன சொல்லணும்னா, குடும்ப பாடல்கள்
4: என்றும்
0: நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
2: இப்ப அடுத்ததா நிகழ்ச்சியில ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்று
2: இரவு 10 மணிக்கு இன்னிசை பாடல் தொகுப்பாய் உங்கள் மனம் கவர்ந்திடும் மெட்டுக்களோடு
3: இசை வானில் வளம் வர காத்திருக்கிறது பட்டு சிறகாய். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, பட்டு சிறகு.
4: நேரம் 4:45. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆட்டக்களம். தடாலடியா அதிரடியா அசத்தலா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கான ஆட்டக்களம் பாடலாமா பாட்டு அப்படிங்கிற தலைப்போட நிறைய பேர் நேர் வந்துட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க சூப்பராக. அடுத்ததான் வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம், யார் இங்கிருந்து அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே அவங்க

0: காணா போயிட்டாங்க. அடுத்ததா வந்திருக்கிற நேர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இணைப்பில் இருக்கீங்க?
1: சார், மதுரை பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கு தலைப்பு என்னன்றது கொடுத்துடலாமா?
1: நன்றி.
0: சரிங்க, இணைப்புல இருக்கிற அடுத்த நேர் யாருன்னு கேட்டிடலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
0: சரிங்க, உங்க பேரை மட்டும் இன்னொரு தடவை சொல்ல முடியுமா?
3: கார்த்திக் செல்வம்.
0: கார்த்திக் செல்வம். சரிங்க, நிகழ்ச்சி கேக்குறீங்களா? பாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு காதல் தோல்வி, காதல் தோல்வியை வந்துட்டு காட்டுற மாதிரி பாடல்கள் ரெண்டு பாடுங்க பாப்போம். இது காதல் தோல்வியா? சரிங்கய்யா, அடுத்த பாடல் ஒன்னு பாடிட்டீங்க. ஒன்னு காதல் தோல்விக்கு தமிழ்ல அத்தனை பாடல்கள் இருக்கே,
2: அருமையாவே முயற்சி பண்ணீங்க. சரி, அடுத்த நேயருக்கு வழி விட்டுலாம். இணைப்புல இருக்கும் அடுத்த நேயர் யாருங்கன்னு கேட்டலாம். பாடலாமா? பாட்டு பாட வந்திருக்கும் நேயர். வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ரெண்டு பேருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சரிங்கய்யா, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? பாடுறது தயாரா இருக்கீங்களா?
4: வார்த்தைகள் கான்செப்ட் வந்து நல்ல ஒரு கான்செப்டா கொடுங்க.
0: உங்களுக்கான கான்செப்ட் வந்துட்டு காதல் தோல்வி.
4: காதலியே காதலியே காதலை என் மறந்தாய்.
0: சூப்பர். ஒண்ணு
4: அப்புறம் வந்து என்னது, கண்பேசு வார்த்தைகள் போறிவதில்லை,
2: வெற்றியும் பெற்றீங்க. அடுத்த நேர் யார் இங்கன்னு கேக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
5: வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். மதுரை மாவட்டம் திருமலை மாவட்டம் ஆலயத்திலிருந்து எஸ் ராமர்.
2: பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
5: எஸ் மேடம், ரெடியா தான் இருக்கேன்.
2: உங்களுக்கான வார்த்தை நண்பர்கள்.
5: நண்பர்கள். நண்பனே எனது உயிர் நண்பனே.
2: இன்னொரு பாட்டியா? அருமையா.
0: இன்னொரு பாட்டு.
5: இன்னொரு பாட்டு.
0: முயற்சி வேமா, டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும் பாருங்க. நேரம் போயிட்டே இருக்கு, யோசிங்க.
2: நண்பன், ஃப்ரெண்ட்ஸ்.
0: நிறைய பாடல்கள் இருக்கே.
6: பாடலாமா?
2: பாட்டு ரெடியா இருக்கீங்களா? பாட
6: கண்டிப்பா. எளிமையான ஒரு சீமா கொடுங்க, ஒரு சொல்ல கொடுங்க, பாடிடுவோம்.
2: உங்களுக்கான வார்த்தை திருமணம்.
6: திருமணமா?
2: கேட்டமான எளிமையான.
6: திருமல மலர்கள் தருவாய தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி.
2: அருமை அருமை. இன்னொரு பாட்டியா?
0: பாடல்.
6: இது வந்து தீம் நான் பாட போறது. யாரோ யாரோடி உன்னோட புருஷன்.
0: சூப்பர் சூப்பர்
2: சூப்பரா பாடி வெற்றி பெற்றுட்டீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. இனி அடுத்ததா ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
8: இன்று மாலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் யார் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
7: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18 கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
8: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
9: 25 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

மண்ணை மீறாமலே விதையும் முளைக்குமா? தரிபடாத நூலு என்ன ஆடையாகுமா? எங்கள் தாய்நாட்டையே பஞ்சம் வந்தாளுமா? புலிக்குகையில் எலிவந்து பாலை ஆட்டுமா?

0: நேரம் 4:56. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் நேர்களெல்லாம் வந்து சூப்பராக பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மற்றும் பங்கு பெற முயற்சித்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது
0: சூரிய பிரகதீஷ்
1: மற்றும் வைஷ்ணவி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று

பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 5:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்க விருப்பது சர்வதேச புலிகள் தின சிறப்பு நேரலை. வனங்களின் வளங்கள் புலிகள். சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வனச்சரக அலுவலர் எம் கார்த்திக் அவர்கள். நெறிப்படுத்துகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 25:30-170 மற்றும் 25:30-171-04-5-2 என்ற மதுரையின் முன்னணைப்பை தொட்டு. நிகழ்ச்சியின் தொடக்கமாக

இயற்கையின் பெருமையையும் காடுகளின் கம்பீரத்தையும் தன்னகத்தே தாங்கி நிற்கும் ஓர் அற்புதமான உயிரினம் புலி. அதன் வீரமும் வேகமும் கம்பீரமான தோற்றமும் நம்மை வியக்கச் செய்யும். இந்தியாவின் தேசிய விலங்காக விளங்கும் புலி வெறும் வனவிலங்கு மட்டுமல்ல, நமது இயற்கை வளத்தின் அடையாளமும் உயிரின பன்முகத்தன்மையின் காவலனுமாகும். புலிகள் வாழும் காடுகளே வளமான காடுகளாக கருதப்படுகின்றன. உணவு சங்கிலியின் உச்ச வேட்டையாடியாக இருக்கும் புலி, மான், காட்டுப்பன்றி போன்ற விலங்குகளின் எண்ணிக்கையை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துகிறது. இதன் மூலம் காடுகளின் சுற்றுச்சூழல் சமநிலை பேணப்படுகிறது. ஒரு காட்டில் புலிகள் ஆரோக்கியமாக வாழ்கின்றன என்றால் அந்த காடு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்கான முக்கியமான அறிகுறியாக கருதப்படுகிறது. ஆனால் கடந்த சில தசாப்தங்களாக வன அழிப்பு, வாழ்விட இழப்பு, சட்டவிரோத வேட்டையாடுதல் மற்றும் மனித விலங்கு மோதல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் புலிகளின் எண்ணிக்கை குறைந்து வந்தது. இதை உணர்ந்த உலக நாடுகள் புலிகளை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம், அதாவது ப்ராஜெக்ட் டைகர் மூலம் பல புலிகள் காப்பகங்கள் உருவாக்கப்பட்டு புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29 தேதியன்று சர்வதேச

புலிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. புலிகளின் முக்கியத்துவத்தை மக்களிடையே எடுத்துரைப்பதும் அவற்றின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த நாளின் முக்கிய நோக்கம். புலிகளை பாதுகாப்பது என்பது ஒரு விலங்கை மட்டுமே காப்பது அல்ல, ஒரு முழுமையான வனச்சூழலையும் அதனை சார்ந்த எண்ணற்ற உயிரினங்களையும் எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்களையும் பாதுகாப்பதாகும்.

0: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக அமைவிருக்கின்றது வனங்களின் வளங்கள், புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு. வனம் அப்படின்றது எங்கேயோ ரொம்ப தூரத்துலலாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. வனத்திலிருந்து பிரிந்ததாக இன்று நாம் நகரமாக மாற்றி வைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றது உண்மை. உலகத்தில் பெரும்பான்மையான இடங்கள் காடுகளால் ஒரு காலத்தில் நிரம்பி இருந்தன, அது கொஞ்சம் நகரமயமாதல் காரணமாக அது சுருங்கி வருகின்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைக்கு சர்வதேச புலிகள் தினம். புலிகள் தினம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஏன் கடைபிடிக்கிறோம், அதை ஏன் நம்ம அனுசரிக்கிறோம், அதை ஏன் நம்ம வந்து மையப்படுத்தி புலிகளை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றக்காக சிறப்பு நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் சாப்டூர் சரகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனச்சரகர் எம் கார்த்திக் அவங்க. புலிகள் அப்படின்னா அதனுடைய அது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் இல்லாத ஒரு புவிச்சூழலில் ஒரு காடுகள் அதனுடைய பலம் அதனுடைய வளம் எப்படி இருக்குன்றது பல்வேறு தகவலை இன்றைக்கி நம்ம ஐயா மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்.
0: சர்வதேச புலிகள் தினம், அதாவது எங்களை விட உங்களுக்கு தான் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு நாளும் கூட இல்லையா. இந்த சர்வதேச புலிகள் தினம் அப்படின்னா அது அனுசரிக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம்?
1: இது வருஷம் வருஷம் ஒரு ஒரு தீமில் வந்து இந்த புலிகள் தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்த புலிகளை பற்றிய நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயங்களை அனைவருக்கும் கொண்டுட்டு போய் இதை சேர்க்கணும், புலியோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு துறையோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லாமல் புலிகளை காப்பாதுன்றது வந்து அனைவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் நம்ம இந்த மெசேஜை கொண்டுட்டு போகணுன்ற நோக்கம் தான் இந்த புலிகள் தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம்.
0: ஒவ்வொரு அந்த தினத்துக்கும் சில கருத்துருக்கள் இருக்கும், இந்த தீம் ஆஃப் த இயர் அப்படின்ட்டு. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் டைகர் டேவுடைய தீம் என்ன சார் இந்த 2026?
1: செக்யூரிங் அ ஃபியூச்சர் ஆஃப் டைகர் கன்சர்வேஷன் அலாங் வித் இண்டிஜினஸ் பீப்புள் அண்ட் அ கம்யூனிட்டி அட் த ஹார்ட் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட மைய பகுதியாக இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்விடம் வந்து புலிகளோட வாழ்விடத்திற்கு மிகவும் அருகாமையில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இந்த வனசரகங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காடு புலிகளுடைய வாழ்விடமும் நம்மளுடைய வாழ்விடமும் ரொம்ப ஒன்றோடு ஒன்று பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் அந்த புலிகளை காப்பாற்ற வேண்டும்னா அதை ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வன சட்டங்களை கொண்டு நாங்கள் ஒடுக்குமுறையை கொண்டு நாங்கள் வந்து ஒரு விலங்கை வந்து காப்பாற்றுவதுன்றது சாத்தியமற்றது. இது வந்து அனைவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் இதை கருதணும். கம்யூனிட்டினா இப்போ புலிகளை காப்பாற்றுவது வந்து வனத்துறைக்கு மட்டும் ஆன ஒரு விஷயம் கிடையாது. புலிகளை காப்பாற்றுவதன் மூலம் வந்து நல்ல காற்று, நல்ல நீர், நல்ல சூழல் இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து இந்த இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸ் என்டையர் பீப்புளுக்கும் போகுது, சொசைட்டிக்கும் போகுதுன்றதுனால இதை வந்து ஒரு கம்யூனிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம எடுத்துகிட்டு போனால் தான் இந்த புலிகளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இன்றையோட மைய கருத்தாக.
0: ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை புலிகள் காப்பகங்கள் இருக்குது?
1: 5 புலிகள் காப்பகங்கள் இருக்குது. நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் வந்து 5வதாக இருக்குது. கடந்த 2021 பிப்ரவரி மாதம் தான் இது வந்து புலிகள் காப்பகமாக அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம கலக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ், முதுமலை புலிகள் காப்பகம், ஆனமலை புலிகள் காப்பகம் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்னு மொத்தமாக 5 புலிகள் காப்பகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது.
0: இந்த 5 புலிகள் காப்பகத்தில் எந்த இடத்துல வந்து புலிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது?
1: டைகர் டாமினேட்டிங் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு எடுத்தால் நம்ம வந்து முதுமலை, சத்தியமங்கலம், ஆனமலை இது வந்து டைகர் டாமினேட்டிங் லேண்ட்ஸ்கேப்ஸாக சொல்லலாம். கலக்காடு முண்டந்துறை அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து நீர்நிலைகள் வந்து மிகவும் ஜாஸ்தி இருக்குது.
0: சரி.
1: அதனால் நம்ம புலிகளை பார்ப்பதற்கான சான்ஸ் வந்து கலக்காடு முண்டந்துறையில் மிகவும் குறைவு. அதனால் நம்ம வந்து அங்கே டென்சிட்டி இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது.
0: பரவலாக இருக்குது.
1: பரவலாக இருக்குது.
0: இப்போ புலிகள் அப்படின்னு சொன்னாலே நம்ம இணையத்திலையோ இல்லை படித்ததுலையோ நம்ம கேட்ட ஒரு வார்த்தை

0: வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சார் ப்ராஜெக்ட் டைகர், எப்போ உருவாக்குனாங்க, அந்த ப்ராஜெக்ட் டைகருடைய நோக்கம் என்ன?
1: அதாவது ப்ராஜெக்ட் டைகர் வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 வந்தது. அதுக்கப்புறம் 2002 வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டு கீழே வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ப்ராஜெக்ட் டைகர். இந்த ப்ராஜெக்ட் டைகர் வந்து இந்தியா முழுவதுமாக தற்போதைய நிலையில 58 டைகர் ரிசோர்ஸ் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த 58 டைகர் ரிசோர்ஸும் மேஜர் டைகர் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் இந்தியா.
0: சரி,
1: ஸோ இதை வந்து நிர்வாணிக்கிறது, இங்கே இருக்கிற ப்ரொடெக்ஷனை மானிட்டர் பண்ணுறது, இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட் டைகருடைய மையமான ஒரு இதாக இருக்குது.
0: இப்போ நம்ம புலிகளை பற்றி பேசினாலும் சிங்கம் கோச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா காட்டினுடைய ஒரு கம்பீரமான தோற்றம் சிங்கமும் இருக்குது. ஆனால் நம்ம ஏன் புலியை மையப்படுத்தி ஒரு வனச்சூழலுக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறது புலின்னு ஏன் சொல்கிறோம், ஏன் சிங்கத்தை சொல்ல மாட்டோம்?
1: அதாவது இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இதில் நம்ம சொல்லணும்னா, டைகரை வந்து நம்ம வந்து கீஸ்டோன் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கீஸ்டோன்னா நம்ம அந்த ஆர்ச்சில் வந்து அந்த நடுவில் இருக்கிற ஸ்டோன், அந்த ஸ்டோனை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த ஆர்ச் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த புலிகள் ஒரு இடத்துல நம்ம காப்பாற்றிட்டோம்னா வேற எதைய பற்றியுமே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண தேவை. அதற்கு கீழே இருக்கிற அனைத்து தாவரங்கள் அனைத்து விலங்குகளுமே வந்து பாதுகாக்கப்பட்ட விடுவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம வந்து டைகரை மட்டும் நம்ம டச் பண்ணி
0: எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன குழந்தை கேட்டோம்னா என்ன அங்கிள் நீங்கள் புலியை வந்து எடுத்து பெரிய விஷயமா பேசுறீங்க, அது வந்து மானெல்லாம் கொள்ளுதில்லை அப்படின்னு வேடிக்கையாக கூட கேட்குறாங்க இல்லையா. இப்போ அந்த குழந்தைகள் தனமான கேள்விக்கு இந்த மான கொள்ளக்கூடிய உயிரினம் இந்த புலின்றப்ப இதனுடைய அடிப்படை காரணியை வந்து புரிதல் வைக்கக்கூடியது ஒரு வனச்சரர் உங்களுடைய கடமை, இதை நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க.
1: ஓகே, அதாவது இது எல்லாமே வந்து ஃபுட்டு வெப் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். உணவு சங்கிலி, உணவுக்காக ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு வெப்பை ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த ஃபுட்டு நெட்ஒர்க் ஆர் ஃபுட்டு செயின் நம்ம சொல்கிறோம். ஹெர்பிவோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதாவது இந்த மான் காட்டு மாடு இந்த மாதிரி தாவர உண்ணிகளின் அளவு வந்து மிகவும் அதிகமாயிட்டுது அப்படின்னா உங்களுக்கு தாவரங்கள் வந்து இல்லாமல் போயிடும் காடுகளுக்குள்ள. ஓகே, அதனால் புலிகள் வந்து இந்த தாவர உண்ணிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதில் வந்து மிகவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது.
0: அதாவது நீங்கள் சொல்கிறது இப்போ கடலில் வந்து ஜெல்லி மீன்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிச்சுன்னா கடல் வளம் பாதிக்கிறதுக்கு அந்த ஆமையினுடைய கட்டுப்படுத்துதல் அதே மாதிரி
1: இதே போல தான். அதாவது முன்னாடி வந்து நம்மளுடைய சூழலில் நரிகளின் அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது.
0: சரி,
1: நான் ஆக்சுவலி நிறைய வயலில் பார்த்ததில்லை, என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த கடலை காட்டில் வந்து குள்ள நரி வந்து உள்ளாரையே போய் அந்த கடையில் எல்லாம் சாப்பிட்ருவோம் சொல்லியிருக்காங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு வந்து மிகவும் அரிதானதாக தான் நம்ம வந்து நரிகளை வந்து பார்க்க முடியுது. இந்த நரிகள் வந்து இந்த மயிலுடைய முட்டையை வந்து எடுத்து சாப்பிட்ருமா, அதனால இந்த மயில்களுடைய பாப்புலேஷனை குறைக்கிறதுல நேச்சுரலாகவே வந்து இந்த நரிகளுக்கான பங்கு வந்து முக்கியமானது. இந்த நரிகள் இல்லாமல் போனதுனால நம்ம மயில்களை வந்து மிகவும் நிறைய இடங்களில் பார்க்க முடியுது. ஸோ அதனால இது ஒன்னோடு ஒன்று லிங்க் ஆனது தான்
0: இந்த பாப்புலேஷன் எல்லாமே ஒரு வலை.
1: இது வந்து ஒழுங்க இந்த சமநிலை ஒழுங்கா இருந்தா தான் மற்ற ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லதா அமையும்.
0: இப்போ நிறைய இடங்களில் கேள்விப்படுறது வந்து ரிசர்வ் வாயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, சான்ச்சுரி, நேஷனல் பார்க்கு, இதெல்லாம் என்ன சார் வித்தியாசம் பொதுவாக?
1: இப்போ நம்ம வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா வந்து காப்பு காடு இல்லை ஒதுக்கு காடுன்ற மாதிரி, நம்ம வந்து அங்கே இருக்க அந்த இடத்துல இருக்க தாவரம் விலங்குகள் அனைத்தையுமே பராமரிப்பதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் அந்த இடத்தை வந்து வேறு எந்த பயன்பாட்டிற்கும் நம்ம செலுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அதை வந்து காப்பு காடாக வந்து நம்ம அறிவிக்கை செய்து வச்சுக்கிறோம்.
0: சரி,
1: இப்போ நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு காப்பு காடை ஒரு அனிமலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, ஒரு அனிமலுடைய முக்கியத்துவம்காகவும், அது அந்த இடம் வந்து ஒரு அனிமலுடைய ஒரு வாழ்விடமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இடத்த வந்து சரணாலய பகுதிகளாக நம்ம வந்து அறிவிக்கை செய்யலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து முன்னாடி இந்த சாம்பல் நிற அணில்களின் சரணாலயமாக, ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டஸ் குரில் சான்ச்சுரி. ஓகேங்களா, இதற்கு ஒரு படி மேலே வந்து நம்ம நேஷனல் பார்க்குன்னு சில இடங்களில் சொல்லியிருக்கோம்.
0: சரி,
1: நேஷனல் பார்க்குன்றது ஒரு அனிமலை மையப்படுத்தியது கிடையாது, அது ஒரு அனிமலை மையப்படுத்தியதா இருக்கலாம், இல்ல ஒரு தாவரத்தை மையப்படுத்தியதா இருக்கலாம், இல்ல ஒரு சூழலை மையப்படுத்தியதா கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்தின் அந்த ஈகோசிஸ்டம் சர்வீசஸ்க்காக
0: சரி
1: நம்ம வந்து பாதுகாக்கிறதுன்றது நேஷனல் பார்க்காக.

0: அதையும் தாண்டி ஒரு படி மேலே தான் நம்ம வந்து இப்போ புலிகள் காப்பகமாக இருக்கும், இந்த டைகர் லேண்ட்ஸ்கேப்ஸ். இந்த டைகர் லேண்ட்ஸ்கேப்ஸ், அதுவும் இந்த டைகர், இந்த டைகர் ரிசர்வ்ஸ் தான் வன உயிரின பாதுகாப்பு சட்டத்திலேயே மிகவும் உயரிய ப்ரொடெக்ஷனை வந்து அடையுது. அதனால அதை காப்பாற்றணும், அதோட முக்கியத்துவம் அதிகமாகுது. இந்த புலிகள் அங்கே அந்த லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தினால நம்ம வந்து டைகர் ரிசர்வாக அறிவிக்கை செய்து வச்சுக்கோம்.
1: நம்மளுடைய நிலையத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறவங்க வனங்களின் வளங்கள் புலிகள் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு சாப்டூர் சரகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனச்சரகர் எம் கார்த்திக் அவங்க நம்மளுடைய நிலையத்தில் உரையாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாம் தொடர்ந்து பேசலாம் நேயர்களே.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி சிறப்பு நிகழ்ச்சியாக இருக்கின்றோம். இப்போ பார்த்தோம்னா வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மான்கள்னால் அது புள்ளி மான் இருக்கும், வேறு வகையான மான்கள்லாம் இருக்கும் அப்படின்னு. இந்த புலிகள் அந்த மாதிரி ஏதாவது வகைகள்லாம் இருக்குதா பொதுவாக, இல்லை ஆண் பெண் அப்படின்ற மாதிரி?
1: இதில் இருக்குது, அதாவது வந்து நம்ம ஒரு 8 ஸ்பீஷிஸ் ஆஃப் டைகரே இருக்குது.
0: சரி,
1: அதில் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறது வந்து ராயல் பெங்கால் டைகர் அப்படின்னு, நம்ம
0: வங்கப்புலி,
1: வங்கப்புலிகள் ராயல் பெங்கால் டைகர் தான் இந்தியாவில் இருக்கிறது,
0: தேசிய விலங்கு,
1: தேசிய விலங்காக நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம்.
0: இப்போது இந்த ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்த்தோம்னா நிறைய, அதாவது சூழல் சிக்கல்களை மனிதர்களாகிய நாமளும் சந்திச்சுட்டு வர்றோம். வெப்பச்சூடாக இருந்தாலும் சரி, எல்நினோ, அது எல்லாம் சந்திச்சுட்டு வர்றோம் இல்லையா. காடுகளுடைய நிலைமை எப்படி இருக்குது? இந்த மாற்றங்கள்னால், மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்னால வனவிலங்குகள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகுதுங்க சார்?
1: ஓகே, இந்த வனவிலங்குகள் எல்லாமே மோஸ்ட்லி அடாப்டிவ் தான். அது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ்க்கு தன்னைத்தானே வந்து மாற்றிக்கும். ஆனால் ரொம்ப தற்போதைய சூழலில் நம்ம அதிகமாக அந்த கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, பர்டிகுலராக புலிகள் அல்லாது நாம் வேறு தாவரங்கள், வேறு விலங்குகள், வேறு செடி இனங்கள், இந்த நம்ம ஆர்கிட்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம நிறையா சொல்கிறோம், நிறைய சில பர்டிகுலரான தாவரங்களுக்கு இந்த மாதிரியான சடன் சேஞ்சஸ் வந்து அது அந்த இடத்துல இருந்தே கூட வைப் அவுட் பண்ணிடலாம். இப்போ இன்றைக்கு இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த தாவரம் வந்து மிகுதியாக காணப்பட்டதாக இருக்கலாம், ஒரு 25 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்கள் அந்த இடத்துல இல்லாமையே போயிடலாம். அந்த மாதிரி நமக்கு வந்து இது ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு ஒரு இடத்துல ரொம்ப காமனாக ஒரு பார்த்த விஷயம் அந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஒரு எக்ஸ்டென்ட் அளவுக்கு இந்த அனிமல்ஸால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும்.
0: இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை மைக்ரேஷன், அதாவது வலசை போகிறதுன்ற மாதிரி. இப்போ பறவைகள் வந்து ஒரு கண்டம் விட்டு கண்டம் வலசை போகுது. யானைகள் பார்த்தோம்னா, நம்ம டிவிகள்லாம் பார்த்தோம்னா, ஒரு குடும்பமாகவே ஒரு இடத்துலேருந்து இடம்பெயர் போகின்றது. புலிகள் இது வந்து வலசை போகக்கூடிய பழக்கம் இருக்கா? இதனுடைய டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: அதாவது புலிகள் வந்து யானைகள் மாதிரியான வலசை போனதாக வந்து இது வரைக்கும் இது இல்லை, ரெக்கார்டு இல்லை. ஆனால் ஒரு ஆண் புலிங்கிறது பல பெண் புலிகளுடைய டெரிட்டரிக்குள்ளார போயிட்டு வரதும், ஜென்ரலாக வந்து அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஆட்டிடியூட் வந்து இந்த ஆண் புலிகளுக்கு சற்று அதிகமாக இருக்கிறதும் வந்து நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் வந்து சிலர் ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ஒரு ஆண் புலி வந்து போயிட்டு வர்றதை வந்து நம்மளால் பதிவுகள் வந்து இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இந்த டெரிட்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பூனைகளுக்கு இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு இதுதான் இன்ஸ்டிங்க்ட் தான். வீட்டு பூனைகள் வந்து பக்கத்து வீட்டு பூனையை வந்து விடாது. ஸோ இதே மாதிரி ஒரு புலி வந்து தன்னோட எச்சத்தின் மூலியமாகவும் யூரினேட் பண்ணுறதன் மூலியமாகவும் தனக்கு ஒரு டிஃபெண்டபிளான ஒரு டெரிட்டரியை வனத்துக்குள்ளார கிரியேட் பண்ணி வச்சுக்குது. அதற்குள்ளார வேற எந்த புலியையும் வந்து ஆக்குப்பை பண்ண விடாது.
0: அது என்னோட எல்லை அப்படின்னு வச்சுக்கிறது.
1: ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆண் புலியுடைய டெரிட்டரிக்குள்ளார 2-3 பெண் புலிகளுடைய டெரிட்டரி ஓவர்லேப் ஆகிறது பதிவில் செய்யுது.
0: அது வந்து அனுமதிக்கக்கூடிய விஷயம்,
1: ப்ரீடிங் சீசனில் அது வந்து அனுமதிக்குது அந்த மாதிரி.
0: இப்போ யானைகள் வந்து அது வந்து ஹெபிச்சுவல் வந்து ஃபேமிலி கூட்டமாக வாழக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா ஒரு தாத்தா யானை, ஒரு பாட்டி யானை, ஒரு மகன் யானை, இப்படி இருக்கும். இதனோட ஹெபிச்சுவல் எப்படி சார் இருக்கும்? இப்போ குட்டிகள்லாம்

0: போட்டவொடனே பிரிந்துருவாங்களா,
1: இல்லை
0: இல்லை எப்படி இது,
1: இல்லை,
0: இதனுடைய பண்புகள் எப்படி இருக்கும்?
1: நம்மை போல வந்து ஒரு கூட்டு குடும்பமாகவும் தன்னுடைய அறிவை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகிற அனிமல் தான் வந்து இந்த எலஃபண்ட். இன்றைக்கி போகிற அதே வலசை பாதையை தன்னோட ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்து மறுபடி மறுபடியும் அந்த வலசை பாதையை தான் வந்து அந்த யானைகள் வந்து பயன்படுத்தும். ஸோ யானைகளுக்கு வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்புடைய நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: ஆமாம்.
1: நீங்கள் டக்குன்னு ஒரு யானை எடுத்து வந்து ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கெலாம் நம்ம மாற்றி விட்டோம்
0: சரி.
1: அப்படின்னா அதால் சர்வே ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் பிறவும் போது அதோடைய ஆன்சிஸ்டர்ஸ் கிட்டேருந்து அது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அது வாங்கி வச்சுருக்கும். ஓகே, ஸோ ஒரு இடத்துலேருந்து இங்கே தான் தண்ணி இருக்கும், இந்த சீசனில் வந்து நம்ம இந்த இடத்துக்கு போனால் நம்ம அந்த மூங்கில் சாப்பிட்லாம், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த எலஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கும். எலஃபண்ட் அதோடய வெயிட்டுக்கு 4% ஆஃப் பாடி வெயிட் அது ஜென்ரலாக கன்சியூம் பண்ணும் ஒரு நாளைக்கு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரே இடத்துல இருந்து அது சாப்பிட முடியாது, இது வலசை போய்கிட்டே இருக்கணும், இட் இஸ் மேண்டேட்ரி. அது அது வலசை போனால் தான் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போக போக போக அந்த ஹேபிடேட்டாலையும் அந்த லேண்ட்ஸ்கேப்பாலையும் வந்து உங்களால் அந்த அனிமலை வந்து சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு வலசை பாதை இருக்குன்னா இது வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும், இன்னும் 100 வருஷம் கழிச்சும் இதோடைய பேசேஜ் வந்து இப்படி தான் இருக்கும்
0: இருக்கும்.
1: ஸோ நம்மை போல நம் மூதாதையர்கள் நமக்கு வழங்குகின்ற அறிவை போல இந்த எலஃபண்ட்ஸ் வந்து ஜென்ரேஷன்
0: அடுத்த
1: டு
0: தலைமுறைக்கு
1: ஜென்ரேஷன் அந்த
0: கொடுக்குது.
1: இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும்.
0: புலிகள் எப்படி, அது அது வந்து குட்டிகள்லாம் போட்டுட்டு தாய் கூட இருக்குமா இல்லை தந்தை எப்படி?
1: இல்லை அது தாய் தான் வந்து கேர் பண்ணும், பட் ஆஃப்டர் ஏ ஏஜ் வந்து அது பிரிஞ்சிடும். நம்ம வந்து அந்த நம்ம கணக்கெடுப்பு எடுக்கும்போது நம்ம வந்து அந்த சின்ன குட்டி புலிகள் கப்ஸுக்கு வந்து அது வந்து டிரான்சிட்டரி தான், நம்ம வந்து அதை ரொம்ப கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, நம்பர்ஸில் அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. அது வந்து 2 வருடங்களை கடந்த பின்பு தான் வந்து அது தனியாக போய் தனக்குன்னு ஒரு டெரிட்டரியை அது
0: அமைச்சுக்கிறது. அதுக்குன்னு தனி ஒரு
1: ராஜாங்கம், அதனால வந்து இது ஒரு சாலிட்டரி அனிமல் தான்
0: சரி
1: மோஸ்ட்லி, பட் எலஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற.
0: இப்போ இது வந்து ஒரு ஹண்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். மான்கள் எதுக்கு பயப்படுது அப்படின்னா, ஏதாச்சும் புலிகளை கண்டா பயப்படும், உணவாகிறோன்ட்டு. புலிகளுக்கு எது வந்து, இது வந்து ஆபத்தான விஷயங்களாக அமையும் பொதுவாக? இப்போ மனிதனுடைய அந்த நிலப்பரப்பை நம்ம அபகரிச்சிட்டு வர ரெண்டாவது விஷயம், அது இப்போ சிங்கம் புலி இந்த மாதிரி தாக்குதல்லாம் இருக்குமா பொதுவாக? அதுகளுடைய அந்த அவங்களுடைய எல்லைக்குள்ளே போகிறது வர்றது, இவங்க ரெண்டுத்துக்கும் மோதல் எது இருக்குமா? இந்த புலிகளுக்கும் சிங்கத்துக்கு,
1: ஆண் புலிக்கும் ஆண் புலிக்கும் மோதல்கள் ஏற்படுறது உண்டு. சம்டைம்ஸ் பெண் புலிகள் கூட மோதல்கள் ஏற்படுறது உண்டு, அதனால் வந்து உயிரிழப்புகள் கூட புலிகளுக்கு ஏற்படுறது உண்டு. ஸோ இந்த டெரிட்டரி ஃபைட்டும் வந்து இந்த அனிமலுக்கு வந்து காமன் தான். புலிகள்
0: நம்மளாம் வந்து இடத்துல வந்து என் இடத்துல எப்படி சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி
1: வந்து டிஃபெண்ட் பண்ணும், அதோட டெரிட்டரி வந்து டிஃபெண்ட் பண்ணும் கண்டிப்பாக.
0: ஓ, நம்ம ஒரு பாராட்டுக்கு தக்க விஷயமாக நம்ம வந்து எதை எடுத்துக்கலாம்னா, ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா சர்க்கஸ்ன்னு போட்டு யானைகள் புலிகள் எல்லாம் வந்து அது அதனுடைய பிஹேவியர்ஸ்லேருந்தே மாற்றி கொண்டு வந்து நடந்தது, இப்போ எல்லாமே இல்லைன்ற மாதிரி
1: இல்லை.
0: அது ரொம்ப பாராட்டத்துக்கு ஒரு விஷயம். இதே நேரத்தில் இப்போ ஜூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ வந்து நம்ம வண்டலூர் போகிறோம் இல்லை ஏதோ ஒரு ஜூ போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய புலிகள் நம்ம பார்க்குறப்ப இந்த புலி இங்கே எப்படி வந்தது, காட்டிலிருந்து இடம்பெயர்ந்து வந்ததா இல்லை எதுவும் நோய்வாய்ப்பட்டு அது பாதுகாப்புக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கா, மீண்டும் காடுகளுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறப்ப அதனுடைய ஹேபிச்சுவல் அதாவது அதோடய பழக்க வழக்கங்கள் எப்படி காட்டுக்கு உகந்ததாக மாறுமா, இதெல்லாம் பல கேள்விகள் எனக்கு எழத்தான் செய்யும். அதை பற்றி உங்களுடைய பாரு.
1: ஓகே ஓகே, இப்போ நம்ம கன்சர்வேஷனில் வந்து சார் இன்சிட்டு கன்சர்வேஷன் ஒன்று இருக்குது, எக்ஸிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டு கன்சர்வேஷன்னா ஒரு அனிமலை அதோடைய வாழ்விடத்திலேயே நம்ம பாதுகாப்பது. எக்ஸிட்டுன்னா அதிலிருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு அதுக்கு ஒரு ஏதுவான சூழலை மேன்மேடு கிரியேட் பண்ணி அதில் வந்து அதை பாதுகாப்பு பண்ணுறது. இப்போ இந்த ஜூ அப்படிங்கிற விஷயம் வந்து எக்ஸிட்டு கன்சர்வேஷன், அதோட வாழ்விடத்திலேயே நம்ம எடுத்துகிட்டு வருது. தற்போதைய காலத்தில் ஜூவில் வந்து இந்த மாதிரியான சட்டத்தில் இடம் கிடையாது, நம்ம காட்டிலேருந்து ஒரு அனிமலை பிடிச்சிட்டு வந்து அங்கே கேப்சர் பண்ணுறதுக்கு. இப்போ இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே எய்தர் வேற ஏதாவது ஒரு ஜூவில், மைசூர் ஜூவாக இருக்கலாம் இல்லை கேரளாவில் எது திருவண்ணாமலை அந்த மாதிரி ஜூக்களில் குட்டிகளாக ஈன்று அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இப்போ அதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அனிமல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் வந்து இப்போ நம்ம ஜூவெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஜூவில் வந்து ஒரு பெண் புலி இருக்கலாம், இன்னொரு ஜூவில் ஆண் புலி இருக்கலாம். ஸோ அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதை வந்து ப்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் போகுது. இன்றைய காலங்களில் ஜூஸ் வந்து இந்த மாதிரி கன்சர்வேஷன் ஓரியன்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம அதுக்கும் வந்து ஒரு ஜூனா வந்து இவ்வளோ நேரம் தான் அந்த அனிமல் வந்து பீப்புள் டிஸ்பிளேக்கு இருக்கணும், அதுக்கு அதுக்கு ரெஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து சைக்கிள்ஸ் இருக்குது. ஸோ தட் அனிமல்ஸோடைய மனசு வந்து ரொம்ப பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாமே வந்துருச்சு.
0: ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த புலிகள் நடமாடும் பகுதி கவனமாக

செல்லவும் அப்படின்லாம் போட்டிருக்கிறோம். எனக்கு சர்வதேச புலிகள் தினத்தை ஒட்டி நேர்களை நம்முடைய நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்காரு. வனங்களின் வளங்கள் புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டூர் சரகம், ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனச்சரகரியம் கார்த்திக் அவங்க ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஐயா கிட்ட உங்களுடைய புலிகள் சார்ந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு பாடலை தொடர்ந்து இணைவோம் நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
1: இன்று மாலை 6 மணிக்கு ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கற்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
1: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேரம் 5:34. மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிலையத்தில் நம்மளோட இருக்கிறாரு சாப்டூர் சரக ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனச்சரகர் எம் கார்த்திக் சார் அவங்க. இப்போ நம்ம புலிகளை பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கோம் சார். புலிகளோட பண்பு இப்படி இருக்குது, இன்னும் இயற்கையோடு ஒட்டி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களில் மனிதர்களுடைய பங்கு இந்த புலி. ஏன்னா நம்ம நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறீங்க, ஒரு புலி வளமாக இருந்தால் தான் வனம் வளமாக இருக்கும், அது ஆரோக்கியமாக இருக்கும்னு. இந்த தனி மனித பங்கு, இப்போ நான் என்னால் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அதனுடைய அந்த நீட்சி, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை எப்படி இருக்கணும் பொதுமக்களுக்கு?
5: பொதுமக்கள் அதாவது இந்த புலிகளை காப்பாற்றுறது வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது. பொதுமக்கள் வந்து அன்றாட பயன்படுத்தும் நீரின் அளவை வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம். எப்படி நீங்கள் வந்து நீரின் அளவு வந்து போய் டைகரை பாதுகாக்கும் அப்படின்னு
4: நினைக்கிறேன்.
5: டைகர் லேண்ட்ஸ்கேப்லேருந்து தான் நமக்கு தண்ணி கிடச்சிட்ருக்கு.
4: சரி சரி.
5: அதனால் இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி, நம்ம ஒரு ரூமை விட்டு வெளியில் வரோம் அப்படின்னா இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிகிட்டே வரலாம். எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போ, லைட் ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு. ஏன்னா இன்றைய விட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் இந்த மின்சார சிக்கனம், இந்த நீரினுடைய சிக்கனம் அப்படிங்கிறது மிகுதியாக இருந்ததா என்னால் பார்க்க முடியுது. அதே போல் நாம் இன்றைய தேதியிலையும் நம்ம இந்த வாட்டர் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதை வந்து மிகவும் சிக்கனமாக நம்ம பயன்படுத்துறதன் மூலம் புலிகளுடைய வாழ்விடங்களை நம்ம பெருமளவில் காப்பாற்ற முடியுது. ஓகே, அதுதான் நம் இருந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து புலிகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னா இந்த மெசேஜ் தான்
4: கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். நம்ம தண்ணீரை வந்து நம்ம ரொம்ப செலவழிச்சிடறோம், ஆனால் விலங்குகளுடைய அது எங்கே போய் தண்ணி குடிக்கும், அது யானைகள் வந்து எங்கே தண்ணி குடிக்கும் இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ யானை ஒரு வழியை தடம் வச்சா அதில் போய் தண்ணி குடிச்சிட்டு வருங்க. ஏன்னா நீரின்றி அமையாத உலகு தானே, நமக்கு தண்ணி உடனே இங்கே கிடச்சிருது, அதனுடைய அந்த வாழ்வுரிமையை நம்ம பறிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நிறைய இடங்களை பார்த்தோம்னா நகருக்குள்ள யானை சரி, புலிகள் சரி, சிறுத்தைகள் சரி, வந்து குழந்தைங்களை வந்து வேட்டையாடிட்டு போகிறது, நாய்களை வந்து தூக்கிட்டு போகிறது, நிறைய வீடியோக்களை நார்த்து பகுதியெல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அடிப்படையாக?
5: ஓகே, இது அடிப்படையாக கோர் நம்ம போனோம் அப்படின்னா அந்த ரீசனில் நம்ம இந்த இது இந்த பூனை இனங்கள் எல்லாமே வந்து டெரிட்டரி வச்சுக்கும். இப்போ அந்த புலிகளில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பாதுகாக்கப்பட்ட மைய பகுதியை ரொம்ப ஸ்ட்ராங்கான அனிமல் வந்து அதோட டெரிட்டரியாக ஆக்குப்பை பண்ணிக்குது.
4: சரி சரி.
5: அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வயதான புலிகள், வயதான சிறுத்தைகள் என்ன பண்ணுனா இந்த பவுண்டரியை நோக்கி, அதாவது மனித வாழ்விடங்களை நோக்கி தள்ளப்பட்டுரும். பூனைகள் வந்து ரொம்ப ஷையான அனிமல், அதுக்கு வெளியில வரணும்னு எதுவும் இன்டென்ஷன் இருக்காது. இது மாதிரியான டெரிட்டரி ஃபைட்ல இதெல்லாம் வந்து அந்த பவுண்டரியை நோக்கி தள்ளப்பட்டுரும். ஸோ அந்த சமயத்துல தன்னோட வயது காரணமாகவும் வேறு உணவுகள்

0: கிடைக்காதது அப்படின்ற காரணத்தாலையும் வேட்டையாட முடியாது அப்படிங்கிற காரணத்தாலையும் இந்த ஈசி பிரேன்னு சொல்லுவாங்க, ஒரு கட்டி போட்ட ஒரு நாய்க்குட்டி,
1: சரி
0: நாய்,
1: சரி.
0: ஆடு, மாடு இதை வந்து மிகுதியாக வந்து இது பண்ணிக்கும். ஸோ ஈசி ப்ரேயாக இருக்கிறதுனால அதை இது
1: அதனோட
0: பண்ணிக்குது.
1: உடல் வலிமை குறைஞ்சிருக்கிறப்ப எதிர்த்து எது தாக்க முடியாதோ அப்படின்ற
0: அந்த
1: விஷயங்களை
0: மாதிரியான விஷயத்தில் வந்து அது எடுத்துக்கணும்.
1: எடுத்துக்கிறது.
0: அது போக வந்து இது மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அது புலிகள் வந்து தன்னுடைய உயரத்திற்கு மிகுதியாக இருக்கிறத வந்து உணவாக வந்து பார்க்கறதில், ஒரு நின்றுட்டு இருக்க ஆள் போய் பாஞ்சு இது பிடிக்கிறது. இந்த நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா அதோட தலை உயரத்திற்கு, கண் பார்வைக்கு எது மட்டமாக இருக்கோ அதை வந்து தாக்கிறத வந்து நிறைய இடங்களில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால சின்ன குழந்தைகள், பெண்கள், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நைட்டில் வந்து வெளியில் உட்காந்து அந்த பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரிலாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அது அது அதை நோக்கி தான் இது
1: யானைகளும்
0: இதாக
1: அப்படி
0: இருக்குது.
1: தான் வர ஆரம்பிக்குது, வீட்டுக்குள்ளே வந்துடுறது, ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா.
0: யானை யானை யானையை நம்ம எடுத்துக்கணும் போது இப்போ வந்து விவசாயமே வந்து மாறிடுச்சு. விவசாய அதாவது கிராப்பிங் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து மிகுதியான இடங்களில் வந்து வாழை விவசாயம் வந்துருச்சு, நெல் விவசாயம் வந்துருச்சு. இப்போ ஒரு காலத்தில் வந்து சிறுதானியங்கள் பயிர்பட்ட இடங்கள் ஃபுல்லாக இன்றைக்கு வந்து கிராப்பிங் பேட்டர்ன் வந்து மிகுதியாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த
1: சரி.
0: சேஞ்சிங் கிராப்பிங் பேட்டர்ன் இந்த அனிமல்ஸை வந்து சம்டைம்ஸ் அட்ராக்ட் பண்ணிடுது. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம நம்மளுடைய மூதாதையர்கள் சாப்பிட்ட உணவு வந்து நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம். நம்ம மைனர் மில்லட்ஸ் எல்லாமே இன்னைக்கு போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வந்து இட்லி தோசை, இப்போ இன்னும் ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி வந்துட்டோம். ஸோ யானைகளுக்கும் இப்போதைக்கு இருக்கிற இந்த கிராப்பிங் பேட்டர்ன் வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணி வெளியில் கொண்டுட்டு வருது. ஸோ நம்ம ரொம்ப தூரம் நடந்து ஒரு விஷயத்தை சாப்பிட்றத விட ஒரு பஞ்ச் ஆஃப் பனானா அது சாப்பிட்டுச்சுன்னா
1: நம்ம வாழை தோட்டத்துக்கு நாசம் அப்படிலாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
0: உடனே வந்து அந்த அவ்வளோ கார்போஹைட்ரேட், நம்மளும் அந்த இனிப்பை நோக்கி நம்ம போகிற மாதிரி அதற்கும் இதெல்லாம் வந்து ஒரு அட்ராக்டிவான ஃபுட். ஒரு பலாமரம் இதெல்லாம் இருந்ததுன்னா அது ஈஸியாக வெளியில் வரத்துக்கு வழிவகுத்துருது.
1: இப்போ நிறைய நேரங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த வெள்ளை புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன சார் வெள்ளை புலின்னு என்னது இருக்கா?
0: வெள்ளை புலிகள் இருக்கு. இது எல்லாமே வந்து மெலனின் பிக்மெண்டேஷன் தான்.
1: ஓ,
0: ஸோ நமக்கு எப்படி தோல் நிறமிகள் அந்த மெலனின் இருக்கோ இதே போல தான் வந்து வெள்ளை புலிகளுக்கும் அது வந்து ஆல்பினிசம், அதாவது அந்த நிறமி குறைபாடுனால.
1: அப்ப தனியா ஒரு இனம் கிடையாது?
0: எல்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் கருஞ்சிறுத்தையும், அந்த பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கிறதுனால அது வந்து ஃபுல் பாடியும் வந்து கருப்பாயிடுது. அதனால அது கருஞ்சிறுத்தை.
1: அதாவது பேந்தர், லியோபர்ட், சீட்டா அப்படின்னு அது ஒரு மூணு வகைகள் இருக்குதுல்ல, அதுவும்
0: இருக்கு. பட் அந்த லெப்பர்ட் அண்ட் பேந்தர், பிளாக் பேந்தர் ரெண்டும் வந்து ஒண்ணுதான்.
1: ஒண்ணுதான்,
0: பிக்மெண்டேஷன் தான் வந்து வேற.
1: இதுதான் அடிப்படை காரணம். இப்போ நான் ஏன் சிறுத்தை பற்றி சொல்கிறேன்னா, இப்போ மரங்களில் ஏறி இப்போ ஒரு மானை பிடிச்சிச்சின்னா சிறுத்தை என்ன பண்ணணும்னா அதை தூக்கிட்டு போய் மரத்தில் ஏறி போய் அங்கே வச்சு அதை சாப்பிடும். புலிகளுக்கு மரங்கள் ஏறக்கூடிய பழக்கம் இருக்கா? அது அதனுடைய பண்புல இருக்குதா?
0: இருக்கு, கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஏறும். ஆனால் வந்து சிறுத்தைக்கு இருக்கிற அளவுக்கு வந்து அதுக்கு அந்த மரமேற
1: இல்லைன்றது
0: கிடையாது.
1: அந்த ஆற்றல் வந்து இல்லை.
0: அந்த சிறுத்தை வந்து தன்னுடைய உணவை வந்து மரத்தின் மேலே தான் வைத்து சாப்பிடக்கூடிய, ஏன்னா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்கன்ற அந்த இன்செக்யூர் ஃபீலிங் வந்து சிறுத்தைக்கு ஜாஸ்தி இருக்கும். அதனால எப்பயுமே சிறுத்தையோட கில் என்ன பண்ணுன்னா, ஒரு மான் அடிச்சதுன்னா எடுத்து போய் மரத்துல வச்சுக்கும். அதனால நம்ம மரத்துல பாத்தீங்கன்னா அந்த கர்க்காஸ் தொங்கிட்டு இருக்கும், இந்த சிறுத்தை சாப்பிட்டுருக்கு அப்படின்னா.
1: நிறைய நம்ம வந்து காணொலிகளை பாக்குறப்ப இந்த ஹைனான்னு சொல்லிட்டு அது அது கத்துறது தேசமாக கூட இருக்கும். இந்த ஹைனாக்களுக்கு சில இது பயந்து போய் போகிற மாதிரியும் இருக்கும். இது சாப்பிட்டு போட்டால் இறைச்சி அது போகிற சாப்பிட வர்றதுக்கு இருக்கும். இந்த ஹைனாக்களுக்கும் இதுக்கும் ஏதாவது மோதல்கள்லாம் இருக்கும், வனவிலங்கு மோதல் மாதிரி இருக்கும்.
0: இருக்கும், பட் டைகர் ஆல்வேஸ் டாமினேட்ஸ். எப்பயுமே வந்து ஒரு எடுத்துரும், டைகர் வந்துருச்சுனாவே ஹைனா
1: ரோரிங் உருமல் சத்தம் வந்துச்சுனாலே
0: போயிடும்,
1: போயிடுற மாதிரி தான் இருக்கும். சரி, கண்டிப்பாக என்ன நீங்கள்லாம் சொல்கிறப்ப அதெல்லாம் கண்களை உள்ளே இருந்து காட்டுக்குள்ளே இருந்து பார்க்கணும் போல இருக்கும், ஆனால் ஒரு வகையான பயம் இருக்கத்தான் செய்யும். இப்போ வந்து ஐஎஃப்எஸ் அப்படின்னு இருக்கோம், அதாவது வனவிலங்கு சார்ந்த அதிகாரிகள், என்னென்ன அதிகாரிகள்லாம் இருக்கீங்க, உங்களுடைய அந்த மேலான பணி என்ன, அதோடைய என்னென்ன பதவியோடைய அந்த ரேங்கிங் சொல்லுவாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க.
0: இப்போ நம்ம கீழே இருந்தே நம்ம
1: சரி
0: ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பேசிக் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் இருப்பாங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் மேலே வந்து கார்டு இருப்பாங்க.
1: சரி,
0: அந்த கார்டு வந்து ஒரு பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பீட்டை வந்து நிர்வாகம் பண்ணுறது கார்ட்ஸ் வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க. ஒரு இரண்டு மூன்று பீட் நான்கு வீடுகள் சேர்ந்தது வந்து ஒரு செக்ஷன் பிரிவு. பிரிவு வந்து ஃபாரஸ்டர் வந்து பார்த்துக்குவாங்க, வனவர் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: வனவர் சரி.
0: ஓகேங்களா, ரெண்டு மூணு செக்ஷன்ஸ், ரெண்டு மூணு பிரிவுகள் சேர்ந்தது ஒரு வன சரகமாகிறது. இந்த சரகம் வந்து ஒரு ரேஞ்சருடைய கண்ட்ரோலில்.

0: லெவல்ஸ் அடக்கம் பண்ணுறது. இதே போல் வந்து ஒரு இரண்டு மூன்று ரேஞ்ச், நான்கு ரேஞ்ச், ஐந்து ரேஞ்ச் சேர்ந்தது ஒரு டிவிஷன். சில இடங்களில் வந்து ரேஞ்ச் ஆஃபீஸருக்கு மேலே அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு மேலே வந்து டிஎஃப்ஓ வருவாங்க. ஓகே, இந்த டிஎஃப்ஓ அப்படிங்கிறவங்க வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்.
1: சரி.
0: ஓகே, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அவங்க டிஎஃப்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். சில நேரங்களில் வந்து டிஎஃப்ஓ ரேங்க் ஆஃபீஸர் வந்து சரணாலய பகுதிகளுக்கு டைரக்டராக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்கள வந்து வைல்ட் லைஃப் வார்டன் அப்படின்னு
1: அழைக்கிறோம்.
0: ஓகே, சரணாலயத்தை பார்த்துக்கிறவங்க, சரணாலயத்தோட ஹெட்டு. அது அதற்கப்புறம் வந்து புலிகள் காப்பகம் அப்படின்ற பட்சத்தில் புலிகள் காப்பகத்தில் ஒரு கோட்டத்தினுடைய டைரக்டராக வந்து டெப்டி டைரக்டர் வராரு.
1: சரி.
0: ஓகே, டிடி. ஓகே, புலிகள் சரணாலயங்களில் டெப்டி டைரக்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஎஃப்ஓ, வைல்ட் லைஃப் வார்டன் அண்ட் டெப்டி டைரக்டர் இப்படி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு மேலே வந்து கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இருப்பாங்க அண்ட் ஃபீல்டு டைரக்டர் இருப்பாங்க. ஃபுல், அதாவது புலிகள் காப்பகங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு மேலே வந்து சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு மேலே வந்து அடிஷ்னல் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அடிஷனல் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு மேலே வந்து பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், அவரை தான் நம்ம துறை தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுக்கு மேலே வந்து செக்ரட்டரி இருப்பாங்க, செக்ரட்டரிக்கு மேலே மினிஸ்டர். ஸோ இதுதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய சென்டர்.
1: வனவளத்தை பாதுகாக்கிறதுல உங்களுடைய பங்கு ஒரு அலாதியானது அப்படின்னு கூட சொல்லலாம் சார். கண்டிப்பாக இப்போ புலியை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ காட்டுக்குள்ளே போகிறப்ப பொதுமக்கள், அதாவது இதுதான் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறப்ப செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ சுற்றுலா தளமோ இல்லை வனத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகிறப்பையோ பொதுமக்கள் பொதுவாக அவங்க வந்து நினைவில் வச்சுக்கக்கூடியது அந்த அந்த பட்டியல் என்னங்க சார்?
0: ரைட் க்வெஸ்சன் அண்ட் ரைட் டைம். உண்மையாகவே இது வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயந்தான். எப்பயுமே வந்து காட்டுக்குள்ளார அமைதியாக போகணும். ஓகேங்களா? ஸோ கீப் யுவர் மவுத் ஷட். அதுக்கப்புறம் காதுகள் வந்து நம்ம எப்பயுமே திறந்துருக்கணும். நம்ம எப்பயுமே சின்ன சின்ன மைன்யூட்டான சவுண்ட்ஸை நம்ம கண்டிப்பாக கேட்கணும். ஓகே, கண்கள் திறந்துருக்கணும். ஓகேங்களா? நம்மளுடைய ஸ்மெல்லிங் சென்ஸ் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து நம்ம ரொம்ப பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பிரைட் கலர்ஸ் சம்டைம்ஸ் எலஃபென்ட்ஸ் ஏதோ அனிமல்ஸ் பார்த்ததுன்னா அதுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக அது எடுத்துக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப மைல்டு கலர்ஸ், அதாவது கேமோஃப்ளெஜ், கிரீன் கலர், இந்த ப்ரௌன் கலர், அந்த மாதிரி நம்ம அந்த சூழலுக்கு ஏற்றவாறு சூழலோட ஒன்றியது போல ஒரு ஆடை ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து காட்டுக்குள்ளார போகும்போது. காட்டுக்குள்ளார ரொம்ப சென்ட் அடிக்கிறது, வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து கூடாது. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒலி எழுப்புறது, சவுண்டா பாட்டு கேட்டுட்டு போறது, இதெல்லாம் வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்க்கணும். அதுக்கப்புறம் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் நம்ம எடுத்துட்டு போறது, இதெல்லாம் நம்ம புகை பிடிக்கிறது, மது அருந்தது, இதெல்லாம் வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து மது அருந்திட்டு அந்த பாட்டில் அப்படியே போட்டுட்டு அது யானைகள் காலில் குத்தி அந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அது அதோடைய வாழ்விடும். நம்ம இன்னொருத்தவங்க வீட்டில் போய் நம்ம குப்பை போட்டால் நம்ம மேலே சண்டைக்கு வந்துடுவாங்கன்ற மாதிரி நம்ம அந்த ஃபாரஸ்ட்டை யூஸ் பண்ணுறதை வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும். யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. அதாவது அதை லவ் பண்ணி
1: வந்து பத்திரமா அது இயற்கையை ரசிக்கிறதுக்கு நீ வரணும் அப்படின்றது ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த பாட்டிலுடைய இதெல்லாம் பிக்கெல்லாம் யானைகளை குத்திருச்சுன்னா இப்போ நமக்கு என்ன ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போயிடுவோம். விலங்குகள் என்ன பண்ணும், நம்மளை சார்ந்தும் அது இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு முக்கியமான இது. இப்போ ஒரு மனிதன் அப்படின்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசோ 5 வயசு வரைக்கும் பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. இது செய்யக்கூடாது, அது செய்யணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷனில் இருக்கும். டூ டோன்ட்ஸ். விலங்குகளை பொறுத்தவரை, குறிப்பாக புலிகளை பொறுத்தவரை, தன்னுடைய கப்ஸுக்கு அது எப்படி சொல்லி கொடுக்குங்களா, இல்லை எப்படி குலவச்சியை கல்லாமல் பார்க்கப்படும் அப்படின்றது இல்லையம்மா, இதெல்லாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணுவாங்க இல்லையா?
0: அதில் புலிகளுக்கு இருக்கு, புலிகள் வந்து ட்வீட் பண்ணும். சரி, 2 வருடங்கள் காலங்கள் வரைக்கும் தன் தாயோட தான் வந்து புலி குட்டிகள் செலவிடும். அதில் வந்து அனைத்து விதமான ஹண்டிங் எப்படி பண்ணுறது எல்லாமே வந்து கற்றுக்கும் புலிகள்.
1: ஓகே. நேரில் இன்றைக்கு நம்மளுடைய நிலையத்துக்கு வந்திருக்கிறாரு சாப்டூர் சரகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக வனச்சரகர் எம் கார்த்திக் அவர்கள். புலி மட்டும் இல்லாமல் யானை சிறுத்தைகளை பற்றி அனைத்து விஷயங்களும் நம்ம கூட பகிர்ந்திருக்கிறார். ஒரு விளம்பர இடைவெளி, அதைத் தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து நம் நிலையத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: Eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 1455.
1: Akashvani, Madurai Panbalai 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9
2: இன்று மாலை 6 மணிக்கு மதுரை குமார் மெஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை
2: கேட்க தவறாதீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
3: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரிய மிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரிய மிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ்.

0: நேரிலே மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நேர் ஒருத்தவங்க கூட இணைப்பில் இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம்.
1: ஐயா வணக்கங்க, மதுரை ராம்குமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: ராம்குமார் பேசுறீங்க.
0: சொல்லுங்க.
1: ஐயா சந்தேகங்கள் இருக்கு, ஐயாட்ட கேட்டுக்கலாம்.
0: கேளுங்க ஐயா.
1: அதாவது புலிகள் வந்து வெள்ளை நேரத்தை பார்த்தா பயந்துரும் அப்படின்னு சொல்றாங்க, அதே மாதிரி நெருப்பு பார்த்தா பயந்துரும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மையா? அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகளும் தன்னோட இருப்பிடத்துக்கு ஏதாவது ஒரு குறியீடு வச்சுக்கிறோம், அதே மாதிரி புலிகள் எதுவும் குறியீடுகள்லாம் வச்சுக்கிறோமா?
0: இது ரெண்டு தானா, இந்த இரண்டு ஐயங்கள் தானா? இது இரண்டு ஐயங்கள்
1: இல்லைங்க, இந்த ரெண்டு கேட்டு இன்னொன்று இருக்கீங்க. அதாவது உணவு
0: ரெண்டுக்கு நம்ம ரெண்டுக்கு நம்ம விளக்கம் கேட்டலாம், அதுக்கப்புறம் மூன்றாம் கேள்வி வரலாம். இப்போ இரண்டு கேள்வியில் கேட்டுக்காது.
2: ஓகே, இதில்
0: அதாவது அதுக்கான இலக்கங்கள்லாம் இருக்குதாட்டு நம்ம பேசணும் இல்லை, டெரிட்டரி அது ஒன்று. நெருப்பை பார்த்தா பயப்படணும் முக்கியமான கேட்டேன்.
2: இந்த பிரைட் கலர்ஸ்,

0: அதிகமாகவே விலங்குகள் வந்து அந்த பிரைட் கலர்ஸ் வந்து விரும்புறதில்ல. வெள்ளை, மஞ்சள், சிகப்பு, இது மாதிரி பிரைட்டான கலர், இந்த பிரைட் ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து விலங்குகள் வந்து அச்சுறுத்தலாக நினைக்கிது. ஓகே, அதனால் நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸை நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா உடனே வந்து விலங்குகள் வந்து பயந்துடும். ஓகேங்களா? அதாவது பயந்துரும்னா தமக்கு ஏதோ ஒரு அச்சுறுத்தல் வருதுன்னு சொல்லி அதை தாக்குவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும். ஸோ நம்ம வந்து போகிறோம்னா நம்ம இருக்கோங்கிறதே அந்த விலங்குகளுக்கு வந்து தெரியக்கூடாது, தெரியப்படுத்திடவே கூடாது. அது அழகாக ஒரு இடத்துல நீங்கள் ஒரு நீர்நிலை பக்கத்தில் உட்காந்து அந்த அனிமலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா அது அழகாக வந்து தண்ணி குடிச்சிட்டு அப்படி போகுதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப அந்த மாதிரி பிரைட் கலரில் இருந்தீங்கன்னா அது உங்களை பார்க்க நேரிடும். அது பார்க்கறது போக வந்து அது ஒரு அச்சுறுத்தலாக நினச்சிருச்சுன்னா அது உங்களை தாக்கிறதுக்கு முற்படும். அதனால் இந்த பிரைட் கலர்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம். ஏன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா மலர்கள்லாம் இருக்குது, மலர்கள்லாம் இதே கலரில் தான் இருக்குது. இப்போ அதை பார்த்தும் வந்து பயப்படுமா அப்படின்னா அது அந்தளவுக்கு அச்சுறுத்தலாக எடுத்துக்கிறது இல்லை. பட் நம்மளுடைய ட்ரெஸ்ஸு, நம்ம டக்குன்னு ஒரு பேனரு, ஒரு வண்டி, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து எலஃபண்ட் வந்து அந்த வண்டியோட கலருக்காகவே வந்து கூட அட்டாக் பண்ணுற இன்டென்ஷன் வரும். அதனால் அது வந்து அச்சுறுத்தலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்டெரக்டாக நமக்கு டேஞ்சர் அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த இதை வந்து
1: அதில்
0: நம்ம
1: அவாய்ட்
0: போகிறதில்ல,
1: பண்ணணும்.
0: பண்ணுறதில்ல.
1: முக்கியமாக இன்னொரு கேள்வி கேட்டார், நெருப்பு பார்த்தா பயப்படுமா அப்படின்னு.
0: வழக்கமாக வந்து இந்த அந்த புகை வாடை இருக்குல்ல, அந்த புகை வாடைகளுக்கு வந்து அனிமல்ஸ் வந்து நெருங்கி வராது. இப்போ நம்ம
1: சரி,
0: நைட்டில் வந்து நம்ம ஒரு இடத்துல கேம்ப் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம அந்த தீ மூட்டி
1: லைக் கேம்ப் ஃபயர்
0: வைக்கிறது,
1: அந்த மாதிரி.
0: ஒரு சின்னதாக அந்த தீ புகஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா
1: சரி.
0: முக்கியமாக அந்த கரடிகள், யானைகள் வந்து அந்த புகை வந்து அவாய்ட் பண்ணுது. இதற்கான ரீசன் என்னவாக இருக்குன்னா காட்டுத்தீ முன்னாடி ஏற்படும் போது ஓ தீ வந்துருச்சு போல இருக்குது, அதனால் நம்ம வேறு இடம் போகணும் போல இருக்குது
1: நமக்கு ஒரு உயிர்
0: அப்படிங்கிற மாதிரி,
1: பாதுகாப்பு
0: அது
1: அப்படிங்கிற
0: நம்மளை விட்டு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு
1: இருக்கீங்களா
0: இருக்குது.
1: ரம்குமரையா?
0: ஆ, இருக்கீங்க, கேட்டு சார்.
1: மூன்றாவது கேள்வி.
2: ஐயா, பொதுவாக வந்துட்டு இப்போ பூனை மாதிரி தான் குழியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பூனை வந்து ஏதாவது ஒரு பாலையோ எதையோ சாப்பிட்டுட்டு அது வந்து நாக்கால வந்து அந்த வாயை சுத்தப்படுத்திக்கிறோம், ஆனா புலி வந்து அப்படி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி எங்க வீட்டு சைடு சொல்லுவாங்க. அதனாலதான் அது ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா அதோட கடவாய் பக்கத்துல வந்து அந்த மிச்சம் மீதி இருக்கிறது வந்து அப்படியே இருக்கும், அதுல சில புழுக்கள் வர மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது இது தந்திரம்னு சொல்லுவாங்க, எல்லாமே எல்லாத்துக்கும் சொல்லாது, பூனை சொல்லி கொடுக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம்
1: பயங்கரமா ஆராய்ச்சி
2: படங்கள்ல
1: பண்ணிருக்கீங்க போல நீங்க.
2: படங்கள்ல பார்க்கும் போதும் சரி, நமக்கு சேனல்கள்ல பார்க்கும் போதும் புலி கிளியரா இருக்கும் பக்கத்துல பார்க்கும்போது. பட் அதெல்லாம் உண்மை இல்லையா?
1: புளி பக்கத்துல பாத்துட்டு கேளுங்க.
0: இல்லைங்க, அதாவது எனக்கும் வந்து ரொம்ப இவ்வளோ டீப்பாக வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியல. ஜென்ரலாகவே வந்து பூனைகள் அளவு வந்து புலிகள் வந்து சுகாதாரமான ஒரு விலங்கு தான், ரொம்ப நீட்டாக இருக்க ஒரு விலங்கு தான். ஸோ நம்ம ஏஜ் ரீசன்ஸ்னால வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பற்களில் வந்து இது ஆகிறது இந்த மாதிரி இருக்கலாம்.
1: சரி.
0: அதே போல் வந்து நேச்சர் எப்படி டிசைன் ஆகிருக்கு அப்படின்னா எதையுமே வந்து ஃபுல்லாக வந்து அந்த தாய் வந்து டீச் பண்ணுன்ற மாதிரி இல்லை. அந்த ஹேபிட்டேட்டை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி தான் அந்த அனிமல் வந்து கற்றுக்கும். ஓகேங்களா? அதனால் சில சொல்கிறேன், சில தந்திரமான விஷயங்கள், சில அணுகுமுறைகள், சில அனுபவங்கள் வந்து அந்த புலி குட்டிகளுக்கு வந்து அனுபவத்தினால வரதா இருக்கலாம்.
1: கேட்டுக்கிட்டீங்களா?
2: கேட்டீங்க, ரொம்ப நன்றிங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க. ஒரு சொலவுடை கூட சொல்லுவாங்க, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா விஷயங்கள். இன்றைக்கி நீங்கள் புலிகளினுடைய முக்கியத்துவம், அது மனிதர்களுடைய கடமை பங்கு நிறையா சொல்லியிருக்கிறீங்க ஐயா. இப்போது இந்த வனத்துறைக்குள்ளே ஒரு ஒரு பணிக்கு வரணும் அப்படின்னா அடிப்படையாக என்ன தேவை, என்ன கல்வி தொகுதி இருக்கணும், இப்போ உங்களுடைய பதவிக்கு வரணும் இல்லை டிஎஃப்ஓ பதவிக்கு வரணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் படிச்சிருக்கணுங்க ஐயா? ஏன்னா அது ஒரு கூடுதல் தகவலாக மாணவர்கள் கூட கேட்பாங்களே நிகழ்ச்சி, அது நம்ம கூடுதலாக நிறைவாக கூட நம்ம கொடுத்துடலாம்.
0: ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூபிஎஸ்சி சர்வீஸ் எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யூபிஎஸ்சியில் வந்து கிராஜுவேட்ஸ், நீங்கள் ஒரு பேசிக் டிகிரி முடித்தவங்க, த டூ சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி, இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக வந்து வரலாம். அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா டெப்டி டைரக்டராகவோ, டிஎஃப்ஓவாவோ, வைல்ட் லைஃப் வார்டனாவோ வந்து நீங்கள் அக்ராஸ் த கண்ட்ரி, இந்தியா முழுக்க வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம். அதற்கு கீழே வந்து நம்ம வந்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம பேசிக் டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்குது. வனச்சரக அலுவலர்களுக்கு வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் வந்து ஒரு கோர்ஸ் கொடுக்குறாங்க, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு கீழே.
1: அதில் எம்எஸ்சின் இருக்கா? பிஎஸ்சியோட
0: எம்எஸ்சி பிஹெச்டி வரைக்குமே இருக்குது. ஓகே. இதில் வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடிச்சிங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் அப்ரண்டீஸ்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொடுக்குற ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி அதை கிளியர் பண்ணி நீங்கள் வரலாம்.

0: பண்ணலாம்.
1: சரி.
0: நமக்கு கீழே ஃபாரஸ்டர் இருக்காங்க, ஃபாரஸ்டர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க குரூப் டூவில், அதில் வரலாம். அதுக்கு கீழே வந்து ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர்ஸ்க்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இப்போ வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அப்டேட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு எதுவோ ஒரு இடத்துல நீங்கள்
1: வேணாப்போ. இயற்கை சார்ந்து வேலை பார்க்கணும்னு சில பேருக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். இப்போ உங்கள் துறை வந்து வனங்களை, அதாவது விலங்குகளை மட்டுமல்ல அந்த வனத்தையே பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணி எனக்கு செய்து வர்றது. எங்களுக்கு வந்து எங்களுடைய நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக்கிறேன். பொதுமக்களுக்கு நிறைவாக நீங்கள் ஒரு சொல்ல வேண்டிய ஒரு வனச்சரக அதிகாரியாக ஒரு விடயம்.
0: ஓகே. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வந்து ஆடி அமாசை திருவிழா வருது சதுரகிரி கோயிலில். இதற்கு பெரும்பாலான பக்தர்கள் வருவாங்க. இந்த டைம் வந்து ரொம்ப வறட்சி ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லோரும் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுடைய தேவைகளை கொண்டுட்டு வாங்க. உள்ளார எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எடுத்துகிட்டு வர வேண்டாம். வயதானவங்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் அவங்கெல்லாம் வரதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இந்த ஆகஸ்ட் 12 அந்த ஃபங்க்ஷன் வந்து முடிக்கணும். இது வந்து முடிக்கணும் அப்படின்னா இதில் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறோம். அந்த டைம் கீப் அப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கிறேன். அப்புறம் நிறைவாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த துறையில் வேலை செய்கிறதுன்றது நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த துறையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அளவற்றது. அதுவும் இந்த விலங்குகளுக்கும் இந்த தாவரத்துக்கும் செய்கிற தொண்டானதுன்றது வந்து ஒரு அளப்பரிய தொண்டாக நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக ரொம்ப நன்றி. நிலையத்திற்கு வந்து நேரலையில் கலந்து கொண்டு புலிகள் மற்றும் மற்ற விலங்குகள் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். நேர்களுக்கு இது சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிற நேர்களே, நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச புலிகள் தின சிறப்பு நிகழ்ச்சி. நேரலையில் பங்கேற்றார் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தின் வனச்சரக அலுவலர் எம் கார்த்திக் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகேயதீபன் அவர்கள். நன்றி நேர்களே.

0: நேரம் மாலை 6 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
2: மதுரை குமார் மெஸ் 33 வருட பாரம்பரியமிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாக்குளம் மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில் காலவாசல் பைபாஸ் ரோடு. அலைபேசி எண் 98 421 44 576. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். அலைபேசி எண் 98 403 64 64 6. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும்.
3: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல் 9443444148.
1: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி

0: சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், வி கார்த்திகேயன் ஆகியோர். கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரியமிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாக்குளம், மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில், காலவாசல் பைபாஸ் ரோட். அலைபேசி எண் 98 421 44 576. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். அலைபேசி எண் 98 403 64 64 6. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும்.
2: 25 ஆண்டுகளாக 25,000 மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள், இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
0: இதோ நேயர்களே, மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18 படி கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
3: ஓம் ஆகாஷ்வாணி நாராயணாய, 18 படி கருப்பண சுவாமியே போற்றி. படியாரும் 18 படியும் காத்து அடியாரை காக்கின்ற ஐயன், அடியவர்க்கு எந்நாளும் நல் அருளும் எம்பிரான் வாழ்கின்ற தென்னாரும் மாலிருஞ்சோலை. பாண்டிய நாட்டின் தலைநகரான மதுரையின் முக்கிய அடையாளமாக திகழ்வது அழகர் மலை. இம்மலைக்கு கேசவாத்திரி, சிங்காத்திரி, இடபகரி, திருமாலிருஞ்சோலை என பல பெயர்கள் உண்டு. இந்நகர் இந்திரனின் அமராவதி நகருக்கு இணையானதாகும். இத்திருத்தலம் பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். இத்தகு சிறப்பு வாய்ந்த திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் மலையின் தெய்வமாகிய கள்ளழகரையும் இம்மலையையும் காவல் காத்து வருபவர்தான் அருள்மிகு 18 படி கருப்பண்ண சுவாமி. வெள்ளி குதிரை மேலேறி வீதி உலா வரும் ஐயாவே, பள்ளி கொண்ட பெருமானின் கோட்டை காக்கும் காவலனே, அறிவால் சுழற்றி அசுரர் எல்லாம் நடுங்க வைக்கும் 18 படி வாழும் பண்பான கருப்பண்ணனே, இவருக்கு அழகர் மலையின் கீழே ராஜ கோபுரத்தோடு தனி சன்னதி உள்ளது. இவருக்கு உருவம் இல்லை, மூடப்பட்ட கதவு, குடங்குடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம், கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலைமாலை என கம்பீரமாக அரு உருவமாக காட்சி தருகிறார் அருள்மிகு ஸ்ரீ 18 படி கருப்பண்ண சுவாமி. ஆடி பௌர்ணமியான இன்று இன்னும் சில நிமிடங்களிலே இந்த சந்தன பெருங்கதவானது திறக்கப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ 18 படி கருப்பண்ண சுவாமி நமக்கெல்லாம் அருட்காட்சி தர காத்து கொண்டிருக்கிறார். இந்நிகழ்வின் நேரடி காட்சிகளை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு நாமெல்லாம் இறை அருள் பெற இருக்கின்றோம் நேயர்களே. மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் இந்நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது ஏ விக்னேஷ், வி கார்த்திகேயன்.
4: உலகெங்கிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த அடியனின் அன்பு நிறைந்த வணக்கம். மதுரை திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு 18 படி கருப்பசாமி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவில் உங்களோடு இணைவதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த 18 என்கின்ற எண் ஆன்மீகத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாத ஒரு சிறப்பு அம்சமாக திகழ்கின்றது. சித்தர்களின் எண்ணிக்கையோ 18. தமிழின் தென்னகத்தின் சிறந்த புராணங்களின் எண்ணிக்கையாகவும் இந்த 18 திகழ்கின்றது. பகவத்கீதையின் அத்தியாயங்களும் 18 தான். பாரத போர் நடந்த நாட்களும் 18 நாள்தான். மகாபாரதம் புனையப்பட்டிருக்கக்கூடிய பருவங்களும் 18 தான். இவ்வாறான பல்வேறு

0: பரப்புகளை கொண்ட எண்ணான இந்த 18 படி என்கின்ற சிறப்போடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 18 படி என்பதனதி தத்துவங்களை ஒவ்வொரு படிக்குமான சிறப்பம்சங்களாக ஆன்மீக அன்பர்கள் தெரிவிக்கின்றனர். முதல் 5 படிகள் மனிதர்களின் 5 புலன்களை விவரிப்பதாகவும், அதனை ஒட்டிய 8 படிகள் அகந்தையை குறிப்பிடுவதாகவும் அமைந்திருக்கிறது. அதனை ஒட்டிய 3 படிகள் மனிதனின் குண நலங்களை கூறுவதாகவும், கடைசி 2 படிகள் வித்தை மற்றும் அவித்தையை குறிப்பிடுவதாகவும் திகழ்கின்றது. மேலும் 18 படியில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தங்களை ஆன்மீக அன்பர்கள் முதல் படி பிறப்பின் நிலையற்ற தன்மையை குறிப்பதாகவும், 2ம் படி சாங்கிய யோகத்தை குறிப்பதாகவும், 3வது படி கர்மயோகத்தின் தாக்கத்தை குறிப்பதாகவும், 4வது படி ஞான யோகத்தை குறிப்பதாகவும், 5வது படி சந்நியாசி யோகத்தை குறிப்பதாகவும், 6வது படி தியான யோகத்தை குறிப்பதாகவும், 7வது படி ஞான விஞ்ஞான யோகத்தை குறிப்பதாகவும், 8வது படி அட்சர பிரம்மயோகத்தை குறிப்பதாகவும், 9ம் படி ராஜவித்த ராஜகுஷ்ய யோகத்தை குறிப்பதாகவும், 10வது படி விபுதி யோகத்தை குறிப்பதாகவும், 11வது படி விஸ்வரூப தரிசனத்தை குறிப்பதாகவும், 12ம் படி பக்தி யோகத்தை குறிப்பதாகவும், 13ம் படி க்ஷேத்திர விபாகத்தை குறிப்பதாகவும், 14ம் படி குணக்ஷத்ரிய விபாகத்தை குறிப்பதாகவும், 15ம் படி புருஷோத்தம யோகத்தை குறிப்பதாகவும், 16ம் படி தைவாஸ்வஷ யோகத்தை குறிப்பதாகவும், 17ம் படி ஸ்ராத்ராய விபாவத்தை குறிப்பதாகவும், 18ம் படியானது மோட்சத்தை குறிப்பதாகவும் ஆன்மீக அன்பர்களால் அடையாளம் காணப்படுகிறது.
1: ஆம் நேர்களே, 18 படிகளும் 18 தத்துவ பொருட்களை நமக்கெல்லாம் உணர்த்துகின்றன. மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற கருத்தை எடுத்துரைக்கின்றன. இதோ அந்த அழகர் கோவிலிலே அந்த சந்தன பெருங்கதவானது நமக்கெல்லாம் தீபச் சுடராக ஜோதியின் வடிவாக 18ம் படி கருப்பண்ண சுவாமி அருட்காட்சி தர இதோ காத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆன்மீக அன்பர்களும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை திரளாக இந்த சன்னதியிலே ஒன்று கூடி நின்று கொண்டு எம்பெருமானின் பேரு அருளை பெறுவதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகா, எண்ணற்ற கூட்டம் அல்லவா! அதாவது சொல்வார்கள், ஊசி கூட நுழைய முடியாத அளவிற்கு கூட்டம் என்று சொல்வார்கள். அதனை மெய்ப்பிக்கும் விதமாக இங்க பக்த கோடிகள் அனைவரும் ஆண் பெண் என இருபாலரும் கலந்து கொண்டு எல்லாமல்ல இறைவனான அந்த 18ம் படி கற்பண்ண சுவாமியின் பேரு அருளை பெறுவதற்குத்தானே இத்தனை நாட்களாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த காரியம் இன்னும் சில நிமிடங்களிலே நமக்கெல்லாம் ஈடேற இருக்கின்றது. என்ன புண்ணியம் செய்தோம் நாமெல்லாம் இந்த காட்சி வர்ணனையினை வானொலி வாயிலாக கேட்டு இறை அருள் பெற இருக்கின்றோம். நேர்களே, அழகர் கோயிலில் உள்ள 18ம் படி கதவுகளுக்கு சந்தனம் குங்குமம் ஆகியவை பூசி மாலை பூ இவற்றால் அலங்கரித்து பூஜை செய்கின்றனர். இப்18ம் படி கதவு திருவிழா காலத்தில், அதாவது ஆடி மாதம் சக்கரத்தாழ்வார் உற்சவத்துக்காக அவர் வருவதற்காக மட்டுமே வருடத்திற்கு ஒரு முறை திறக்கப்படும். சில சமயங்களில் ஏதாவது பிரமாணம் செய்ய விரும்புபவர்களுக்கு அது திறக்கப்படும். அழகர் கோயிலில் பிரதான வாசலாகிய இப்18ம் படி வாசல் சாதாரணமாகவே மூடப்பட்டே இருக்கும். இதற்கு வடக்கே உள்ள வண்டி வாசல் என்பதுதான் கோவிலுக்கு போகும் வழி என்று ஸ்ரீ கள்ளழகர் கோயில் வரலாறு குறிக்கின்றது. அத்தகைய சிறப்பிற்குரிய இந்த ஸ்தலத்திலே இருந்து நாமெல்லாம் இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, சந்தனம் சாத்தப்பெறும் கதவில் உறைகின்ற தெய்வமே 18ம் படி கருப்பசாமி. இவருக்கு இங்கே உருவம் இல்லை. இங்கு 18 படி சந்தன பெருங்கதவுக்கே பூஜைகள் நடைபெறுகிறது. மற்ற இடங்களில் இவர் கையில் கொக்கியும், அதாவது அரிவாள், கதாயுதமும் ஈட்டியும் முதலியவை இருக்கும். காலில் செருப்பு அணிந்திருப்பார். இவரது தரிசனம் பயங்கரமாகவும் யுத்த பாவனையிலும் இருக்கும் என்று கோயில் வரலாறு கூறுகின்றது. ராக்காயி வர்ணிப்பு எனும் நாட்டுப்புற பாடல், 18ம் படி கருப்பசாமி தன் தங்கை ராக்காயிக்கும் அவள் மக்களுக்கும் தலையில் உருமாள், தோளில்

0: வள்ளவேட்டு, அறையில் சுங்கு வைத்து கட்டி இறுக்கிய கச்சை, கையில் கத்தி, ஈட்டி, வள்ளையம், வீச்சரிவாள், தோளில் சாத்திய கட்டாரி, காலில் சல்லடம் ஆகியவற்றோடு காட்சி தந்ததாக குறிப்பிடுகின்றது. அத்தகைய சிறப்பிற்குரிய எல்லாம் உள்ள இறைவனாகிய அருள்மிகு சதி 18 கருப்பண்ண சுவாமி இன்னும் சில நிமிடங்களிலே நமக்கெல்லாம் அருட்காட்சி தந்து நம் இன்னல்களையெல்லாம் நீக்கி பேரருள் புரிய காத்து கொண்டிருக்கின்றார். அந்த நிகழ்வினை எல்லாம் நாம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இறை அருள் பெற நாமும் இங்கே காத்து கொண்டுதானே இருக்கின்றோம். நேர்களே,
1: யார் இந்த கருப்பசாமி? கருப்பசாமியின் தோற்றம் குறித்து நமது வரலாறுகள் எவ்வாறெல்லாம் பேசுகின்றனன்னு தெரியுமா? பார்க்கடலில் அமுதம் கடையும் பொழுது கருப்பசாமி தோன்றியதாக இதிகாசம் குறிப்பிடுகிறது. விஷ்ணு புத்திரன் என்றும் இவர் விஷ்ணுவின் தம்பி என்ற செய்தியும் பரவலாக பேசப்படுகிறது. வால்மீகி தர்ப்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுத்தார் என்றும், அதுதான் பிறகு கருப்பசாமியாக கருப்பண்ண சாமியாக ஆனது என்றும் இராமாயணம் நமக்கு செய்தி கொடுக்கிறது. வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தைதான் இந்த கருப்பண்ண சுவாமி என்று சொல்லக்கூடிய வரலாறும் கிராமப்புற வழக்காறுகளில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. ராக்காயி வர்ணிப்பு பாடலில் கண்ணா உன் தமையன் கருப்பன் என்று குறிப்பிடுவதால் கருப்பண்ண சுவாமியின் தங்கையாக ராக்காயி காட்சிப்படுத்தப்படுகிறாள். கருப்பன், கருப்பசுவாமி, கருப்பண்ண சுவாமி என்ற பெயர்களில் மனிதர்களாக வாழ்ந்தவர்களை தலை வெட்டப்பட்டு பூமியில் புதைத்த இடத்தில் கருப்பண்ண சுவாமி கோயில் ஏற்பட்டதாகவும் சில வரலாறுகள் கிராமப்புறங்களில் பேசப்படுகின்றன. லாட சந்தியாயிகளின் மலையாளத்திலிருந்து கருப்பண்ண சுவாமியை கொண்டு வந்தார்கள் என்ற செய்தியும் பரவலாக காணப்படுகிறது. ஜமத்கினி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் பிறந்த குழந்தையின் பெயர் விஸ்வநாத கருப்பன் என்பதாகும். இவன் தந்தையின் சொற்படி தாயை வெட்ட மறுத்தான். இதனால் தந்தையாகிய ஜமத்கினி முனிவர் சாபம் ஈர்க்கிறார். இதனால் விஸ்வநாத கருப்பன் காட்டு காவல் தெய்வமாக கருப்பண்ண சுவாமியாக மாறினார் என்ற செய்தியும் வரலாறாக நமக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. இராமாயண காலகட்டத்திலிருந்தே கருப்பசாமி பேசப்படுவதாக நமக்கு செய்திகள் வால்மீகியின் இராமாயணத்தில் கிடைக்கின்றது. ஒரு சமயம் ராமபுரான் கட்டளைக்கு இணங்க சீதா பிராட்டி காட்டுக்கு செல்கிறார். அப்பொழுது அவள் கருவுற்றிருந்த காலம். காட்டில் வால்மீகி மகரிஷியின் பர்ணசாலையில் தங்கியிருந்து அவர்களுக்கு தொண்டு செய்து வந்தாள். பேறுகாலம் வந்தது. ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்தாள். அதற்கு லவ என பெயரிடுகிறாள். ஒரு நாள் ஆசிரம வேலையாக வெளியே செல்ல வேண்டியிருந்ததால் தன் குழந்தையை தொட்டிலில் போட்டு வால்மீகி மகரிஷியின் பாதுகாப்பில் விட்டு சென்றாள். குழந்தையை பார்த்து கொண்டே இருந்தவர் சிறிது நேரத்திற்கு பிறகு ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று விட்டார். வேலையை முடித்து திரும்பி வந்த சீதை மகரிஷி தியானத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்டு குழந்தையை எடுத்து செல்கிறாள். வால்மீகி மகரிஷி தியானத்திலிருந்து வெளிப்பட்டு தொட்டிலை பார்க்கிறார். அங்கு குழந்தையை காணவில்லை. உடனே குழந்தை இருந்த இடத்தில் ஒரு தர்ப்பையை கிள்ளி போட்டு தன் மந்திர சக்தியால் அந்த தர்ப்பையை குழந்தையாக உருவெடுக்கிறார். பிறகு சீதையின் குழந்தை அவளிடமே இருப்பதை காண்கிறார். உடனே சீதையை பார்த்து, இந்த குழந்தையையும் உன் குழந்தையாக நினைத்துக்கொள் என்று கூறுகிறார். சீதையும் அப்படியே நினைத்து அந்த குழந்தைக்கு குச என பெயரிட்டு வளர்த்து வந்தாள். சீதை ராமபுரானிடம் திரும்பும் செல்லும் காலம் வந்தது. அப்போது ராமபுரான் தனக்கு ஒரே ஒரு வாரிசுதான் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். சீதை 2 வருகிறாள். ராமன் அதனை கண்டு திகைத்து நிற்கிறார். குழந்தையின் புனிதத்தன்மையை சோதிக்க தீயை மூட்டி அந்த 2 தீயில் இடுகிறார் ராமபுரான். அவரது உண்மை வாரிசு மட்டுமே தீ பாதிப்புள்ளிருந்து தீயை கடக்க முடியும் என்ற நம்பிக்கை ராமபுரானிடத்தில் இருந்தது. அவ்வாறாக அவரது உண்மை வாரிசு தீ பிளம்பிலிருந்து வெளிவருகிறது. மற்றொரு குழந்தையோ கருப்பு நிறம் பூண்டு வெளிவருகிறது. உடனே அதனை கண்ட ராமபுரான் அந்த கருப்பு குழந்தையை ஆசீர்வதித்து அதற்கு கருப்பண்ணன் என்று பெயரிட்டு அதனை தெய்வமாக வணங்க சொன்னதாகவும், இதனால்தான் கருப்பசாமியின் நெற்றியில் இன்றளவும் திருநாமம் இடப்படுகிறது என்ற நம்பிக்கையும் மக்களிடையே இருந்து வருகிறது.

0: ஆம் நேர்களே, எத்தனை பெரிய வரலாறு இந்த கற்பண்ண சுவாமிக்கு! நாமெல்லாம் இதை கேட்டு அவனது இறை இருளை வானொலி வாயிலாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதோ இங்கே பக்தர்கள் எப்போது அந்த கதவு திறக்கப்படும், நாமெல்லாம் எப்போது அந்த 18-ஆம் படி கற்பண்ண சுவாமியின் பேரருளை பெறப்போகிறோம் என்று ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ காவல்துறை அன்பர்கள் தங்களது பணிகளை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார்கள். கூட்டம் எவ்வளவு நெரிசலாக இருந்தாலும் பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தன பெருங்கதவு முன்பே இங்கே பக்தர் கோடிகள் அனைவரும் அமர்ந்து கொண்டு அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். கதவிற்கு முன்பாக அர்ச்சகர் பெருமக்கள் அனைவரும் திறக்கப்படும் நேரம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில நிமிடங்களிலே அந்த சந்தன பெருங்கதவானது திறக்கப்பட்டு நமக்கெல்லாம் இறையருள் பெற இருக்கின்றோம். இந்த சந்தன பெருங்கதவிலே பூ மாலைகள் விதவிதமான வண்ணங்களில் இங்கே அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே, இந்த சன்னதியின் அமைப்பானது கோயில் மதில் சுவரோடு அமைந்த ராஜகோபுரத்துக்கு கீழே உள்ள இரட்டை கதவு கோயிலுக்கு உட்புறகமாக தாளிட்டு சாத்தப்பட்டு உள்ளது. வெளிப்புறமாக கருப்ப சாமியாக வழிபட பெறும் இரட்டை கதவு வரை 40 அடி நீளம், இருபுறமும் உயரமான சுவர்களை கொண்ட பகுதி மேற்கூரை இல்லாது அமைந்திருக்கிறது. இப்பகுதியில் கோயிலின் வெளிப்புறத்தை நோக்கி கிழக்கு முகமாக இறங்கும் 18 படிகள் அமைந்துள்ளன. மேற்படியின் ஓரத்தில் 3.5 அடி உயர பிடியின் மேல் சுமார் 8 அடி உயரமுள்ள அரிவாள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 18 படிகளும் இறங்கும் இடத்தில் ஏறத்தாழ 15 அடி நீள சமதளம் உள்ளது. சமதள பகுதியின் முடிவில் சந்தனம் பூசப்பெற்ற இரட்டை கதவு உள்ளது. இக்கதவினையே மக்கள் அனைவரும் நாமெல்லாம் அந்த 18-ஆம் படி கருப்ப சாமியாக எண்ணி சந்தனம் பூசி வழிபாடு செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இக்கதவும் எப்போதும் அடைக்கப்பெற்று இருப்பதால் கதவின் வெளிப்புறத்திலேயே நாமெல்லாம் வழிபடுகின்றோம். கிழக்கு மேற்காக அமைந்த மலையின் தென்திசை சரிவில் கோயில் அமைந்துள்ளது. ராஜகோபுர மதிலுக்கு உட்பட்ட பகுதி சமதளம் ஆக்கப்பட்டுள்ளது. மதிலுக்கு வெளிப்புற பகுதி சரிவாகவே உள்ளது. எனவே ராஜகோபுரத்தின் கீழ் மதிலுக்கு உட்பட்ட பகுதியை விட வெளிப்பகுதி 15 அடி பள்ளமாக உள்ளது. எனவே இப்பகுதியில் 18 படிகள் அமைப்பதற்கு போதுமான இடமாக உள்ளது. அத்தகைய சிறப்பு அம்சங்களோடு இந்த சன்னதியானது அமைக்கப்பெற்றுள்ளது. இதோ பக்த கோடிகளுடைய காட்சி, இன்னும் அவரை நாம் எப்போது காண இருக்கின்றோம் என்று ஒவ்வொருவருடைய முகத்திலும் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். எண்ணற்ற தொலைக்காட்சிகள் இந்த அரிய காட்சியினை படம் பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியெல்லாம் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே, இதோ ஒரு ஆன்மீக அன்பர் நம்மிடையே பேச காத்திருக்கிறார். ஐயா வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம். மதுரை குமார் மெஸ் இயக்குனர் ராமச்சந்திரகுமார். மதுரை கல்லழக திருக்கோயில் திருவிழா சிறப்பாக இன்று ஸ்ரீ 18-ஆம் படி கற்பண சுவாமி பெரிய கதவு இன்று திறக்கப்பட்டு அந்த 18 படிகளிலேயும் கற்பூரம் ஏற்றி கற்பூர ஆராதனை நடைபெறும். அது பார்ப்பதற்கு நம்ம அனைவருக்கும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மதுரையில் இந்த 18-ஆம் படி கற்பண சுவாமி இருந்து நம்ம மதுரை மக்கள் மற்றும் சுற்றுப்பட்டுள்ள அனைத்து ஊர் மக்களுக்கும் ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறார். அதன் மூலம் நம் மதுரை மக்கள் மற்றும் சுற்றுப்பட்டில் உள்ள அனைவரும் தாங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவரிடம் கூறி உத்தரவு வாங்கி செல்வது ஒரு பழக்கம். அப்படி செய்யும் பொழுது அந்த உத்தரவு நமக்கு ஒரு நம்பிக்கையான இதா அமைகிறது, ஒரு தெய்வ நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த சிறப்பு மிக்க இந்த 18-ஆம் படி கற்பண சுவாமியோட திருவிழாவை பார்க்க வந்து அதோட அருளை பெறுமாறு அன்புடன் இறைப்பணியில் அழைக்கின்றேன். வாருங்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அழகர் மலை அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கற்பண்ண சுவாமியின் சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சிகளை நாமெல்லாம் வானொலி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, நேரம் இப்போது 6:21 ஆகிறது.

0: இன்னும் சில நிமிடங்களிலே அந்த அரிய காட்சியானது நடைபெற்று நமக்கெல்லாம் இறையொருள் தர ஸ்ரீ 18 படி கற்பண்ண சுவாமியும் காத்து கொண்டிருக்கின்றார். நேயர்களே,
1: எங்க கருப்ப சுவாமி அவர் எங்க

சாமி, அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி. முன்கொண்டைக்காரனவன், முன்கோபக்காரனவன், வில்லுப்பாட்டு பாடி வரார், விதவிதமாயாடி வரார், வில்லுப்பாட்டு பாடி வரார், விதவிதமாயாடி வரார். எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி, சாமி எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி. அச்சங்கோயில் ஆண்டவர்க்கு எதிராக இருப்பவராம், பதினெட்டு படிகளுக்கு காவலாக இருப்பவராம், பதினெட்டு படிகளுக்கு காவலாக இருப்பவராம். எங்க கருப்பசாமி,

0: கண்டனுக்கும் இருமுடிய சுமக்கும் போது பாதுகாக்க வருபவராம், இருமுடிய சுமக்கும் போது பாதுகாக்க வருபவராம். எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, சாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி.
1: ஆம் நேயர்களே, 18 படி மட்டுமா? நமக்கெல்லாம் அந்த கருப்பண்ண சுவாமி காவலாக குல தெய்வமாக இருக்கின்றார் அல்லவா. கதவை அடைத்த கதை தெரியுமா நேயர்களே? ஒரு காலத்தில் மலையாளத்திலிருந்து 18 லாடர்கள் இக்கோயிலின் இறைவனின் அருள் ஒளியை திருடிச் செல்ல திட்டமிட்டு வந்தனராம். அவர்கள் மந்திர தந்திரங்களில் கைத்தேர்ந்தவர்கள். ஒரு மந்திர மையை கண்ணில் தடவிக்கொண்டால் அவர்கள் பிறர் கண்களுக்கு தெரிய மாட்டார்களாம். அந்த மையை தடவிக்கொண்டு அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்து விட்டனர். இரவு நேரங்களில் கருவறையில் உள்ள இறைவனின் அருளை மந்திர வலிமையால் இறக்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த கும்பத்துக்குள் அடக்கிவிடுவர். இவ்வாறாக சில நாட்கள் வரை இறைவனின் அருளை இறக்கி கொண்டே வந்தார்களாம். இறைவன் ஒரு நாள் கோயில் பட்டரின் கனவில் தோன்றி இச்செய்தியினை தெரிவித்து விட்டார். பட்டரும் மறுநாள் ஊர் மக்களை திரட்டி இச்செய்தியை சொன்னாராம். அனைவரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினர். அதன்படி மறுநாள் பட்டர் வழக்கம்போல் கருவறையை திறந்து பூஜைகளை செய்து பின் மிக அதிகமாக ஆவி பறக்கும் சுடு சோற்றை இறைவனுக்கு படைத்துவிட்டு வெளியில் வந்து திடீரென கதவை வெளிப்புறமாக பூட்டி விட்டார். சுடு சோற்றிலிருந்து எழும்பிய ஆவி மந்திரக்கார லாடர்களின் கண்ணில் இருந்த மையை கரைத்து விட்டதாம். இப்போது அவர்கள் பிறர் கண்ணுக்கு தெரியும்படி ஆனார்கள். கோயிலை சுற்றி முன்னரே தயாராக இருந்த ஊர் மக்கள் கதவை திறந்து 18 பேரையும் பிடித்து விட்டார்கள். வெளியில் கொண்டு வந்து 18 பேரையும் வெட்டி அவர்கள் தலைகளை கோயில் கோபுரவாசல் அடியில் புதைத்து விட்டனராம். அவர்களோடு துணையாக வந்திருந்த கருப்பசாமி என்ற தெய்வம் மட்டும் என்னை விட்டுவிடுங்கள், நான் இந்த கோபுர வாசலில் இருந்து இனிமேல் இக்கோயிலை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்ல அதை மட்டும் அப்படியே விட்டுவிட்டனர். இது மக்களிடம் பரவலாக வழங்கி வரும் செய்தி இது. பின்னர் இந்த 18 பேருடன் வந்த கருப்பசாமி எனும் தெய்வத்தை இறைவன் அழைத்து, இன்று முதல் நீ 18 பேருக்கும் முன்னோடியாகவும் பாதுகாவலனாகவும் இரு, பின்னர் ஒரு காலத்தில் மரபு மைக்காரனை உங்கள் கூட்டத்தை விட்டு பிரிப்பேன், அப்போது நீ ஒரு படிக்கு பாத்திரமாக

0: பாய், இங்கு வரும் உயிர் பலிகளை வாங்கி பசியாறிக்கொள் என்று கூறினாராம். ஒரு கதைப்பாடல் ஒன்று இந்த 18 பேரையும் இவ்வாறாக வகைப்படுத்துகிறது. சரம் பார்ப்பவன் ஒருவன், பச்சி பார்ப்பவன் ஒருவன், தகடு பார்ப்பவன் ஒருவன், மரபு மைக்காரன் ஒருவன், சூனிய முதல் செய்யும் மாரணக்காரன் ஒருவன், மந்திரக்காரர் சிலர், எச்சன் ஏவுதல் செய்வோர் தந்திரக்காரர் சிலர், பந்த பாச மறுத்து சித்தர் நூல்கள் எல்லாம் பார்ப்போர் சில பேர்கள், வந்த பிணியை தீர்ப்போர் பண்டுவக்காரருடன் மரபு நூல் கற்றோர் சிலர். இந்த விதமாகத்தான் 18 பேரும் இருந்தார்களாம். அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18 படி கருப்பண்ண சுவாமிக்கு ஆடி உற்சவம். 8-9 திருநாள் ஆடி அமாவாசை தவிர நித்தியப்படி அர்த்த சாமத்தில் பெருமாள் கண்டருளும் தளிகை திருமாலைகளை கொண்டு வந்து சாத்தி தளிகை கண்டருள பண்ணுகிறது என்பது திருமாலை நம்பிகள் என்ற பணிப்பிரிவினரின் பொறுப்பாகும். ஆடி உற்சவம் 8-9 திருநாட்களிலும் ஆடி அமாவாசை அன்றும் இச்சன்னதியின் முன் அடியவர்கள் ஆடு வெட்டி பலி கொடுப்பது வழக்கம். எனவே இந்த நாட்களில் மட்டும் இச்சன்னதியில் தளிகை திருமாலைகளை கொண்டு வந்து சாத்தி படைப்பது இல்லை. கோயிலின் உயிர் பலி தருவது சட்டப்படி தடை செய்யப்பட்ட பின்னர் அடியவர்கள் வெளிக்கோட்டை பகுதியில் தாங்கள் திருவிழாவுக்கு வரும் வண்டிகளின் கீழேயே ஆடுகளை வெட்டி பலி கொடுத்து விடுகின்றனர். 18 லாடர்களும் அன்றாடம் இறைவனை போட்டு கழித்த மாலையினையும் காட்டு துளசியினையும் கானகத்து தீர்த்தத்தையும் கேட்டதாகவும் கோயிலுக்கு வரும் ஆடு கோழி சேவல் முதலான உயிர் பலிகளை பெற்றுக்கொள்ளுமாறு கருப்பசாமியிடம் இறைவனே கூறியதாகவும் 18 படி கருப்பன் உற்பத்தி வர்ணிப்பு கூறுகிறது. ஆடி மாத அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கருப்பசாமி சன்னதியில் கதவுகளுக்கு சந்தனம் பூசுவதை வர்ணிக்கும் நாட்டுப்புற பாடல் இதோ. காட்டு துளசியும் கானகத்து தீர்த்தமும் கரிப்பத்து சோறும் கள் அழகனுக்கு போட்டு கழிச்ச காஞ்ச கதம்பமும் கடைசி வரை தாரேன் என்று இறைவன் கூறுவதாக பாடுகிறது. இச்சன்னதியின் முன் சாமி ஆடிகளுக்கு அருள் இறங்குகிறது. இடுப்பில் கட்டியுள்ள மணி குடுங்க கையில் நாங்குழி கம்புடன் அதாவது மூங்கில் பிரமுடன் சாமி ஆடுகின்றனர். கருப்பண்ண சுவாமிக்கு தனி திருவிழா ஏதும் இல்லை. ஆடி மாதம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் மதுரையைச் சேர்ந்த இரு குடும்பத்தவர்கள் இக்கதவுகளில் சந்தனம் சாத்தி வழிபடுகின்றனர். இவர்களின் முன்னோர்களான கப்பக்கோன் பச்சக்கோன் என்ற இருவர் இக்கதவுகளை செய்து அமைத்த செய்தி சந்தனம் சாத்தும் நிகழ்ச்சியினை வர்ணிக்கும் நாட்டுப்புற பாடலால் உறுதிப்படுத்தப்படுகிறது. மதுரை அழகர் கோயில் குறித்த பல செய்திகளை பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் தமது நூலிலே விரிவாக குறிப்பிட்டுள்ளது. இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்களே,
1: 18 கருப்பண்ண சுவாமி. 18 கருப்பண்ண சுவாமி என்ற பெயர் கொண்ட ஆன்மீக ஸ்தலங்கள் தென்னகத்தில் 2 மாநிலங்களில் அமைய பெற்றுள்ளது. ஒன்று தமிழகத்தில் மதுரையம்பதியில் திருமாலிருஞ்சோலையில் வீற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோயிலின் காவலாக இருக்கக்கூடிய 18 கருப்பசுவாமி. மற்றொருவர் மலையாள தேசத்தில் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தாவிற்கு காவலாக இருக்கக்கூடிய 18 கருப்பசுவாமி. மலையாள தேசத்தில் பிறந்தவராக இந்த கருப்பன் காட்சிப்படுத்தப்படுகிறார். சபரிமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தாவினுடைய பிறப்பினுடைய நோக்கம் மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்வதற்கான காரணமாகவே அவர் பிறப்பானது அவதரிக்கப்படுகிறார். அப்படியாக அவதரிக்கப்பட்ட ஐயப்பன் மகிஷியை வதம் செய்வதற்காக காட்டு வழியில் பிரயாணம் செய்யும் பொழுது அவருக்கு காவலாக சிவபெருமான் தனது அம்சமாக கருப்பண்ண சுவாமியை உடனழைத்து சென்றதாக வரலாறுகள் நமக்கு சான்று தருகின்றது. யார் அந்த கருப்பசுவாமி? ஏன் அவர் கருப்பு நிறம் பூண்டவராக ஐயப்பனுக்கு காவல் சென்றார் என்று சொன்னால், ஐயப்பனுக்கு காவல் தெய்வமாக சேனாதிபதியாக அவர் திகழ்ந்திருக்கிறார் என்பதுதான் நமக்கு கிடைக்கின்ற சான்று. மேலும் மகிஷியை வதம் செய்த பிறகு ஐயப்பனுக்கு ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. அப்பொழுது சபரிமலையில் வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பனுக்கு உடனுறை காவலாக நானும் வீற்றிருப்பேன் என்று 18

0: படிக்கு காவலாக கருப்பண்ண சுவாமி இன்றும் 18 படியின் வலதுபுறத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். அந்த 18 படி கருப்பசுவாமி மலையாள தேசத்திலிருந்து காவலாக இந்த மதுரையம்பதிக்கு வந்ததாக நாட்டார் கதைகள் குறிப்பிடுவதுதான் கருப்பண்ண சுவாமியின் சிறப்பு.
1: ஆம் நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணைவோம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
3: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரியமிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாக்குளம், மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில், காலவாசல் பைபாஸ் ரோடு. அலைபேசி

0: தரிசனம்.
1: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரிய மிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரிய மிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாக்குளம், மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில், காலவாசல் பைபாஸ் ரோடு. அலைபேசி எண் 98 421 44 576. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். அலைபேசி எண் 98 403 64 646. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும்.
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள், இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரிய மிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரிய மிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாக்குளம், மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில், காலவாசல் பைபாஸ் ரோடு. அலைபேசி எண் 98 421 44 576. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். அலைபேசி எண் 98 403 64 646. மதுரை குமார் சும்மா செம்மையா இருக்கும்.
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள், இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
0: இதோ நேயர்களே, மீண்டும் மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
3: உலகெங்கிருந்தும் கண்டுகொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு மதுரை திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோயிலிலிருந்து நேரலை கருப்பண்ண சுவாமியின் வர்ணனைகள். கார்மேகம் போல வரான் கருப்பசாமி, அந்தாவாரான் இந்தாவாரான் கருப்பசாமி, நாகவள்ளி கொண்டு வரான் கருப்பசாமி, முன்கோவக்காரம் வரான் கருப்பசாமி, அருவாளு தூக்கி வரான் கருப்பசாமி, ஜவ்வாது வாசக்காரன் கருப்பசாமி, வெள்ளி பிரம்பு கொண்டு வரான் கருப்பசாமி, வேகமாக ஆடி வரான் கருப்பசாமி, வேகமாக ஓடி வரான் கருப்பசாமி, வாட்ட சாட்டமாக வரான் கருப்பசாமி, பம்பாநதி தீரத்திலேயே கருப்பசாமி, கருப்பன் வரும் வேலையிலேயே கருப்பசாமி, பம்பாநதி குளிச்சு வரான் கருப்பசாமி, கருப்பசாமி ஆடி வரான் கருப்பசாமி, கரண்டளவு தண்ணியிலேயே கருப்பசாமி, தள்ளி கொண்டு வரானப்பா கருப்பசாமி, சாமி முட்டளவு தண்ணியிலே கருப்பசாமி, முழுங்கி கொண்டு வரானப்பா கருப்பசாமி, அரையளவு தண்ணியிலே கருப்பசாமி, துள்ளி கொண்டு ஓடி வரான் கருப்பசாமி, கழுத்தளவு தண்ணியிலே கருப்பசாமி, நீந்தி கொண்டு வரானையா கருப்பசாமி, அந்தளவு தண்ணியிலே கருப்பசாமி, ஆங்காரமாய் ஓடி வரான் கருப்பசாமி, பம்பையிலே குளிச்சு வர்றான் கருப்பசாமி, பாங்காக வாரானையா கருப்பசாமி, வேகமாக ஆடி வரான் கருப்பசாமி, வேகமாக ஓடி வரான் கருப்பசாமி, பெரியான வட்டம் வரான் கருப்பசாமி, சிறியான வட்டம் வரான் கருப்பசாமி, கரிமலையை ஏறி வரான் கருப்பசாமி, பகவதியை வணங்கி வரான் கருப்பசாமி, கரியிழந்தோடு வரான் கருப்பசாமி, இளவம் தவளம் கலந்து வரான் கருப்பசாமி, சாமி முக்குளமும் தாண்டி வரான் கருப்பசாமி, சாமி ஆங்காரமாய் ஆடி வரான் கருப்பசாமி.
4: கோட்டை மதில் காக்கும் கொற்றவனாம் கம்பீர சேட்டைதனி தீர்க்கும் செம்மளவன், வேட்டையிலே 18-ஆம் படி மீதே பாலாய் அருள் சொரியும் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி. ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியின் சந்தன பெருங்கதவானது இன்னும் சில நிமிடங்களிலே திறக்கப்பட்டு

0: பாராட்டு நமக்கெல்லாம் அந்த 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி ஜோதி சுடராக அருட்காட்சியை தர காத்து கொண்டிருக்கின்றார். இங்கே எண்ணற்ற பக்த கோடிகள் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் அந்த சன்னதியின் முன்னே அமர்ந்து கொண்டு அந்த இறை அருளை பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ சிவாச்சாரிய பெருமக்களும் பட்டாச்சாரியர் பெருமக்களும் இங்கே நின்று அந்த இறைவனை காண்பதற்காக அவர்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். மதுரை அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதியில் உள்ள சந்தன பெருங்கதவிலே சந்தனம் நிறைய சாத்தப்பட்டு இருப்பதால் இங்கே சந்தன மனம் பரப்பி கொண்டிருக்கின்றது. இந்த சந்தனமானது பக்தி இலக்கியங்களான தேவாரம், திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களில் சந்தனம் இறைவனின் நற்குணங்களுக்கும் அடியார்களின் அன்புக்கும் உமையாக கருதப்படுகிறது. அப்பர் சுவாமிகள் தேவாரப் பாடலில் இறைவனின் திருவடி நிழல் என்பது குளிர்ச்சியானது என்பதனை மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே என்று தென்றலின் குளிர்ச்சிக்கும் நறுமணத்திற்கும் சான்றாக சந்தன மரங்களின் பங்கை சுட்டு காட்டுகிறார். இறைவனுக்கு செய்யப்படும் 16 வகையான உபச்சாரங்களில் சோடச்ச உபச்சாரம் சந்தன குழம்பு சாத்துவது மிக முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. ஆம், இதோ அடியவர்கள் கொண்டு வந்த அந்த சந்தனத்தினை வாளியில் வைத்து கொண்டு அந்த சந்தன பெருங்கதவுதிலே இங்கே பட்டாச்சாரியர்கள் அனைவரும் தெளித்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமா, பன்னீரை இங்கே தெளித்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த சந்தன பெருங்கதவே 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி அவருக்கு அலங்கரிக்கும் முகமாக பக்தர்கள் கொண்டு வந்திருக்கும் சந்தன குழம்பினை இங்கே தெளித்து கொண்டிருக்கின்றார்கள். மலர் மாலைகளெல்லாம் இந்த சந்தன பெருங்கதவை அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. சந்தனம் தன்னை கரைத்து கொண்டு பிறருக்கு நறுமணத்தையும் குளிர்ச்சியையும் தருவது போல் அடியார்கள் இறை தொண்டில் தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற தத்துவார்த்த பொருளும் இதில் உண்டு. சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே நன்னீர் ஆட்டி நறுஞ்சாந்தம் அணிந்து மலர்ச்சாத்தி எனும் பாடலில் கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு செய்த அன்பின் வெளிப்பாட்டை விளக்கும்போது சந்தன குழம்பின் நறுமணத்தை குறிப்பிடுகின்றார். நிரம்ப உருமின் தமியோய் நின்னோடு ஆங்கணம் வருவது எவனோ, சாந்தம் கமலும் மார்பின் நின்னோடு அமர்ந்து தோய்ந்தன்று என் ஆய் நலம் எனினேனே எனும் குறுந்தொகை 84-ஆம் பாடலில் தலைவன் தன்னுடைய மார்பில் பூசியிருந்த சந்தனம் தோய்ந்த நினைவுகளை தலைவி நினைவு கூறுவதாக அமைகிறது. குறிஞ்சி நிலத்தில் அமைந்த சந்தன மரங்களின் செழிப்பையும் அதன் நறுமணத்தையும் குறிஞ்சிப்பாட்டிலும் அகநானூற்றிலும் புலவர்கள் காட்சிப்படுத்துகின்றனர். ஆரங்கமலும் மார்பின் காரமிர்ந்தன்ன எனும் பாடலில் ஆரம் என்பது சந்தனத்தையே குறிப்பிடுகிறது. 50 காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்திலே சந்தனம் அகிலோடு தன் பணி நீரோடு வந்தனர் ஏந்தி மணமகிழ் பூப்ப என்னும் வரிகளில் பூம்புகாரின் சந்தை வீதிகளிலே விற்கப்பட்ட நறுமணப் பொருட்களில் சந்தனம் முதன்மையானதாக இருந்ததை இளங்கோவடிகள் சுட்டிக்காட்டுகிறார். நீதி நூலான நன்னூலிலே தேய்க்க தேய்க்க சந்தனம் நறுமணம் தரும் என்னும் வரிகளிலே சந்தன மரம் தன்னை உடலை அரைக்கும்போது பிறருக்கு நறுமணத்தையே தரும். அதுபோல உயர்ந்த குணமுடைய சான்றோர்கள் தமக்கு துன்பம் வந்தாலும் பிறருக்கு நன்மையை செய்வார்கள் என சுட்டுகிறது. இவ்வாறாக சங்க இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் நீதி நூல்களிலும் சிலப்பதிகாரத்திலும் உயர்வாக பேசப்படும் சந்தனமானது இங்கே அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதியில் உள்ள இரு பெரும் கதவுகளை அலங்கரித்து இறைவனுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இறைவனின் அடியவர்களுக்கும் தனது நறுமணத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. நேயர்களே,
1: அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி திருக்கோயிலிருந்து உங்களுடன் ஒரு நேரலை. 7 கோடி மந்திர சக்தியாலும் கட்டுப்படுத்த முடியாத தெய்வமாக கருப்பண்ண சுவாமி விளங்குகிறார். கருப்பண்ண

0: சுவாமி முக்தி கொடுக்கும் தெய்வம், ஊருக்கு காவல் தெய்வம், கோயிலுக்கு காவல் தெய்வம், தெய்வங்களுக்கெல்லாம் காவல் தெய்வம், மனிதர்களுக்கு காவல் தெய்வம், ஜீவராசிகளுக்கும் காவல் தெய்வம். கருப்பண்ண சுவாமி உயிருக்கும் காவல் தெய்வம், வாழ்க்கைக்கும் காவல் தெய்வம். 18 படியான் என்ற பெயரோடு வீற்றிருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி வேறு எந்த ஊர்களிலும் இல்லாத தனி சிறப்பிற்கு உரியவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், சுருட்டும் சாராயமும் அசைவ உணவும் படையலாக படைக்கப்படக்கூடிய சிறப்பு கருப்பண்ண சுவாமி திருத்தலங்களில் இருப்பது வழக்கம். ஆனால் அழகர் மலையில் வீற்றிருக்கக்கூடிய இந்த 18 படியானுக்கு படையலானது சைவ படையலாக படைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. கள்ளழகருக்கு படைக்கப்படக்கூடிய அதே சைவ நைவேத்தியம்தான் இந்த 18 படியானுக்கும் படைக்கப்படுகிறது. இதே போன்ற சிறப்பு இன்னொரு 18 படியானுக்கும் இருக்கிறது. அவர் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தாவிற்கு காவலாக இருக்கக்கூடிய 18 படியான். இந்த இரண்டு கருப்பண்ண சுவாமிகளுக்கும் படையலாக சைவ படையல் படைக்கப்படுகிறது என்பதுதான் சிறப்பிற்குரிய செய்தியாகும்.
1: 18 படிமீதை வீட்டிற்கும் பாக்யனே, அழகர் மலை காவல் கொள்ளும் ஐயாவே, கையில் அறிவாளும் மீசையுமாய் அன்பரை காக்கின்ற கருப்பண்ண சுவாமியே, சுடரொளியே, அந்த சுடரொளியை நாமெல்லாம் இன்னும் சில நிமிடங்களிலே கண்டு ரசித்து அந்த இறை அனுபவத்தை பெற இருக்கின்றோம் நேர்களே. இதோ ஒரு ஆன்மீக அன்பர் நம்மிடையே இருக்கிறார். அவருடைய அனுபவ கருத்துக்களை தெரிந்து கொள்வோமா?
2: ராமநாதபுரம் மாவட்டம் ரெய்னாபரைக்கன் கிராமத்திலிருந்து காளிதாசன். 10 தலைமுறைகளுக்கு மேலாக எங்கள் குலதெய்வம் கருப்பண்ண சுவாமியை வழிபட்டு வருகிறோம். எங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தை அள்ளித்தருபவன் எங்கள் கருப்பண்ண சுவாமி. என் குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் அனைத்தையும் அள்ளித்தருபவன் எங்கள் கருப்பண்ண சுவாமி. வாகனத்தில் செல்லும்போது வெள்ளை நிற குதிரையில் நீச்சிறுவல் கையில் ஏந்தி பாதுகாவலன செல்பவன் எங்கள் கருப்பண்ண சுவாமி. வேண்டியதை வேண்டாததை இப்படி அனைத்தையும் அள்ளித்து கொடுப்பவன் எங்கள் கருப்பண்ண சுவாமி. பழமுதிர் சோலையில் வீற்றிருக்கும் 18 படி கருப்பனை வழிபடும் குலதெய்வக்காரர்கள் பக்தர்கள் அனைவரையும் நன்றாக பாதுகாக்க அள்ளி கொடுக்க அந்த 18 படி கருப்பனை வேண்டி மனதார வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை குமார்மேஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம் நிகழ்ச்சியிலே மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் மலை அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம்படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களே, கருப்பண்ண சுவாமியே, காவல் தெய்வமே, மாலிருஞ்சோலை வாழும் மாமணியே, ஏழி எளியோரை காக்கும் எங்கள் குல கருப்பண்ணனை நாளும் தொழுதோம் நயந்து. இந்த கருப்பண்ண சுவாமி பலருக்கு குலதெய்வமாகவும் சிலருக்கு வழிபடு தெய்வமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். இதோ அந்த சந்தன பெருங்கதவானது நமக்கு முன்னே இங்கே அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. சந்தன மனம் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மனம் பரப்பி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நம்மால் காண முடிகிறது. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் நேரலையில் இணைவோம். நேர்களே,

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கும் ஆலய தரிசனம்.
1: மதுரை குமார் மெஸ் 33 வருட பாரம்பரிய மிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரிய மிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாக்குளம் மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில் காலவாசல் பைபாஸ் ரோடு. அலைபேசி 98 421 44 576. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். அலைபேசி 98 403 64 64 6. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும்.
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல் 9443444148.
0: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. இந்நிகழ்ச்சி

0: இணை வழங்குவோர்
1: மதுரை குமார் மெஸ். 33 வருட பாரம்பரிய மிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரிய மிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாக்குளம் மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில் காலவாசல் பைபாஸ் ரோட். அலைபேசி எண் 98 421 44 576. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். அலைபேசி எண் 98 403 64 64 6. மதுரை குமார் மெஸ் சுமா செம்மையா இருக்கும்.
2: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள், மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ், ராமநாதபுரம். செல் 9443444148.
0: இதோ நேயர்களே, மீண்டும் மதுரை திருமாலிருன் சோலையனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கின்றோம்.
3: நேரம் 6:54 ஆகிக் கொண்டிருக்கின்றது நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் ஆலய தரிசனம் இந்நிகழ்விலே திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் மலை அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை இதோ நமக்கு முன்பாக. அந்த ராஜகோபுரமானது மிகவும் கம்பீரமாக வண்ண வண்ண மிளக்குகள் ஒளிர இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேரம் அதிகமாக அதிகமாக இங்கே பக்தர்களுடைய கூட்டமும் வருகையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது அன்பர்களே. கதவு அடைத்த வாசலிலே கண் இமைக்காமல் காத்திருப்பாய். பொய் சொன்ன மனிதரை நீ பூண்டோடு அழித்திடுவாய். சத்தியத்தின் ரூபமாய் 18-ஆம் படியிலே நித்தியமும் வீட்டியிருக்கும் நீதியுள்ள கற்பண்ணா கோட்டை கதவு திறந்து குடிபிடித்து முன்னடக்கும் வாழ் பிடித்த வீரன் எங்கள் மாலிருஞ்சோலை கருப்பன். அழகர் ஆற்றில் இறங்க உத்தரவு தந்திடும் 18-ஆம் படி சாமி எங்கள் கருப்பண்ண சுவாமி. அத்தகைய காவல் தெய்வமாக குல தெய்வமாக நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் சந்தன பெருங்கதவானது இன்னும் சில நிமிடங்களிலே திறக்கப்பட்டு ஜோதியின் சுடராக உள்ளே ஒளிரும் ஒளியாக நமக்கெல்லாம் அந்த இறைவன் அருட்காட்சி தந்து நம் பாவங்களையெல்லாம் போக்கி நம் இன்னல்களெல்லாம் அகற்றி இங்கே நமக்கெல்லாம் உய்வு தர காத்து கொண்டிருக்கின்றார். இன்று ஆடி பௌர்ணமி நன்னாள், கோயில் வழிபாட்டிற்கு உகந்த திருநாள். ஆடி பௌர்ணமியன்று கடலாடுவதும் புனித நதிகளில் நீராடுவதும் பாவங்களை போக்கி உடலுக்கும் மனத்திற்கும் தூய்மையை தரும் என ஆன்மீக நூல்கள் எடுத்துரைக்கின்றன. ஆடி பௌர்ணமி நாளே வடமொழியிலும் புராணங்களிலும் குரு பூர்ணிமா என கொண்டாடப்படுகின்றது. வேதங்களை தொகுத்தளித்த வியாச முனிவர் அவதரித்த நாளாக இந்நாள் புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. ஞானத்தின் வடிவமான ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதரித்த திருநாளாகவும் ஆடி பௌர்ணமி கருதப்படுகிறது. எனவே கல்வி, அறிவு மற்றும் கலைகளில் சிறக்க குரு வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இலக்கியங்கள் இந்த திருநாளை சுட்டுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேரலையில் இணைவோம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை குமார் மெஸ் மற்றும் ராமநாதபுரம் பாரத் ஏர் டிராவல்ஸ் வழங்கிய ஆலய தரிசனம்.
1: மதுரை குமார் மெஸ் 33 வருட பாரம்பரியமிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும்.

0: கிளைகளுடன் தல்லாக்குளம் மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில் காலவாசல் பைபாஸ் ரோட். அலைபேசி எண் 98 421 44 576. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். அலைபேசி எண் 98 403 64 646. மதுரை குமார் மெஸ். சும்மா செம்மையா இருக்கும்.
1: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.
2: மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோவில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. வர்ணனையாளர்கள் ஏ விக்னேஷ், வி கார்த்திகேயன் ஆகியோர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர்
0: மதுரை குமார் மெஸ், 33 வருட பாரம்பரியமிக்க அசைவ உணவகம். ஒரு முறை சுவைத்தால் மறுபடியும் சுவைக்க தூண்டும் பாரம்பரியமிக்க சுவையுடன் மதுரை குமார் மெஸ் சுவா செம்மையா இருக்கும். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாக்குளம் மாட்டுதாவணி பூ மார்க்கெட் எதிரில் காலவாசல் பைபாஸ் ரோட். அலைபேசி எண் 98 421 44 576. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். அலைபேசி எண் 98 403 64 646. மதுரை குமார் மெஸ், சும்மா செம்மையா இருக்கும்.
1: 25 ஆண்டுகளாக 25,000-க்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான பயணங்கள். மத்திய அரசின் சான்று பெற்ற ஒரே நிறுவனம் நமது பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். உலகம் சுற்றும் வாலிபரா நீங்கள்? இதோ உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏர் டிக்கெட், உலகமெங்கும் சென்று வர டூர் பேக்கேஜஸ் சிறந்த முறையில் செய்து தரப்படும். உங்கள் பாதுகாப்பான பயணத்தை பாரத் ஏர் டிராவல்ஸோடு துவங்குங்கள். எமது கிளைகள் மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்களில் செயல்பட்டு வருகிறது. பாரத் ஏர் டிராவல்ஸ் ராமநாதபுரம். செல் 9443444148.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆலய தரிசனம். மதுரை திருமாலிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அவர்கள்மிகு ஸ்ரீ 18-ஆம்படி கருப்பண்ண சுவாமி சன்னதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை. இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியானது பொதுவாக உத்திராட நட்சத்திரத்தில் வருகிறது. ஆடி பௌர்ணமி என்று பெருமாளை விளக்கேற்றி வழிபட பதவி கிடைக்கும். குடும்பத்தில் வளர்ச்சியும் அமைதியும் உண்டாகும், புண்ணியம் உண்டாகும். அதுவும் ஆடி பௌர்ணமி பெருமாளுக்கு உகந்த புதன்கிழமையில் வருவதால் அவரை வணங்கினால் தன்னம்பிக்கையும் அறிவாற்றலும் வளரும். ஆடி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து மூங்கில் அரிசி பாயாசம், நார்த்தம் பழ சாதம் ஆகியவை நிவேதனமாக படைப்பதும் சிறப்பிற்குரியது. ஆடி மாத பௌர்ணமி மற்றும் அதை ஒட்டிய நாட்களில் ஆற்றில் நீர் பெருகி வரும்போது மக்கள் நீராடி மகிழ்ந்ததை பரிபாடல், நிறை கடல் முகந்த உராய் உரு புகழ் எழில் முரசின் முழங்கி மிசைதோன்று பெயலால் புனல் பொருது இழி தரு புனல் மலி வைகை எனப் பாடுகிறது. ஆடி மாதத்தில் அவதரித்த ஆண்டாள் இறைவனின் மீதான தன் பக்தியை நாச்சியார் திருமொழியில் பாடியுள்ளார். வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர்பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான். இவ்வாறாக பௌர்ணமி நிலவின் ஒளியில் அம்பிகையை தரிசிக்கும் அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி அருமையாக பாடுகிறது. இவ்வாறு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், மாதுளம் போது மலர்கமலம், துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன, விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே என பௌர்ணமி முழு நிலவாக அன்னையை கண்டார் அபிராமி பட்டர். அத்தகைய பௌர்ணமி நன்னாள் இந்நாள். இந்நாளிலே 18-ஆம்படி அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியின் சந்தன பெருங்கதவு திறப்பிற்காக நாமெல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். இறை அருள் பெறுவதென்றால் சும்மாவா? காத்துத்தானே ஆக வேண்டும். காத்து இருந்தாலும் நமக்கெல்லாம் கோடி புண்ணியம் கிடைக்குமல்லவா? காத்திருப்போமே அந்த சந்தன பெருங்கதவு திறக்கும் நேரம் வரை.
1: ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமியே துணை, பக்தர் குறை தீர்ப்பார், பாவங்கள் போக்கிடுவார், புத்திர வாக்கியம் தந்திடுவார், பொண்ணும் பொருளும் தந்திடுவார், மண் செழிக்க மலை பொழிவார், மனவாழ்வும் கூட்டி வைப்பார், மனதில் நினைத்தாலே மனை விளக்க செய்திடுவார், சக்தி பெருக்கோடு சகல உலகையும் காக்கும் கருப்பண்ண சுவாமியின் பொற்பாத கமலங்களை சரணாகதி அடைவோருக்கு வாழ்வில் சகல செல்வங்களும் தேடி வந்து சேரும். கருப்பண்ண சுவாமி எண்ணற்ற பெயர்கள்.

0: அவளோடு இந்த தென்னகத்திலே காட்சி கொடுக்கிறார். கருப்பண்ண சுவாமி, முன்னோடி கருப்ப சுவாமி, பெரிய கருப்ப சுவாமி, சின்ன கருப்ப சுவாமி, சந்தன கருப்பசாமி, முப்புளி கருப்பசாமி, மாசான கருப்பசாமி, ஆகாய கருப்பசாமி, பதினெட்டாம் படி கருப்பசாமி, பாரி கருப்பசாமி, பிளாடி கருப்பசாமி, முத்து கருப்பசாமி, உத்தர கருப்பசாமி, ஒண்டி கருப்பசாமி, நொண்டி கருப்பசாமி, சப்பானி கருப்பசாமி, சோனை கருப்பசாமி, கரந்தமலை கருப்பசாமி, சமய கருப்பசாமி, கோட்டை கருப்பசாமி, வேட்டை கருப்பசாமி, கணவாய் கருப்பசாமி, மாரநாட்டு கருப்பசாமி, சங்கிலி கருப்பசாமி, புணுகு கருப்பசாமி, மாட கருப்பசாமி, ஆண்டி கருப்பசாமி, மாரடி கருப்பசாமி, தேரடி கருப்பசாமி, வீரடி கருப்பசாமி, பேய் கருப்பசாமி, மலையாள கருப்பசாமி, கரையடி கருப்பசாமி, சிங்க கருப்பசாமி, காங்கேயம் கருப்பசாமி, பொட்டல் கருப்பசாமி, பூமாலை கருப்பசாமி, பூதநாயக கருப்பசாமி, வெள்ளை கருப்பசாமி, தானிப்பாறை கருப்பசுவாமி, பாறை கருப்பசாமி, மாயாண்டி கருப்பசாமி, மடபுரம் கருப்பசுவாமி, எல்லை கருப்பசாமி, வாழையடி கருப்பசாமி, நாட்டுக்கோட்டை கருப்பசுவாமி, நல்லெண்ண கருப்பசுவாமி, ஜடைமுடி கருப்பசாமி, அடைக்காக்கும் கருப்பண்ண சுவாமி, தேனருவி கருப்பசாமி, வளைய கருப்பசாமி, பனங்காட்டு கருப்பசுவாமி, அருவிக்கரை கருப்பசுவாமி, பச்சைமலை கருப்பசுவாமி, ஆனைமலை கருப்பசுவாமி, மஞ்சமலை கருப்பசுவாமி, பாதாள கருப்பசுவாமி, ஓங்கார கருப்பசுவாமி, மாங்காடு கருப்பசுவாமி, உரிமரத்தடி கருப்பசுவாமி, கருமாத்தூர் கருப்பசுவாமி, கச்சை கருப்பசாமி, சண்ட பிறந்த கருப்பசுவாமி, வளையங்குளம் கருப்பசாமி, காட்டு கருப்பசாமி, அன்பு கருப்பசுவாமி, வள்ளடி கருப்பசுவாமி, கன்னிமார் காவல் கருப்பசுவாமி, மலையடி கருப்பசுவாமி, அமுத கருப்பசுவாமி, அழகு கருப்பசுவாமி, ஆங்கார கருப்பசுவாமி, வேளங்குடி கருப்பசாமி, சாம்பிராணி கருப்பசுவாமி, ஒண்டிப்புலி கருப்பசுவாமி, அழகுமுத்து கருப்பசுவாமி, ஆலங்கார கருப்பசுவாமி, வேல்படி கருப்பசுவாமி, மேலமடை கருப்பசாமி, தோப்பு கருப்பசுவாமி, குடல்வெட்டு கருப்பசுவாமி, வள்ளநாட்டு கருப்பசுவாமி, வள்ளக்காட்டு கருப்பசுவாமி, வழிவிடும் கருப்பசுவாமி, வட்டமலை கருப்பசுவாமி, வாரமுட்டி கருப்பசுவாமி, பனையடி கருப்பசுவாமி, கிளிக்கூண்டு கருப்பசுவாமி, கிராம கருப்பசுவாமி, ரணவீரன் கருப்பசுவாமி, ஈசான கருப்பசுவாமி, மச்சை கருப்பசாமி, கருங்காலி கருப்பசுவாமி, பால கருப்பசுவாமி, சூர கருப்பசுவாமி, பேயாண்டி விளையாட்டு கருப்பசுவாமி, அகோர கருப்பசாமி, பழையானத்து கருப்பசுவாமி, மஞ்சன கருப்பசாமி, கொக்குவெட்டி கருப்பசுவாமி, மழுவேந்தி கருப்பசுவாமி, குருவிக்குளம் கருப்பசாமி, வன்னி கருப்பசுவாமி, மீன்மலை கருப்பசுவாமி, முன்னோடி கருப்பசுவாமி, முள்ளியடி கருப்பசாமி, கொல்லிமலை கருப்பசாமி, சிவன்மலை கருப்பசாமி, கருப்பசுவாமி.
1: ஆம் நேயர்களே, இத்தனை கருப்பண்ண சுவாமிக்கும் தலைமை பீடமாக இருப்பதுதான் அழகர் மலையிலே வீட்டிருக்கும் பதினெட்டாம் படி கருப்பசுவாமி. அந்த திருத்தலத்திலே இந்த சந்தன பெருங்கதவானது இன்னும் சில நிமிடங்களிலே திறக்கப்பட்டு நமக்கெல்லாம் இறைவன் காட்சி தர காத்து கொண்டிருக்கின்றார். தலைமை பீடமாக இருக்கும் இந்த அழகர் மலை கருப்பண்ண சுவாமியின் ராஜ கோபுரமானது அலங்கார மின் விளக்குகளால் அலங்கரித்து கொண்டு பார்ப்போரை வியக்கும் வண்ணமாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஒளிமயம், ஜோதியின் சுடராக அந்த இறைவன் இருப்பதை நமக்கெல்லாம் உணர்த்தும் விதமாக இங்கே அலங்கார மின் விளக்குகள் எல்லாம் ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றன. நேயர்களே, இந்த கருப்பசாமியின் அருளை பெறுவதற்குத்தானே நாமெல்லாம் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கின்றோம். நேரம் அதிகமாக ஆக இங்கே பக்தர்களுடைய வருகையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. கண் இமைக்காமல் அந்த கற்பனை காண வேண்டி இங்கே பக்தர்களெல்லாம் தவமாய் தவம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து கருப்பண்ண சுவாமிகளுக்கும் தலைமை பீடமாக இந்த அழகர் மலையிலே வீட்டியிருக்கும் பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமி நம்மையெல்லாம் நம் குடும்பத்தாரையெல்லாம் காத்து ரட்சிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கே பக்தர்கள் கூடியிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நேர்களே,
0: கருப்பண்ண சுவாமியே போற்றி. பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியே போற்றி. சடைமுடி நாயகனே போற்றி. தர்மத்தை காப்பவனே போற்றி. அறிவாள் ஏந்திய அழகனே போற்றி. கருப்பண்ண சுவாமியே போற்றி போற்றி. நேயர்களே, பதினெட்டாம் படியிலிருந்து இப்பொழுது சந்தன கதவு திறப்பு விழா செம்மையே நடைபெற இருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் கதவானது திறக்கப்பட இருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் திரளாக திரண்டு கருப்பனின் அருள் பெற காத்திருக்கின்றனர்.

0: மலத்தாண்டோ பைரவி தாண்ட வனத்தாண்ட பைரவி தண்ட கருப்பையா, நீ பிறந்தாய் மலையாளம் பிறந்தாய் மலையாளம் கருப்பையா, நீ பெருகுண்டாய் கீநாடு இருந்தாய் மலையாளம் இருந்தாய் மலையாளம் இருந்தாய் மலையாளம் கருப்பையா, நீ இருந்தாய் கீநாடு ஏ வண்ட குறைய வண்ட துறைய வழங்கா முடிய வளக்காளி வள்ளத்து பொன்கருப்பு என் கோட்டை கருப்பையா, மாமுண்டி கருப்பையா, வாடா கருப்பையா, லாவணி கருப்பையா, சந்தன கருப்பையா, சங்கரலிங்க கருப்பையா, எங்க பதினெட்டாம் படி கருப்பையா, நீ வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இருஞ்சி பூ சல்லடமா சாமி சல்லடமா, எட்டி வைக்கும் கால்களுக்கு இனி கும்பு சல்லடமா சல்லடமா சல்லடமா, சேது பதினாடு சேது பதினாடு சிவகங்க நன்னாடு சிவகங்க நன்னாடு, ஏ நார வரக்காத நார வரக்காத நார வரக்காத 48 மலையாண்ட ராமநாடு, எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையிலே கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும், இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரம் நீங்க வரணுங்க இருப்பையா, நீங்க வந்து நம்ம ஊரு மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரணுங்க இருப்பையா, தரவேணும் கருப்பையா, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, ஏவல்ல நல்ல குதிரையில வீச்சருவா கொண்டுகிட்டு வேட்டையாடவாரப்பா கோட்டை கருப்பசாமி, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, ஏ கோண நல்ல கொண்ட ஓட்டு கோட்டை முத்து பல்லழகா கொடிய வேட்டை ஆடியல்லோ கொடிய வேட்டை ஆடியல்லோ வாராருங்கே கருப்பசாமி, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, ஏ வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கொண்டுகிட்டு ஏ வெள்ள நல்ல குதிரையிலே வீச்சருவா கொண்டுகிட்டு விளையாடி ஆடி வரா விளையாடி ஆடி வரா, 18 கருப்பசாமி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, ஏ அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, மலையா மலையழகா மாமரங்க உண்டு பண்ணி மலையா மலையழகா மாமரங்க உண்டு பண்ணி சிலையாக நிக்கிறானே சிலையாக நிக்கிறானே தெய்வமான கருப்பசாமி, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, கருத்த முத்து என்ன ஓல வடிவழகே கருப்பசாமி, கருத்த முத்து என்ன ஓல வடிவழகே கருப்பசாமி, சிவத்த துண்டு தலையில் கட்டி செடி வேட்டையாடி வர்றான், அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, ஏ மலையா மலையழகா மாமரங்கள் உண்டு பண்ணி மலையா மலையழகா மாமரங்க உண்டு பண்ணி சிலையாக நிக்கிறானே சிலையாக நிக்கிறானே தெய்வமான கருப்பசாமி, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, ஏ அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, மலையா மலையழகா மாமரங்க உண்டு பண்ணி ஏ மலையா மலையழகா மாமரங்க உண்டு பண்ணி சிலையாக நிக்கிறானே தெய்வமான கருப்பசாமி, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, ஏ அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, கருப்பசாமி தங்க கலசம் இன்னுது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது.
1: ஆம் நேர்களே, தங்க கலசமாக அந்த இறைவன் நமக்கெல்லாம் இப்போது காட்சி தர காத்து கொண்டே இருக்கின்றார். இந்த ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு மட்டும் உகந்த மாதமல்ல, கருப்பண்ண சுவாமிக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது. இன்று காலைதான் அழகர் கோயிலிலே திருத்தேரோட்டமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்த பெருமக்கள் அனைவரும் சந்தன குடங்களை இங்கே கொண்டு வந்து அந்த

சந்தன பெருங்கதவுக்கு காணிக்கையாக செலுத்தி சந்தன குழம்பினை இந்த பெருங்கதவினே சாற்றினார்கள். அந்த சாற்றிய சந்தனத்தோடு அந்த நறுமணத்தோடு அந்த இரு பெரும் கதவுகளும் நமக்கு முன்னே மிக கம்பீரமாக பூ மாலை தோரணத்தோடு காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அரிய காட்சியானது வருடத்திற்கு ஒரு முறைதான் நடைபெறும். அந்த காட்சியை காண்பதற்குத்தானே இத்தனை பக்த கோடிகள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். இது மட்டுமா, பக்தர்கள் அனைவரும் அந்த கருப்பண்ண சுவாமி நம் குறையெல்லாம் தீர்ப்பார் என்ற நோக்கோடு இங்கே தங்கள் வேண்டுதலை நிறைவேற்று தரும் பொருட்டாக அந்த இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியினையெல்லாம் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் நேர்களே. எவ்வளவு நேரமானாலும் சரி, அந்த இறைவனை காணாமல் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்ற ஒரு மன வலிமையோடு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமாக இங்கே ஒன்று திறந்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கருப்பண்ண சுவாமி எல்லா தெய்வங்களுக்கும் காவலனாக அரணாக எல்லா திருத்தலங்களிலுமே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். அனைத்து திருத்தலங்களிலும் உள்ள அத்தனை கருப்பண்ண சுவாமிகளுக்கும் தலைமை பீடமாக இருப்பதுதான் நமது 18-ஆம் படி அழகர் திருக்கோயிலிலே இருக்கும் 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சன்னதி. இங்கே இதோ பக்தர்களெல்லாம் அந்த கதவினை நாம் சிறிதாவது தொட்டுவிட மாட்டோமா என்ற ஆவலோடு தங்கள் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியினை நாமெல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆன்றோர்களும் சான்றோர்களும் அரசு அதிகாரிகளும் கோயில் தலைமை கர்த்தாக்களும் இங்கே கூடி கொண்டிருக்கின்றார்கள். இதோ இன்னும் சில நொடிகளிலே இந்த காட்சி நடைபெறவிருக்கின்றது. அவளோடு பக்தர்கள் எல்லாம் அங்கே கூடியிருக்கின்றார்கள். எண்ணற்ற பக்தர்கள், முக்கிய பிரமுகர்கள், அமைச்சர் பெருமக்கள் என அனைவரும் ஒன்று கொண்டிருக்கின்றார்கள். இதோ அந்த சந்தன பெருங்கதவானது திறக்கப்பட்டு விட்டது. நேரம் 7:20 அருள்மிகு 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சந்தன பெருங்கதவானது திறக்கப்பட்டு விட்டது. அந்த 18 படிகளிலே கற்பூர ஜோதியாக சுடராக 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி நமக்கெல்லாம் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். ஓம் காவல் தெய்வமே போற்றி, ஓம் 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமியே போற்றி, சடைமுடி நாதனே போற்றி, தர்மத்தை காப்பவனே போற்றி, அறிவால் ஏந்திய ஐயனே போற்றி, எங்கள் குல தெய்வமே போற்றி போற்றி, கருப்பண்ண சுவாமியே போற்றி, ஜோதி வடிவாக ஒளியின் வடிவாக இதோ அந்த கருப்பண்ண சுவாமி நமக்கெல்லாம் அருட்காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். என்ன புண்ணியம் செய்தோம் நேர்களே. இந்த அரும்பெரும் காட்சியினை நாம் வானொலி வாயிலாக கேட்டு அனைவரும் இறையருள் பெற்று கொண்டிருக்கின்றோம். ஒளியின் உதவியின்றி இவ்வுலகப் பொருட்கள் எதையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. விழித்து விழித்து இமைத்தாலும் சுடர் ஒளி இல்லையே, விழிகள் விழித்து விழித்து இமைப்பதனால் விளைவொன்றும் இல்லையே என்பது திருவருப்பா. எனவே இறைவன் ஜோதிமயமாய் எங்கும் வியாபித்து இருக்கிறான் என்பதை இந்த கற்பூர ஜோதி நமக்கெல்லாம் புலப்படுத்துகின்றது. மாளிருஞ்சோலை வாசல் காக்கும் மாமுனியே கற்பையா, வேலையற்ற வேளையிலும் வேங்கை போல் விழித்திருப்பாய், அறிவாலும் முறுக்கு மீசையும் கொண்ட அஞ்சா நெஞ்சனே, பரிவோடு வந்தவர்க்கு புகலிடம் தரும் சுடர் ஒளியே, மாளிருஞ்சோலை மலைதனிலே வீற்றிருக்கும் காக்கி சட்டை போட்ட கம்பீர காவலனே, ஆடி வரும் கம்பத்திலே அடிபணிந்து நிற்கின்றோம், ஓடி வந்து காத்தருள்வாய் ஓங்காரை கற்பண்ணா. மதுரை திருமாளிருஞ்சோலை எனும் அழகர் கோயில் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி சந்தநிதி சந்தன பெருங்கதவு திறப்பு விழாவின் நேரடி காட்சி வர்ணனை கேட்டோம். இந்நிகழ்வினை வானொலி வாயிலாக கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களின் உள்ளங்களிலும் அவர்தம் இல்லங்களிலும் அருள்மிகு ஸ்ரீ 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமியின் பேரருள் நிறைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ஏ விக்னேஷ், வி கார்த்திகேயன். உடன் ஒலிபரப்பு அலுவலர் என் வி சதீஷ்குமார். நன்றி நேயர்களே.

அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பிழைகள் யாவையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். சத்தியமான பொன் பதினெட்டாம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் அகிலத்தையாளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே.

நேரம் 7:30. உற்சாகமான வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. பாட்டு இது ஹிட்டு, பேரே சொல்லுதில்லையா? பிளேலிஸ்டை கலக்கிய ஹிட் சாங்ஸ் எல்லாம் 1 மணி நேரம் உங்களுக்காக வரிசை கட்டி வரப்போகுது. அப்படின்னா வால்யூம் கூட்டுங்க, ஹிட்டு மேல ஹிட்டு பாடல்களோட பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சிறை திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:41. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. அடுத்த பாடலாக தனியொருவன் திரைப்படத்தில் இருந்து ஹிப்ஹாப் தமிழா இசை மற்றும் வரிகளை கரிஷ்மா ரவிச்சந்திரன் குரலில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி தான் கிட்டே இருக்கும். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்த பாடல் தங்கமன் திரைப்படத்திலிருந்து, தனுஷ் வரிகள்ல, அனிருத் இசை மற்றும் குரலில் பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் 7:48 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். அடுத்த பாடலாக தர்பார் திரைப்படத்திலிருந்து அனிருத் இசையில் விவேக் வரிகளில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

மூன்று மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா குரலில் விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் இசையில் பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. இறுதி பாடலாக ஒலிக்கவிருப்பது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து. கேட்டு நீந்திருங்கள்.

செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இதுதொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலம் தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி இணைய பக்கத்தில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இதுதொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 1,20,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவைக்க அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கென சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர்

நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி மற்றும் அருந்ததியும், ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் நரேந்தர் மற்றும் சச்சின் சிவாச்சும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் மெஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:06. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க குட்டீஸ்களின் குரல்களாய். இது பட்டாம் பூச்சிகள். நம்ம வீட்டு குழந்தைகளோட ஒளி வானொலியில் ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நீங்களும் இந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். குழந்தைகளுக்கான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் ஒரு பாடலோடு மீண்டும் இணையலாம். இது ஆகாஷ்வாணி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் இரவு 8:11. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியானது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி. குழந்தைகள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலோடு மீண்டும் இணையலாம்.

0: வாழ்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாளை முற்பகல் 11:02 மதுரை கேகே நகர் க்ளோ ஸ்கின் கிளினிக் மற்றும் காஸ்மெட்டிக் சென்டர் வழங்கும் கண்ணாடி மாளிகை, தலைப்பு சர்மம் கவனம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: க்ளோ ஸ்கின் கிளினிக் அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர், சரும பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நிரந்தர தீர்வு பெற க்ளோ ஸ்கின் கிளினிக் அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர்.

0: நேரம் 8:15, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க குழந்தைகளின் குரலாய் பட்டாம்பூச்சிகள். நம்மளோட நேர அடுத்த குழந்தை யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க? வணக்கம், அழகா வணக்கம் சொல்றீங்களே, யார் இங்கேருந்து பேசுறீங்க? திருப்போணத்துல இருந்து பேசுறீங்களா? என்ன பேச போறீங்க? சரி, உங்க பேர் என்ன முத? தமிழ்ரனா? பேர் சொல்லுங்க. தந்தகுருவா? இதுக்கு முன்னாடி ஏதோ பேர்
1: சொன்னீங்களே.
0: ஓகே, சரி, நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா? பாட்டு பாட போறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன பாடுங்க, என்ன பாட்டு பாட போறீங்க? சூப்பர், அவ்வளவுதானா பாட்டு? ஓகே, நிகழ்ச்சியில வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாட்டு கேட்கலாமா? சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: அப்பா
0: பாட்டா? சரி, கொடுத்துடலாம் உங்களுக்கான அப்பா பாடல்.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாளை முற்பகல் 11:02 மதுரை கே கே நகர் க்ளோ ஸ்கின் கிளினிக் மற்றும் காஸ்மெட்டிக் சென்டர் வழங்கும் கண்ணாடி மாளிகை, தலைப்பு சர்மம் கவனம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: க்ளோ ஸ்கின் கிளினிக் அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர், சரும பிரச்சனைகளுக்கு சிறந்த முறையில் நிரந்தர தீர்வு பெற க்ளோ ஸ்கின் கிளினிக் அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர்.
2: நேரம் 8:21, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில குழந்தைகளுக்காக அடுத்ததாக வர இருக்க ஒரு பாடல் இதோ காற்றலைகளில்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானா?

0: போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
1: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
0: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நேரம் 8:29. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் குழந்தைகளின் குரலாய் பட்டாம் பூச்சிகள். நம்ம வீட்டு குட்டீஸோட குரலா ஒழிச்சது பட்டாம்பூச்சிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியுடன். நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலை வரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் ஸ்ரீ ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த பெருங்காயத்தை வந்து விற்பனை செய்யறதா சொன்னீங்க. இப்ப தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்கள் அப்புறம் வெளிநாடுகள் அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் எதாவது அனுப்புறீங்களா?
2: தமிழ்நாடு தவிர கேரளாவுக்கு எங்களுக்கு இப்பயும் போயிட்டு இருக்கு. கேரளாவில் திருவனந்தபுரம் போகுது, பாலக்காடு ஒரு சில முக்கியமான ஊர்கள் மட்டும் போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து சின்ன ஊரும் பெரிய ஊரும் கலந்து போகுது. கேரளாவில் வந்து சில குறிப்பிட்ட ஊர் பெரிய ஊர் மட்டும் போகுது. இது போக நாங்கள் மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் சில காரணங்களால் அந்த லைசன்ஸ் எங்களால் ரெனியூவல் பண்ண முடியல, கட்டாயிருச்சு. ஆனால் இப்போவுமே கொரோனாக்கு முன்பும் பின்பும் இப்போவுமே எங்கள்கிட்ட வந்து பெருங்காயம் வாங்கி சென்னை மூலமாக சிலர் வந்து சிலவனுக்கு இலங்கைக்கெல்லாம் பெருங்காயம் அனுப்புகிறாங்க. அதான் நாங்கள் நேரடியாக அனுப்பாமலாமல் இருந்தால் கூட எங்கிட்ட வாங்கி அவங்க வந்து வாங்கி அவங்க பொறுப்பில் அவங்க அனுப்புகிறாங்க. அந்த மூலம் எங்கள் பெருங்காயம் வந்து சில ஒன்று மலேசியாலாம் இன்னும் போய்கிட்டு தான் இருக்குது.
1: அதாவது நீங்கள் நேரடியாக பண்ணலைன்னா கூட மற்றவங்க அவங்ககிட்டேருந்து வாங்கி அவங்க
2: அனுப்புகிறாங்க
1: வெளிநாடுகளுக்கு
2: அனுப்புகிறாங்க.
1: சரி,
2: அது இந்தியாவிலேயே தென் தமிழ்நாட்டில் பெருங்காயம் அதிகமாக விற்கும். எங்கெங்கே சவுத் இண்டியன்ஸ் பீப்பிள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்கெல்லாம், அதாவது சாம்பார் ரசம் வடகம் எல்லாத்துலேயுமே பெருங்காயம் தேவைப்படுது. இது வந்து ஜீரணப்பொருள், இது வந்து உணவுப் பொருள்னு சொல்லக்கூடாது, கரெக்டான வார்த்தை வந்து ஜீரணப்பொருள்.
1: உணவிலே சேர்க்கக்கூடிய ஒரு வாசனைப் பொருள், மருத்துவ குணத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரணம் செய்யக்கூடிய சக்தியை கொண்டது.
2: ஆமாம், இது வந்து ஒரு ஜீரணப்பொருள். இது எப்படி ஜீரணப்பொருள்லாம் விரிவாக சொல்லணும்னா, ஒரு மனிதனுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் அந்த ஜீரண சக்தி இருக்குது. அதுக்கு மேலே சாப்பிடும்போது அது செரிமானமாக உடம்புல தேங்கி இருக்கும்போது ஒரு வாயு உற்பத்தி ஆகும், வயிற்றில் உற்பத்தி ஆகும். அந்த வாயு வந்து சரி பண்ணுற வேலை தான் அந்த பெருங்காயம் பார்க்கும். அந்த வாயு சரி பண்ணும்போது அதுக்கு அடுத்த ஸ்டேஜான அந்த சுகர் வியாதினை இப்போ எல்லாம் பரவலாக சொல்கிறாங்களே, அந்த வியாதியை தடுக்கிறது பெரும்பாலும் எங்கள் பெருங்காயம் தடுக்குது. ஆனால் இது மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து இப்போ இல்லை. பெருங்காயங்கிறது சாப்பிட்டா ஜீரண போடுறதுன்னு அதோடு முடிச்சுக்கிறாங்க வெளிய. பெருங்காய வாயுவை தடுக்குது, அந்த வாயை தடுக்கிறதுனால சுகர் வியாதி வராமல் இருக்குது நமக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து இன்னும் ஜனங்களுக்கு இன்னும் போதுமான அளவுக்கு இல்லை. விழிப்புணர்வு உண்டாக்கணும், அது போக போக இனிமே வரும்.
1: அதாவது வாயு உற்பத்தியை வந்து தடுக்கிறதுனால அதன் மூலமாக ஏற்படக்கூடிய மற்ற வியாதிகளையும் இதை வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறீங்க.
2: எப்பப்போ நமக்கு அஜீரணம் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வாயு வரும். வாயுவுக்கு அடுத்து சேர்ந்து ஒரு சில வாரங்களோ ஒரு சில மாதங்கள் கழித்து தான் சுகர் வியாதி வரும் நமக்கு. அந்த சமயத்தில் இதை நம்ம மருந்து பயன்படுத்தி தடுத்துக்கிட்டாக்க அதுலேருந்து நம்ம மீண்டு வரலாம். இதை பயன்படுத்துகிற விதமே எப்படின்னா, தண்ணீரில் கரைச்சியும் சாப்பிட்லாம், வெந்நீரில் கரைச்சி ஒரு ஸ்பூன் கரைச்சியும் சாப்பிட்லாம், மோரில் கரைச்சியும் சாப்பிட்லாம், தேனில் கரைச்சியும் சாப்பிட்லாம், நெய்யில் கரைச்சியும் சாப்பிட்லாம், இஞ்சியோடு சேர்த்தும் சாப்பிட்லாம். இது மாதிரி பல வகையான பொருளோடு இதை கரைச்சி சாப்பிட்லாம். பல்லு வலினா கூட கிராம்புல சேர்த்து கூட இந்த பெருங்காயத்தை வச்சா கூட பல்லு வலி சரியாக போகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு தகவல் என்னென்னா, எங்கள் பெருங்காயம் வந்து ஆயுர்வேத மருந்தை சேர்ந்தது. அதாவது யுனானி, சித்தா, ஆயுர்வேத, ஹோமியோபதி, ஆங்கில வரத்தில் வர இது எந்த மருத்துவம்னு பார்த்தா இது வந்து ஆயுர்வேத மருத்துவம் சேர்ந்தது. இதில் வந்து இனிப்பு காரம் எதுவுமே இருக்காது, தோர்ப்பு சக்தி உள்ளது,
1: தோர்ப்பு சுவை.
2: ஆமாம், தோர்ப்பு சுவை உள்ளது.
1: இப்போ கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இந்த தொழிலில் ஈடுபட்டதா சொன்னீங்க. எல்லா தொழிலுக்குமே வந்து முதலீடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முதலீடு எப்படி கிடைச்சது, இல்லை நீங்கள் லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா?
2: அதாவது எல்லா தொழிலும் முதலீடு முக்கியம். நான் 1982 வரும்போது ஏற்கனவே அப்பாவும் அவருடைய சகோதரரும் இந்த தொழிலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.

0: ஆனால் அது முதலீடு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் 1958 அப்பா வந்து அவருடைய இளைய சகோதரோட சேர்ந்து செய்யும் போது அப்போ முதலீடு ஒரு பெரிய பிரச்சனையாது. அப்போ வீட்டில் உள்ள பெண்கள் நகையை வாங்கி அதை விற்று தான் பண்ணதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் முதலீடு பெரிய பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. நான் சேர்ந்தது 1982. அப்போ வந்து முதலீடு விஷயம் பெருசாக தெரியல.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க கொரோனா காலகட்டத்தில் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் போர் நடக்கும்போதெல்லாம் இந்த பெருங்காயத்தினுடைய விலை வந்து அதிகமாக ஏறிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள், விலையேற்றமாக இருக்கட்டும், தொழில் சம்பந்தமாக வரக்கூடிய மற்ற சவால்கள்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
0: இப்போ உலகத்தில் எங்கே யுத்தம் நடக்குதுன்னா ஆப்கானிஸ்தானும் ஈரானு ஈராக்கு அங்கே தான் யுத்தம் நடக்குது. மூலப்பொருள் எங்களுக்கு அங்கேருந்து தான் வருது. ஒவ்வொரு யுத்தம் நடக்கும் போதும் எங்களுக்கு மூலப்பொருள் கிடைக்கல, ஒரு தட்டுப்பாடு இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும், விலையும் கொஞ்சம் கூடும். அப்போ நாங்கள் கூடின விலையில தான் நாங்கள் கொள்முதல் பண்ண வேண்டியிருக்கு. கூடின விலையை கொள்முதல் பண்ணி ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாடுகளை விற்கும் போது விலையை கூட்ட முடியாது, பழைய விலையில் தான் விற்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு தொழிலில் வர சிரமங்கள் தான். அதாவது தற்காலிக சிரமம், யுத்தங்கிறது நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லையே, ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம்

0: அப்போ நாங்கள் கூர்ண விலையில் தான் நாங்கள் கொள்முதல் பண்ண வேண்டியிருக்கு. கூர்ண விலையை கொள்முதல் பண்ணி ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாடுகளை விற்கும்போது விலையை கூட்ட முடியாது, பழைய விலையில் தான் விற்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு தொழிலில் வர சிரமங்கள் தான். அதாவது தற்காலிக சிரமம், யுத்தங்கிறது நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லையே, ஒரு சில மாதங்கள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போகிறோம். அதனால் அதை வந்து நாங்கள் சமாளிச்சுக்கிட்டே இருக்கோம்.
1: சரி,
0: அதாவது வாங்கும் போது கூர்ண விலையை கொடுத்து தான் வாங்குகிறோம், விற்கும்போது ஒரே மாதிரி விலையை வந்து மெயின்டைன் பண்ணி மார்க்கெட்டிங் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரே மாதிரி விலையை தான் வச்சு நாங்கள் மெயின்டைன்
1: பண்ணுறோம்.
0: இது ஒரு எங்களுக்குள்ள ஒரு பெரிய சவால் தான்.
1: அதாவது மூலப்பொருளுடைய விலைகள் கூடுனாலுமே நீங்கள் வந்து ஆவரேஜாக என்ன ப்ரைஸோ அதை தான் மெயின்டைன் பண்ணி அதுலேயே தான் போட்டுட்ருக்கீங்க.
0: மூலப்பொருள் கிடைக்கிறதும் சிரமம், மூலப்பொருளை வாங்கி அதிக விலைக்கு வாங்கி அது சராசரி விலைக்கு மார்க்கெட்டிங் விலைக்கு எப்பவும் போல விற்கிறதும் ஒரு சிரமமான வேலை தான்.
1: வேற என்னென்ன மாதிரி சார், இப்போ வந்து சில தொழில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய பிரச்சனை இருக்கும். நீங்களே சொன்னீங்க, இப்போ வந்து இந்த பெருங்காயம் அந்த வாசனையை வந்து அனுபவம் இருக்கிறவங்க தான் அந்த ரூம்குள்ளெலாம் போய் வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தொழிலாளர்களுக்கு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது வருதா, அதை எப்படி சமாளிக்கிறீங்க?
0: பெருங்காயம் வந்து எல்லாத்தையுமே நம்ம உடலுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் தான், அது ஒரு ஜீரண பொருள் தான். இப்போ எங்கள் ஒரு அஞ்சு பேர் வேலைக்கு சேர்ந்தால் யாராவது ஒருத்தர் எனக்கு பெருங்காயம் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி விலகிறவங்களும் ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு பத்து பேர் புதுதாக சேர்ந்தால் அதில் ஒருத்தர் இருக்கலாம், பெரும்பாலும் பெருங்காயத்தோடு அவங்க வந்து இணைஞ்சு போயிடுறாங்க. இதில் மூலப்பொருள் வச்சுருக்கேன்னு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்கு அருகில் தான் யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அதுதான் ஓவர் பவராக இருக்கும். அந்த மூலப்பொருளை கையாளும் போது மட்டும் ரொம்ப அனுபவசர்களை மட்டும் அவங்க மட்டும் அதில் போய் அதில் கலந்துக்குவாங்க. மற்றவங்க வந்து விலகி இருந்து சாதாரண பேக்கிங்கில் ஈடுபடுவோம், அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. இன்னொன்று பெருங்காயங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருள் தான்.
1: சரி, இப்போ இந்த தொழில் வந்து நீங்கள் சகோதரர்களோட இணைந்து பண்ணுறதா சொன்னீங்க, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு வந்து பிரித்து கொடுத்துருக்கீங்களா, இல்லை எந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அதை?
0: என்னுடைய சகோதரர்கள் மூணு பேருமே விற்பனை பிரிவில் மூணு பேர் இருக்கும், நிர்வாக பிரிவும் மூணு பேருமே சேர்ந்து தான் பார்க்குறோம். அதாவது மூணு பேர்த்துக்கும் எல்லாமே தெரியும், இதில் மூணு பேருமே பட்டதாரிகள்.
1: என்னுடைய
0: மூத்த சகோதரர் அவர் பிஏ பொருளாதாரம், இளைய சகோதரம் அவரும் படித்தவர், அவரும் டிகிரி வாங்கினவர் தான். அதனால் எல்லாத்துக்கும் எல்லா வேலையும் தெரிஞ்சுதான் இந்த நிர்வாகத்தை பண்ணுறோம். எல்லாம் அப்பாட்ட கற்றுக்கிட்ட பயிற்சி தான். அப்பாவுக்கு வந்து அவருடைய சகோதரர் 1950 ஏற்கனவே சொன்ன மாதிரி 1950 24 வருஷம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாங்கள் இப்போ 44 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்பாவோட சேர்ந்து 44 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: சரி,
0: இன்னொரு தகவல் என்ன, அப்பா அவர் சகோதரோட பண்ணுறதுக்கு முன்னால் அவருடைய மாமனார் கம்பெனிலேருந்து பயிற்சி எடுத்தவருங்க அப்பா. அப்போ அவருடைய ஸ்தாபனத்து பேர் தி மிஜரா கேம்பரிங், அது 1945-50 இருந்திருக்கும். அதுலேருந்து விலகி தான் பிரபாத் ட்ரேடிங் கம்பெனி 1958 ஆரம்பித்தாங்க. அப்புறம் 1984 பிரகாஷ் ட்ரேடிங் கம்பெனி, அது மாறிச்சு. அதுலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரே அட்ரஸ்லேயே முகவரியில் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம்.
1: சரி, அதாவது தொடர்ந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாக சகோதரர்கள் இணைந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: மூன்றாவது தலைமுறையாக
1: பண்ணிட்டு இருக்கீங்க, கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து கூட்டு குடும்பங்களை பார்ப்பது வந்து ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சகோதரர்கள் இணைந்து ஒரு தொழிலை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இந்த பெருங்காய தொழில் பற்றி சொன்னீங்க, இப்போ இன்னும் ஃபியூச்சரில் இந்த தொழிலை எப்படி விரிவாக்கம் பண்ணணும், இல்லை வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில திட்டங்கள்லாம் இருக்கலாம், அப்படி என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க அதையெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.
0: ஃபியூச்சரில் இதை வந்து இன்னும் சந்தை விரிவுபடுத்துறது வேணும். இப்போ வந்து சந்தை விரிவுபடுத்த நாங்கள் 100 ஊருக்கு போனால் தமிழ்நாட்டில் இன்னும் விட்டு போன ஊர்கள்லாம் நிறையா இருக்குது. இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து நாங்கள் வந்து 5 ஊர் 10 ஊர் தான் பார்ப்போம், 10-15 மாவட்டத்தில் வந்து நாங்கள் 100 ஊர் பார்க்குறோம். இன்னும் நிறைய விரிவுபடுத்த வேண்டியது நிறைய இருக்குது, அந்த மாதிரி நிறைய விரிவுபடுத்தணும். நிறைய விளம்பரங்கள் நாங்கள் இன்னும் செய்யணும். இது வரைக்கும் நாங்கள் சின்ன சின்ன விளம்பரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் பெரிய அளவில் பண்ணும்போது இன்னும் பெரிய அளவு மக்களுக்கு எல்லாம் போகும். அதுவும் எங்கள் பெருங்காயம் வந்து நடுத்தர மக்கள் விரும்பி வாங்குறாங்க, மேல்தட்டு மக்களும் விரும்பி வாங்குற அளவுக்கு அதை விரிவுபடுத்தணும், அது எங்களுடைய ஆசை.
1: அதாவது எதிர்காலத்தில் வந்து அனைத்து தரப்பு மக்களுமே அதை வந்து உங்களுடைய பெருங்காயத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து தொடர்ந்து திட்டங்கள் வகுத்துட்டே வரீங்களா?
0: அதுக்கடுத்து சந்தைகளை விரிவுபடுத்தணும், விளம்பரங்களை அதிகப்படுத்தணும். அதாவது நாங்கள் இந்த மாதிரி தரமான பெருங்காயத்தை பயன்படுத்துகிற இந்த செய்தி வந்து தகவல் வந்து மக்களை போய் சேரணும். மக்களுக்கு வந்து பெருங்காயத்தை வந்து தரம் பிரிக்கிற விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் குறைவு தான். உதாரணமாக நாங்கள் ஒரு துணை நிறுவனம் வந்து சூடம் வியாபாரம் பண்ணுறோம், அந்த சூடம் வந்து அது ஒரே பொருள் தான், அது வந்து கூட்டுப்பொருள் கிடையாது. அந்த சூடத்தை வந்து கோயிலில் கொளுத்தி பார்த்துட்டு இது நல்ல சூடம் கெட்ட சூடம்னு ஒரு கிராமத்தில் படிக்காத ஒரு பெண் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க. இது நல்ல சூடம், இது சரியான சூடம்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த மாதிரி பெருங்காயத்தில் வந்து இது நல்ல பெருங்காயம், இது வந்து கொஞ்சம் அடுத்த ரகம்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னும் அந்த தரம் பிரிக்கிற விழிப்புணர்வு வந்து பெருங்காயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவு தான். அவங்க விலை குறைவு எதுனாலும் வாங்கிடுறாங்க. இப்போ நாங்கள் 1 கிலோ வந்து 1200 ரூபாய்க்கு நாங்கள் போடுறோம், எங்களோட போட்டி போடணும்னு நினைக்கிறது வந்து 1000 ரூபாய்க்கு விற்று தரம் குறைச்சி விற்றாலும் அதுவும் நல்லதாக இருக்குன்னு வாங்கிடுறாங்க. இது மாதிரி மற்ற பொருளில் இருக்காது. உதாரணமாக எங்கள் துணை நிறுவனம் சூடம் தயாரிப்பது இந்த பிரச்சனைக்கு இருக்காது. யாராவது விலை கம்மின்னு சூடம் கொடுத்தா அதை மறுத்துடுறாங்க, தரமான பொருளுக்கு தான் ஆதரவு தர்றாங்க.
1: மக்களுக்கு வந்து பொதுவாக அந்த பெருங்காயத்தை வந்து தரம் பிரித்து பார்க்கறதுல வந்து விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படின்னா அதை எப்படி தரம் பிரித்து பார்க்கறது?
0: மேலாப்பில் பார்க்கலாம், இது ஒரு வகை. சமையலில் பயன்படுத்துகிற நாசுவையை வச்சு பார்க்கலாம், நாவினுடைய சுவையை வச்சு அதை வந்து உணர்றது.

0: மேலோட்டமாக பார்க்கறது வந்து நம்முடைய மூக்குடைய சென்சிட்டிவ் ஆகிற மூக்கை வச்சு உணர்றது. சமையலில் பயன்படுத்துறது நாவின் சுவையை வச்சு உணர்றது. சாதாரணமாக பயன்படுத்த பிறகு அந்த நாவின் சுவையை வந்து யாரும் ஃபீல் பண்ணுறது இல்லை, அதை மறந்துடுறாங்க. அதாவது உணவுகள் வந்து காரம் இருக்கா, இனிப்பு இருக்கா, சுவை இருக்கா, மற்றது பார்த்துடுறாங்க. பெருங்காயத்தில் நெடி இருக்கா அப்படின்னு அதை குறிப்பிட்டு அதை உணவுகளை யாரும் பார்க்கறது இல்லை, அதனால் அதை மறந்துடுறாங்க. அவங்க வந்து பிராண்டை தான் பார்க்குறாங்க, அது எது ஃபேமஸான பிராண்ட் அப்படின்னு பார்க்குறாங்க. விளம்பரம் அதிகமாக வருதுன்னு பார்க்குறாங்க, அதை வச்சு நம்புகிறாங்க.
1: அப்போ அந்த சமையலில் வந்து அந்த பெருங்காயத்தினுடைய அந்த வாசனையும் அந்த ருசியையும் கவனித்து பார்த்தாங்கன்னா அவங்களால தரம் பிடித்து பார்க்க முடியும் சொல்கிறீங்க?
0: ஆ, பார்க்க முடியும். அதனால தரமான பெருங்காயம் அதிகமாக விற்கும் எங்களுக்கு.
1: சரி, இப்போ இந்த உணவுப் பொருள் தயாரிப்பு அப்படின்னாலே FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்கிறாங்க.
0: அது வாங்கி முறைப்படி செய்கிறோம். முறைப்படி மாதம் மாதம் GST கட்டுறோம். பெருங்காயத்துக்கு வந்து 5% GST இருக்குது. 5% வந்து வரி கம்மின்னு சொல்ல முடியாது, வரி அதிகம்னு சொல்ல முடியாது. இது நார்மல் வரி தான், உணவுப் பொருள் உண்டான நார்மல் வரி, அதை நாங்கள் கட்டி வருகிறோம்.
1: சரி,
0: இந்த பெருங்காயம் வந்து ஒரு சிறு தொழில் நிறுவனம். இதை வருங்காலத்தில் வந்து ரொம்ப இயந்திரத்தனமாக பண்ணாமலையும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயந்திரத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ண, ஏன்னா இது வந்து வேலை தொழிலாளர்கள் அதிகமாக வேலை கொடுக்குற நிறுவனம். இது வந்து வருங்காலத்தில் இயந்திரத்தனமாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு
1: இருக்குது.
0: இயந்திரத்தனமாக பண்ண வேலை பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதாவது கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னிக், நான் ஒரு பொருளாதார படிச்சு சொல்ல சொல்கிறேன், லேபர் இன்டென்சிவ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறது லேபர் இன்டென்சிவ் முறையில் தான் இருக்குது. இது இன்னும் வருங்காலத்தில் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறாமல் ஒரு மீடியமாக இருந்தாலும் இருக்கணும், ஒரு லேபர் இன்டென்சிவ் இது இது அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அதாவது தொடர்ந்து வந்து பல தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
0: இயந்திர பயன்பாடு இருந்தால் அது குறைவான அளவில் வச்சுக்கணும். அதிகமான இயந்திர பயன்பாடு இருந்தால் வேலை பார்க்குற எண்ணிக்கை வந்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம நாட்டு மக்கள் தொகைக்கு எப்போ நம்ம வேலை கொடுக்கறதுக்கு பொருத்தமாக இருக்காது, பொருளாதாரத்து பொருத்தமாக இருக்காது. அடுத்து வர்ற தலைமுறைகளும் வந்து தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்கணும்னா இந்த பெருங்காயத்துக்குன்னு ஒரு ட்ரேட் மார்க்கை வந்து அதை மெயின்டைன் பண்ணணும். தரம் குறையாமல் விற்க பழகிக்கணும். இப்போ ஒருத்தர் 1200 விற்கிறான்னா நான் 500 கொடுக்குறேன், 800 கொடுக்குறேன், தரத்தை குறைச்சி வித்துடுறாங்க. நம்ம ஜனங்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கி சமையலில் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய விளைவு என்ன? அவங்களுக்கு வயிற்று தொந்தரவு வந்துடுது, வாயு தொந்தரவு வந்துடுது, நோயில் போய் மாட்டிடுறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப வந்து விலையில் வந்து பார்கெயின் பண்ணாமல் பேரம் பேசாமல் நியாயமான விலை நியாயமான தரம் அந்த அடிப்படையில் மக்கள் எதிர்பார்த்து கொடுத்தா தொழிலும் நல்லாயிருக்கும், மக்களுடைய ஆரோக்கியமும் அதுவும் நல்லாயிருக்கும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது ஒரு தரமான பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அது வந்து அந்த தொழிலையும் வளர்க்கும், அதே மாதிரி நமக்கும் வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க.
0: ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், பொருளாதாரமும் நல்லாயிருக்கும்.
1: சரி, நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நிறைவாக உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு கேள்வி, நீங்கள் வந்து 40 ஆண்டுகளுக்கு மேலாகவே தொழிலில் ஈடுபட்டு வரேன்னு சொன்னீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் வந்து படித்த இளைஞர்கள் சிலர் வந்து வேலைக்கு போகிறாங்க, சிலர் வந்து சுய தொழில் பண்ணி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, சுய தொழிலில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: சுய தொழிலுக்கு இளைஞர்கள் வர்றாங்க, ஆனால் அந்த தொழிலில் அவங்க வந்து நல்லா முன்னேறணும்னா ஒரு சில குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கணும். அவங்க வந்து எடுத்ததுமே முன்னேறணும்னு பார்க்குறாங்க. எடுத்ததும் அந்த தொழிலை வந்து விரிவாக செய்யணும், மற்றவங்களோட போட்டி போட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வேகமாக செயல்படுறாங்க. எத்தனையோ இது நான் பார்த்துருக்கேன், சில பிராண்டு வந்து வேகமாக வருது, வந்த வயத்தில் வந்து வந்து காணாமலையும் போயிடுது. அப்படி இல்லாமல் மெதுவாக ஸ்டெப் எடுத்து ஒரு 5 வருடங்களோ 10 வருடங்களோ கொஞ்சம் கொஞ்சம் மெதுவாக வளர்ந்து வந்தால் அந்த தொழிலுக்கு நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். அந்த தொழிலை செய்யும் போது அந்த பொருளுடைய தரத்தை குறையாமல் அதை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்டே வந்தாக்கும் அது நல்ல சிறப்பாக இருக்கும். அந்த தொழிலை முன்னேறக்கும் அங்கே பொதுவான கால இடைவெளி எடுத்துருக்கணும், தரத்தை குறைக்காமல் செய்யணும். இந்த ரெண்டு மண்ணால் இளைஞர்களுக்கு தொழில் வந்து சிறப்பாக செய்ய எப்பயுமே வாய்ப்பு இருக்குது. இதான் என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் சரி தரம் முக்கியம், அதே மாதிரி அவங்க வந்து பொறுமையாக இருக்கணும்.
0: பொறுமையாக இருக்கணும், எடுத்ததும் உயரத்தில் பறக்கணும் நினைக்காமல் நடக்கணும், ஓடணும், அப்புறம் பறக்கணும். இப்போ எடுத்ததும் ஸ்டெப் வச்சு உயரத்தில் பறக்கணும் போகிறாங்க. அது எந்த அளவுக்கு வர்றாங்கன்னா அந்த அளவுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு காணாமலையும் போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் மெதுவாக ஒவ்வொரு படியாக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்.
1: அதாவது தரத்தையும் மெயின்டைன் பண்ணி அவங்க படிப்படியாக முன்னேறும் போது நிச்சயமாக அவங்களும் தொழில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அழகாக அவ்வளோ நேரம் இந்த பெருங்காய தயாரிப்பு குறித்தும், அதே மாதிரி இந்த தொழிலில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, இந்த பெருங்காயத்தை எப்படியெல்லாம் மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு ஆகாஷ்வாணியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ஆகாஷ்வாணி நேயருக்கும் நானும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை பெருங்காயம் தயாரிப்பு தொழில் செய்து வரும் சி ரவீந்திரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:45.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லிடுங்க சார்.
4: வணக்கம், என் பேர் சேகர். தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பணியாளர் கூட்டுறவு செக்கன் ஆணைய சங்கத்தில் வந்து செயலாளராக பணிபுரிகிறேன்.
3: இப்ப நீங்க சிறப்பு காவலர்களுக்கான இந்த கூட்டுறவு வங்கி அப்படின்றத செயல்படுத்திட்டு வரீங்க. இந்த சிறப்பு காவலர்கள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்கள பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
4: தமிழ்நாடு சிறப்பு காவல்படை அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 16 சிறப்பு காவல்படை அணி, அதாவது பட்டாலியன் இருக்காங்க. இவங்களுடைய பணியினர்கள் அவசர காலத்திலையும் திடீர்னு ஒரு இடத்துல நிறைய போர்ஸ்காரங்க வேணும் அப்படின்னா அவங்க உதவி செய்கிறதுக்காகவும், லோக்கல் போலீஸ்காரங்க இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை வந்து உபயோகப்படுத்த முடியாதுங்கிறனால இவங்க அங்கங்கே வந்து ஒரு 1000 பேர், ஒரு பட்டாலியனில் 1000 பேர் இருக்காங்க. இப்படி தமிழ்நாடு பேர் 16,000 பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த விழாக்களங்கள்லையும் சிறப்பு முக்கிய விருந்தினர் வர்றதுலையும் பதட்டமான சூழ்நிலையிலையும் அவங்க வந்து பணிபுரிகிறதுக்காக அந்த பட்டாலியன் இருக்காங்க.
3: இப்போ இந்த சிறப்பு காவலர்களுக்கான கூட்டுறவு சொசைட்டி அப்படின்னு சொன்னீங்க, இந்த சொசைட்டியில் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா முதல்ல அவங்க என்ன செய்யணும்?
4: சிறப்பு காவல்படை பணியாளர் கூட்டுறவு சிக்கன் நிலையத்தில் உறுப்பினராக சேரணும்னா அவருக்கு கட்டாயம் வந்து சிறப்பு காவல்படை அலுவலராக பணிபுரியணும். காவலராக இருக்கலாம், பணியாளராக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து கிளரிக்கல் கடலையும் இருக்கலாம். அவங்க அதில் பணிபுரிஞ்சாங்கன்னா எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக சேர்றதுக்கு தயாராக இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க எங்கள்கிட்ட உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பத்தை அவங்களுடைய சம்பள பட்டோடு அதிகாரிகிட்ட வாங்கிட்டு, எங்ககிட்ட தான் சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட உறுப்பினராக சேர்ந்துக்கலாம். 100 கட்டி உறுப்பினராக சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க லோன் வேணும்னா எங்கிட்ட அப்ளை பண்ணிக்குவாங்க.
3: அப்போ உங்கள் கூட்டுறவு வங்கியில் வந்து உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அதற்கான மினிமம், அதாவது குறைந்தபட்ச தொகை அப்படின்றது வந்து 100 இருந்தாலே போதும்.
4: 100 இருந்தால் போதுமானது. அது ஒரு பங்கு தொகைக்கான காசு பணம். அது அந்த பங்கு தொகை கட்டிட்டு அவங்க எங்கிட்ட உறுப்பினராக சேர்ந்துடுறாங்க. அன்னையிலேருந்து எங்கள் சங்கத்தோட உறுப்பினராக அவங்க துவக்கிடுறாங்க. அவங்க
3: இப்போ காவலர்களுக்கான இந்த கூட்டுறவுல என்னென்ன மாதிரியான திட்டங்கள் இந்த கூட்டுறவு வங்கியின் மூலமாக செயல்பட்டு இருக்கு?
4: அவங்களுக்கு அதாவது கூட்டுறவோட சிக்கன் நினைச்சவங்க பணியை வந்து கடனும் கொடுப்போம், அவங்களோட சேமிப்பையும் ஊக்குவிப்போம். அதே எப்படி கடன் வாங்குறோம் அதே மாதிரி கட்டாய சேமிப்புன்னு சிக்கன நிதி அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் 1000 2000 வரைக்கும் அவங்க வந்து கட்டுவாங்க. அதில் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி வட்டியும் சேமிப்புக்கான வட்டி தொகையும் அவங்க வந்தோட சேர்த்து வச்சிருவோம் நம்ம. அதனால கடன் எப்படி வாங்குறாங்களோ அதே மாதிரி சேமிப்பையும் ஊக்குவிக்கிறவங்கள.
3: சேமிப்பை ஊக்குவிக்கணும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான பங்கு. அதே சமயம் அவர்களுக்கான தேவை ஏற்படும் போது அதற்கான கடனும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த கடன் திட்டங்கள், அதே சமயம் இந்த சேமிப்பு, இது எப்படி வந்து இங்கே செயல்பட்டு இருக்கு, அந்த செயல்பாடுகள் பத்தி சொல்லுங்களேன்.
4: ஒரு உறுப்பினரை சேர்ந்துட்டாலே அவர் மாதம் மாதம் வந்து சிக்கன நிதியா அந்த ரெக்கரிங் டெபாசிட் அவங்க சம்பளத்தை பொறுத்து 100 2000 வரைக்கும் அவங்க வந்து ஆர்டி கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதம் மாதம் அவங்க சம்பளத்துல பிடிச்சிருவோம் நம்ம. இது தொடர்ந்து உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் எங்கிட்ட சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான வட்டியும் வருட வருடம் அதில் அவங்ககிட்ட கொடுத்துருவோம் நம்ம. ரைட், இதுக்கு அடுத்து வந்து அவங்களுக்கு ஒரு அவசர தேவைப்படுது, கல்வி தேவையோ மருத்துவ தேவையோ இல்லை அவங்களோட வீடு கட்டுற தேவையோ, இதுக்காக வந்து குடும்ப செலவோ இதுக்கு வந்து அவங்க வந்து கடன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எங்கிட்ட வந்து நபர் ஜாமீன் பேரில் கடன் கொடுக்குறோம் நாங்கள். இதுக்கு வந்து அவங்க கொடுக்க வேண்டிய அடிப்படை ஆவணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாதாரணம், ஒரு சம்பளப்பட்டோட அதிகாரிட்ட எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எங்கள் சம்பளத்தில் பிடிச்சிக்கிங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்டேக்கிங். ரெண்டும் வெறும் பேப்பர் மட்டும்தான். அவங்கள்ட்ட வேறு எந்த ஒரு ஆதாரமும் அவங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க நபர் ஜாமீன் பேரில் ஒருத்தர் வந்து அதிகபட்சமாக 20 வரைக்கும் வாங்கிக்கலாம். இல்லையா அவங்க சம்பளத்தை மாதிரி 25 இது எது குறைவோ அவங்ககிட்ட எங்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த தொகைக்கு 5% பங்கு தொகை பிடிப்போம் நம்ம. பிடிக்கிற இந்த கொடுக்குற லோனை வந்து இமீடியட்டாக இன்றைக்கி அப்ளிகேஷன் எல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து செக் வாங்கிட்டு போயிடலாம். அதே நேரத்தில் இது வந்து அவங்க எவ்வளோ தவணையில், 120 அதிகபட்சமாக அவங்களுக்கு அலோவ் பண்ணுவோம், இல்லை அவங்களுக்கு விருப்பமாக குறைவான தொகையில் தவணையிலே கட்டுறாங்கன்னா கட்டிக்கலாம். ரெண்டு விஷயமும் அவங்க செஞ்சுக்கலாம். குறைந்த வட்டி திரும்ப செலுத்தக்கூடிய காலத்தை வந்து அவங்களே முடிவு பண்ணிக்கலாம்.
3: குறைவான வட்டியில் நிறைவான பலன் அப்படின்ற மாதிரி சிறப்பு காவலர்களுக்கான இந்த செயல்பாடு இருக்கு. இப்போ இதன் மூலமாக வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க?
4: நாங்கள் வந்து இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கிற 3 காவல் பட்டாலியனுக்கு வந்து நாங்கள் லோன் கொடுக்குறோம். எங்ககிட்ட வந்து ஒரு 1800 மெம்பர் இருக்காங்க. ஒரு 1200 பேர் எங்ககிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காங்க. இவங்க

0: எல்லாருமே பணிபுரியறது மொத சிறப்பு கால்படையில் தான். அதிகமாக அவங்க வந்து என்ன காரணத்துக்காக கடன் வாங்குறாங்கன்னா அவங்களுடைய வீடு கட்டுறதுக்கான தேவைக்காக. இது 20 லட்சம் வரைக்கும் வாங்கலாங்கிறனால எந்த ஒரு நபர் ஜாமீன் சூரிட்டி மட்டும் போதுங்கிறனால அவங்கள்ட்ட எங்களை விரும்பி வாங்குறாங்க.
1: அதாவது இப்போ கடன் வாங்குறது அதே சமயம் அவங்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டங்கள் எல்லாமே இருக்கு. இப்ப சில பேருக்கு வந்து என்னன்னா இப்ப காவலர்களுக்கு ஏதாவது எதிர்பாராத விபத்து இல்ல வேற ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னும் போது இப்ப அவங்களுக்கான முறையான பாதுகாப்பு இந்த வங்கியின் மூலமா இன்னும் என்னென்ன செயல்படுத்திட்டு இருக்கீங்க?
0: இப்ப வந்து நாங்க எல்லாருக்குமே இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்துல இந்த இவங்களுக்குன்னு வந்து குரூப் பாலிசி ஒன்று வாங்கியிருக்கோம். நாம இந்த சிறப்பு கால்படையில யாராவது இருக்கிறவங்க பிரீமியம் வந்து நாங்க அவங்கள மாதம் மாதம் தவணையில பிரிச்சுக்கிறோம். நாங்களே பிரீமியத்தை நாங்க அவங்க கட்டிக்கிறோம். இவங்க எவ்வளவு லோன் வாங்கினாலும் அந்த கடனுக்கு வந்து ஆயுள் காப்பீட்டு கழகம் வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருது. ஒருத்தர் நாள் விபத்தினாலேயோ இல்லை இயற்கை மரணத்தினாலேயோ உடல்நலக் குறைவாலும் இறந்துட்டால் அந்த தொகை முழுக்கும் காப்பீடு வந்து எல்ஐசி கொடுத்துருது. அதே நேரத்தில் அவங்க வந்து கட்டின காப்பீடு பண்ணது போக லோன் போக மீதி இருக்கிற தொகை இருந்துச்சுன்னா அதை அவங்களுக்கு நாமினிக்கு நாங்கள் திரும்பி கொடுத்துட்றோம். இதனால் ஆயுள் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு கடன் வாங்குறதுக்கு பாதுகாப்பும் கொடுத்துட்றோம்.
1: காவலர்களுக்கு மட்டும் இல்லை அவங்கள நம்பி இருக்கிற குடும்பத்தினருக்குமே இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
0: குடும்பத்தினருக்கு வந்து நாளைக்கு வந்து அவங்க ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ அவங்க வந்து கடனை திருப்பி அவங்க கையிலேருந்து கட்டாத அளவுக்கு அவங்க குடும்ப பாதுகாப்பு கொடுக்கறனால இந்த காப்பீட்டு திட்டத்தை அவங்களே விரும்பி எங்கிட்ட செய்ய வைக்கிறாங்க.
1: இப்போ இன்னும் வேற என்னென்ன செயல்பாடுகளாக இருக்கு? இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ அவங்களுக்கு கடன் கொடுக்கும்போது கடன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சேமிப்பு பழக்கத்தையும் நாம் வந்து உருவாக்குறோம் அப்படின்றது, அதுவும் இல்லாமல் அவங்க போடுற அந்த பங்கு தொகையும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இது வந்து சேமிப்பும் கிடைக்குது அதே சமயம் கடன் வாங்குறோன்ற பயமும் இல்லாமல் இருக்கு. அப்போ அதை இந்த பங்கு தொகை அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, இதை பற்றியும் சொல்லுங்க.
0: பங்கு தொகைங்கிறது வந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வந்து யார் கடன் வாங்கினாலும் பங்கு தொகைன்னு ஒன்று நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக கவர்மெண்ட் நாம்ஸ் படி இப்போ வந்து இவங்க 5% கட்டுறாங்க. இதை எதுக்காக பங்கு தொகையும் பிடிக்கிறோம்னா இந்த சங்கத்தோட ஷேரை யார் வச்சுருக்காங்கன்ற உறுப்பினர்கள் தான் வச்சுருக்காங்க. மீதி தனியார் நிறுவனங்களோ கார்பரேட் நிறுவனங்களோ அதோட ஷேரை யார் வச்சுருப்பாங்கன்னா அதோட பங்கு முதலீட்டாளர்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் கூட்டுறவு நிறுவனம் மக்களாட்சி நிர்வாகத்தில் இருக்கிறனால இந்த லாபம் வந்து அவங்களுக்கே திரும்பி கிடைக்கணுங்கிறனால நாங்கள் பங்கு தொகைங்கிற இதை வந்து அவங்க உறுப்பினர் கட்டுறனால லாபத்தை பிரிக்கும் போது அதோட டிவிடெண்ட் வந்து திருப்பி அந்த யார் கடன் வாங்கி பங்கு தொகை செலுத்திருக்கணும் அவங்களுக்கே திரும்பி கிடைச்சிருது. இந்த லாபம் வேற யாருக்கும் போகாம அதே உறுப்பினர்களுக்கு திரும்ப அளிக்கப்படுது.
1: இப்ப நீங்க பங்கு தொகை அப்படின்றது வந்து ஒன்னு உருவாக்குறீங்க, அவங்க எவ்வளவு வந்து டிவிடன் கொடுக்கறாங்களோ அதற்கு ஏத்தபடி அவங்களுக்கான அந்த பங்கு தொகை கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. இதை எப்படி அவங்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கறீங்க, எப்பொழுதெல்லாம் கொடுப்பீங்க?
0: எப்பயும் வந்து சங்கத்தோட தணிக்கை முடிஞ்சிருச்சுன்னா எப்பயுமே வந்து விழா காலங்களில் இந்த டிவிடன்ட்டுங்கிறத திருப்பி கொடுக்கறத ஒரு நடைமுறையா வச்சிருக்கோம். இந்த தீபாவளி இப்படி பொங்கல் ரெண்டு இடத்துல இந்த பணியாளர் சங்கங்கள் நாங்கள் வந்து திரும்பி கொடுக்குற மாதிரி வச்சிருக்கோம். இவங்க கிடைக்கிற டிவிடெண்ட் வந்து அந்த நேரத்தில் கொடுக்கறது அவங்களோட விழாக்காலத்தை சிறப்பாக ஒரு செலவை சமாளிக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து நம்ம பழங்க பங்கு தொகை கட்டியிருக்கோம் அந்த லாபம் யாருக்கோ போகணும் இல்லாமல் நமக்கே கிடைக்கிறது ஒரு சந்தோஷமாக எதிர்நோக்கிற இருக்கனால எப்பயுமே தீபாவளி இல்லைனா பொங்கல் ரெண்டு டைமில் நாங்கள் அந்த டிவிடெண்ட் வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி நடைமுறையை கடைபிடிக்கிறோம்.
1: இப்போ நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது எப்படி, அதாவது இப்போ வந்து இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம கூட்டுறவு வார விழாவில் டிஜிட்டல் வர்த்தகம் டிஜிட்டல் வங்கி அப்படின்னு சொல்கிறோம். அதே சமயம் ஏஐ தொழில்நுட்பத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த வார விழாவில் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்க இந்த கூட்டுறவில் இந்த டிஜிட்டல் வங்கி அதே சமயம் ஏஐ தொழில்நுட்பம் எந்த அளவில் பயன்பட போகுது?
0: இதுக்கு முன்னாடி வந்து பணியாளர் கூட்டு சங்கத்தில் ஒரு கடன் வாங்கணும்னா அவங்க நேரடியாக வரணும், ரொக்கமாக அந்த பணத்தை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிறத நடைமுறை இருந்துச்சு. இப்போ நம்மளும் ஏஐங்கிற துறையில் இருப்போம், இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு மாறிட்டோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் மத்திய கூட்டு வங்கியில் ஒரு கணக்கு சேமிப்பு கணக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ வந்து அவங்க யாருமே வந்து அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போனால் அதோட அவங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கடன் பட்டுவோட ஆகட்டும் இல்லை டிவிடெண்ட் பட்டுவோட ஆகட்டும் எல்லாமே வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறோம். இதனால் என்ன காலம் வரேன்னா அவங்க இதுக்கு நம்மகிட்ட அலையிற காலம் வரையும் எல்லாம் போயிடுது. இன்னொன்று வந்து அவங்க சம்மந்தப்பட்டவங்க நேரடியாக போய் சேர்ந்துருது. ரெண்டு விஷயம்னால இப்போ வந்து அவங்களுக்கு நடுவில் ஒரு கடன் வாங்கினா திருப்பி பட்டுவோட வாங்குறதுக்கு ஒரு தடவை வரணும், பணமாக எடுத்துகிட்டு போய் பாதுகாப்பாக கொண்டு போகணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ எல்லாருக்குமே மத்திய கூட்டு வங்கி கணக்கு மூலயமா நாங்கள் எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றோம்.
1: டிஜிட்டல் வங்கி அப்படின்னு சொல்லும்போது இப்போ முதல்ல இருந்ததுக்கும் இப்போ நம்ம வங்கியோட செயல்படும் விதம் அப்படின்றது எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அதாவது செயல்படும் வேகமும் எந்த அளவுக்கு மாறி இருக்கு?
0: முதல்ல ஒரு பணியாளர் சங்கத்தில் ஒரு கடன் வாங்கறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தா, இந்த மாதிரி தொழில்நுட்பம்லாம் வளர்றதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தா, ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 நாள் 30 நாள் ஆகும் இந்த ப்ராசஸ்ங்கிறது. ஒரு நாங்கள் எங்ககிட்ட உறுப்பினர் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, அதை வாங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மத்திய வங்கிக்கு ஒரு 4-5 அதிகாரிகள் மூலயமா மாறி வரும். வந்து சேங்ஷன் ஆகி வேண்டி திருப்பி வந்து எங்ககிட்ட அந்த

0: லோனர் வந்தவாட்டி நாங்கள் பட்டுவாடை பண்ணுறது இதுக்கு நல்ல ஒரு 25 நாள் ஆகும். இன்றைக்கி அப்படி இல்லை, ஒருத்தர் வந்து எல்லா அப்ளிகேஷனும் ஃபுல் ஃபினிஷ்டாக, அதாவது முழுமையாக பூர்த்தி ஆகி எல்லாத்தையும் ஃபினிஷாக கொடுத்தாங்கன்னா அவர் மதியானம் அவர் அக்கௌண்ட்டில் பணத்தை ஏற்றிடலாம். வெறும் 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்தில் கிடைக்கிறதுக்கான தொழில்நுட்பமும் வேகமும் மாறிடுச்சுங்கிறது உறுப்பினர் கிடைக்கிற பெரிய பலனாக இருக்குது.
1: அதாவது இப்போ எல்லா உறுப்பினர்களுமே இப்போ காவலர்களாக பணியில் சேர்ந்த உடனேயே இந்த சொசைட்டியில் பங்கெடுத்துக்கிறாங்களா, அவங்களோட ஆர்வம் எப்படி இருக்குது?
0: ஸோ அவங்களுக்கு ரோல் கால்னு ஒன்று நடக்கும், அதாவது எல்லா காவலர்களும் வந்து பணியில் எங்கே டியூட்டிக்கு போகணும் என்னங்கிறத சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய தலைமை அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு இதுக்கு விழிப்புணர்வு, அதாவது அவங்கள என்னென்ன எதிர்காலத்துக்கு சிறப்பாக திட்டமிட்டு நீங்கள் லோன் வாங்கி வீடு கட்டி ஒரு எதிர்கால இளமையிலேயே இந்த விஷயத்தை செட்டில் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லலாம். நாங்கள் அவங்கள்ட்ட போய் சொல்லுவோம், இப்படி நீங்கள் குறைஞ்சபட்ச வட்டி தொகையில் வட்டி வீதத்தில் லோன் கிடைக்கிது, இதெல்லாம் எடுத்து சொன்னதுமே அவங்களுக்கு புரிஞ்சு. இன்னொன்று வந்து எங்ககிட்ட வர்ற உறுப்பினர்கள் வந்து மனநிறைவுப்பட்டு அடுத்த அவங்களுடைய கூட இருக்கிற பணியாளர்கள்கிட்ட விவரத்தை சொல்லி, ஏப்பா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற நிறுவனம் இங்கே இருக்கிறதுனால இதில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி ஒருத்தர் மூலியமாக ஒருத்தர் வர்றது இப்போ எங்களுக்கு கணிசமாக அதிகமாக இருக்குது.
1: இப்போ நிறைய பேர் வந்து கடன் வாங்கணும் அதே சமயம் சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வராங்க. இப்போ நான் சேமிப்பு மட்டுமே எனக்கு போதும், அதுக்காக நான் உறுப்பினராயிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் இருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்டவங்களே நம்ம சேர்த்துக்கிறோமா?
0: கண்டிப்பாக அவங்களும் வெறும் சேமிப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், ஆர்டி கட்டுறது தெரிஃப்ட் டெபாசிட் மட்டும் கட்டிக்கலாம், அப்படியும் எங்கள்கிட்ட கணிசமான மெம்பர் உறுப்பினர் இருக்காங்க. எப்போ தேவையோ அப்போ லோன் வாங்கிக்குவாங்க. கடன் மட்டும் வாங்குறதுக்காக உறுப்பினர் சேருங்கிற கணக்கு கட்டாயம் இங்கே கிடையாது, சேமிப்பும் முன்னிலையை வச்சுருக்கோம் நாங்கள்.
1: தேவைகள் அப்படின்னும் போது அதுக்கு எதுவும் நமக்கு இந்த வரைமுறை அப்படின்னு இருக்கா? அதே சமயம் காலநிலை, ஏன்னா ஒரு லோன் எடுத்த உடனே டக்குன்னு இன்னொரு லோன் எடுத்துட முடியாது, அப்படி இருக்கும்போது எந்த கால இடைவெளி அவங்களுக்காக வச்சிருக்கீங்க? இல்லை முன்னாடி அவங்க லோன் இப்போ வாங்கிட்டு இருந்தாலும் எனக்கு புது லோன் வேணும், டாப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் வருவாங்க. இப்போ இதற்கான திட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க?
0: லோன் வாங்கணும்னு வந்தால் அவங்களுக்கு வந்து காரியம் எதுவும் நம்மகிட்ட சொல்லணும்னு கட்டாயம் இல்லை. குடும்ப செலவாக இருக்கலாம், வீடு கட்ட செலவாக இருக்கலாம், குழந்தைங்கள் எதிர்காலத்துக்கு கல்வி செலவாக இருக்கலாம், எதுக்கு வேணால் எந்த காரியத்துக்கும் வரலாம். இது வந்து பர்சனல் லோன் மாதிரி தான் இது. இவங்க வந்து ஒருத்தர் லோன் வாங்கினாருன்னா அடுத்து ரெண்டாவது டாப் அப் பண்ணணும்னா ஒரு 3 மாத காலக்கெடு இருந்தாலே போதுமானது. இப்போ ஒருவேளை வந்து ஒரு 2 லட்சம் வாங்கியிருப்பார், அவர் வந்து அடுத்து வந்து திடீர் ஒரு அவசர தேவையாக இருக்கும், ஒரு 5 லட்சம் கூட வேண்டியிருக்குன்னா இந்த ஒரு கடன் வாங்கினதுலேருந்து 3 மாதம் கழிச்சு அவர் வந்து திருப்பி அந்த 5 லட்சத்து டாப் அப் பண்ணிக்கலாம். நம்ம திருப்பி செலுத்துறது அவருடைய விருப்பமாக இருக்கும். அதிகபட்சம் 20 லட்சம் எப்படி வாங்கினாலும் அவர் வந்து கையில் வாங்கிட்டு போகிற சம்பளத்தில் அவர் மொத்த சம்பளத்தில் 25% கொண்டு போகிற சம்பளமாக வச்சுக்கணுங்கிறது எங்களுடைய கண்டிஷன்.
1: இந்த வங்கியில் இன்னும் என்னென்ன செயல்பாடுகள், அதாவது அவங்களுக்கான ஒரு நலத்திட்டங்கள் அப்படின்னா இன்னும் வேற என்னென்னலாம் இப்போ செயல்பட்டு இருக்கு?
0: தமிழ்நாடு காவல்துறையில் வந்து 5ஆம் காவல் ஆணையம் அப்படின்னு ஒரு ஆணையம் உருவாக்கி காவலர் நலத்திட்டங்கள், காவலர்களுக்கு என்னென்ன சட்டங்கள் புதுசாக செய்யலான்னு காவல் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. அந்த ஆணையம் வந்து எங்ககிட்டையும் வந்து கூட்டுறவு சங்கங்களில் என்னென்ன மாதிரி விஷயங்களை காவலர்களை மாற்றம் பண்ணி அவங்களுக்கு நிறைய உதவி செய்யலாங்கிற ஆலோசனையும் கேட்டாங்க. நாங்கள் ஒரு கருத்துருவை வந்து அவங்களுக்கு சமர்ப்பித்து அது இப்போ அரசுக்கு பரிந்துரையாயிருக்கு.
1: கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லும்போது இதோட செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது, அதுலேயும் முக்கியமாக வந்து சிறப்பு காவலர்களுக்கான செயல்பாடுகள் என்ன இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக பொறுமையாக எங்களுக்காக விரிவாக விளக்கி சொன்னீங்க. நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: மிக்க நன்றி.
2: இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான், அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
4: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
3: நினைக்கிறேன்டா.
4: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான், அது என்னன்னா சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம், குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.

0: ஆகாஷ்வாணிகா எப்போ கேளுங்க.
1: அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
0: ஆமாங்கக்கா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். நமது பண்பலை நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களையும் விருப்ப பாடல்களையும் கடிதம் மூலமாக நேயர்கள் இணையும் நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடித மலர்கள். கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பிரிவு, அகில இந்திய வானொலி, சின்ன சக்கிகுளம், மதுரை 2. நிகழ்ச்சியில முதல் கடிதமாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க சு போஸ் அவர்கள். மகாதேவி திரைப்படத்திலிருந்து காக்கா காக்கா மை கொண்டு வா என்ற பாடல். உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்

காற்றில் விரியும் கடித மலகர நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. மதுரை கைத்தடி குமரன் காலனிலிருந்து ஸ்ரீதேவி குமரன், சூரியநாராயணன், வாசுகி, பார்வதி, மானுஷி மற்றும் பிரணீதா இவங்களோட விருப்ப பாடல் இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து அந்தி நேர தென்றல். பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 9:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காற்றில் விரியும் கடிதமலகர் நீழ்ச்சியில அடுத்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. வண்டியூர்லேருந்து ஜே ஜே சக்தி ஜனார்தனன் அவர்கள். எங்கள் அண்ணன் திரைப்படத்திலிருந்து முதல் முதலா ஜன்னல் ஓரத்தில் என்ற பாடல் கேட்டிருக்காங்க. இதோ பாடல்.

காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் வெற்றி விழா திரைப்படத்திலேருந்து பூங்காற்று உன் பேர் சொல்ல என்ற பாடல் கேட்டிருக்காங்க சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி. கிருஷ்ணாபுரம் அக்னஹாரம் அந்த இடத்துலேருந்து கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் அனைவருக்காகவும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காற்றில் விரியும் கடிதமகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமார். கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து என்னை மறந்தேன் என்ற பாடல்.

காற்றில் விரியும் கடிதம் அழகர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததா ஒரு விமர்சனம் கடிதம் எழுதியிருக்காங்க தேனி காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஏ மாடசாமி. ஜூலை 6 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் திங்கக்கிழமை மனநிலைமை தலைப்பில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பெற்றோர்கள் வேலைக்கு செல்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் திங்கக்கிழமை நிகழும் மனநிலைகளை பலவாறு பேசினாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கும் சொகுசு திங்கக்கிழமையில் பள்ளி கல்லூரி செல்பவர்களுக்கோ வேலைக்கு செல்பவர்களுக்கோ கிடைக்கிறது அரிது என்றதை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டோம். நேர்களிடமிருந்து திங்கக்கிழமை மழைநிலையை வரவேற்ற அஜிதா மற்றும் புகழ் இருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காற்றல் விரியும் கடிதமலர் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க எஸ்எம் சுல்தான்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 9:30, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததா ஒரு விருப்பாடல் கேட்டிருக்காங்க. மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து ராசா ராசா உன்ன அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்ட முல்லக்காடு எஸ்பி பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன் அவங்க கேட்ட பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றல் வீரியம் கடிதம் அழகு தான் கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக ஒரு நேயர் விருப்பு பாடல் கேட்டிருக்காங்க. தேன்மொழி பாலவந்தனம் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து, அழகிய தமிழ் மண் திரைப்படத்திலிருந்து உன்னால் முடியும் அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல் இதோ காற்றலைகளில்.

நேரம் 9:40. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. நீத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து மல்லிகே மல்லிகே என்ற பாடல். பாடல் கேட்டவங்க கைத்திரி நகர் குமரன் காலனியிலிருந்து மோதிலால் நந்தினி, பிரணீதா மான்ஷி, சாந்தம் யாழினி, வாசுகி, பார்கவி, மாலினி. இவங்க கேட்ட பாடல் காற்றலைகளில்.

நேரம் 9:45. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காற்றில் விரியும் கடித மலர்கள்ல அடுத்த கடிதம் எஸ் நாராயணன், நாகவள்ளி மற்றும் அஸ்வின். திருவாரூர் மாவட்டத்திலிருந்து திருட்டு பயலை படத்திலிருந்து தையத்தா தையத்தா அப்படின்ற பாடல் கேட்டிருக்காங்க. பாடல் அவங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். எம் சிங்காரவேல் மஞ்சள் நீர்காயிலிருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. வல்லவன் திரைப்படத்திலிருந்து காதல் வந்துருச்சு. அவங்க கேட்ட பாடல் அவங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 காற்றில் விரியும் கடிதமகள் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கோம். நமது பண்பலையின் நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களையும் விருப்ப பாடல்களையும் கடிதம் மூலமா நேயர்கள் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர்கள் பிரிவு அகில இந்திய வானொலி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. இறுதியா நிகழ்ச்சியில ஒரு விமர்சன கடிதம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் நிகழ்ச்சியில ஒரு விமர்சன கடிதம் வந்திருக்குங்க. குட்டி குட்டி தகவல்கள் தந்து நேயர்களை காத்திருக்க விடாம உடனடிய அதிரடி பாடல்கள் தந்த காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. பெயர் சொல்லாத ஆண் அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. தேனி காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஏ மாடசாமி அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் விரியும் கடிதமலர்கள்.
1: நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்கேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.
2: காற்றோடு கானம், மனதோடு ரீங்காரம். இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பட்டுச்சிறகில் நேயர்களின் மனதை தொடும் இன்னிசையாய் பண்பலையின் பட்டுச்சிறகாய் தேனிசை பாடலாய் பின்னணி பாடகி பாம்பே ஜெயஸ்ரீயின் திரைப்பட பாடல்கள் தொகுப்புகளை உங்களுக்காய் வழங்கிட இணைந்திருக்கிறேன் அன்பிற்கினியன் பிரபு. முப்பொழுதும் உன் நினைவுகள் என்னை வாட்டுதடா, எப்பொழுதில் நான் எண்ணியதை நிறைவேற்றுவாயடா.

மின்னலை திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க மென்மையான குரலால் வசீகரித்தார். முதல் பாடலாய் ஒழித்துச் சென்றது. உனை பார்த்தால் நீளுது ஆயுளே என்னவனே, என் ஆசைகளையெல்லாம் பூர்த்தி செய்யும் மன்னவனே.

காக்க காக்க திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திட ஆசைகளை எல்லாம் சொல்லி சென்றார். அக்காஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு என் சுதந்திரத்தை பறிப்பது யார்? என் கற்பனைகளுக்கு விடை சொல்வது யார்? இயற்கை எனும் பேராற்றல் பதிலானதோ?

புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து தாமரையின் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா மெல்லிசையமைக்க வர்ணனை ஜாலமாய் பாடியிருப்பார். தெவிட்டாத தேனிசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டுச் சிறகு கொஞ்சம் கிளியாய் வஞ்சியுனை தொடர்கிறேனே, வஞ்சிக்காது வாரியனைப்பாயா, மெழுகுவர்த்தியாய் உருகினேனே.

பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து தாமரின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் இன்னிசையோடு மனம் உருகியிருப்பார். உறக்கத்தில் வரும் கனவுகள் காணலாகுமா? இவள் பருவத்தில் வரும் கனவு நிறைவேறுமா?

மஜ்னு திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க ஹாரிஸ் ராகவேந்திராவுடன் இணைந்து பாடியிருப்பார். பின்னணி பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய திரைப்பட கானங்களை பட்டுச்சிறகில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானத்தில் நிகழும் வர்ண ஜாலத்தில் ஒன்று பெண்ணென என் கண்முன்னே மின்னுகிறதே.

பொல்லாதவன் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு கார்த்திக்குடன் இணைந்து பாடியுள்ளார். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டுச்சிறகு. கடுங்குளிர் காலத்தில் அவளின் உடல் நிலையை சொல்லட்டுமா, உறக்கமின்றி தவிக்கட்டுமா?

கோ திரைப்படத்திலிருந்து ப விஜயின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மெட்டிசைக்க ஸ்ரீராம் பார்த்தசாரதியுடன் இணைந்து பாடியுள்ளார். காவலனுக்கும் காதல் பூக்கும் கண்ணியின் கடைவிழி கரிசனம் இருந்தால்

வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து தாமரை வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க உன்னி மேனனுடன் இணைந்து பாடியிருப்பார். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டுச்சிறகு. ஞாலத்தை சுற்றி வரவா, உன் கைப்பிடித்து காதலில் திளைத்திடவா,

கஜினி திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமாரின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க ஸ்ரீராம் பார்த்தசாரதியுடன் இணைந்து பாடியிருப்பார். வனத்தில் கொட்டும் அருவியை ரசித்திடவா, பெண் இவளின் மனதில் காதலை பதித்திடவா.

மணமகன் திரைப்படத்திலிருந்து மதன் கார்க்கியின் வரிகளுக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்க ஹரிச்சரனுடன் இணைந்து பாடியிருப்பார். நிறைவு பாடலாக ஒழித்துச் சென்றது இப்பாடல். இன்றைய பட்டுச் சிறகு நேயர்களின் நெஞ்சங்களை கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பிற்கினியின் பிரபு. நன்றி நேயர்களே.

இத்துடன் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருக்கிறோம் நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 4:45 இருக்கு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனிதே ஆரம்பமாகும். காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள். 5:30 இசை.

காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை, 6:05 இயற்கை சார்ந்த பாடல்கள், 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். காலை 6:15 புதிய காலை தன்னம்பிக்கை பாடல்கள், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள். காலை 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், அனந்தபுரா அனந்த் பத்மநாத சுவாமி திருக்கோயில் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 இங்கிலாந்து கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. காலை 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் தொடர்கிறது. 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை தேர்ந்தெடுக்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஒலிக்க காத்திருக்கிறது. நண்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் க்ளோஸ்கின் கிளினிக் அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர் வழங்கும் சரும கவனம் சரும நோய்கள் பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோல் நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் எம் குமரேசன் அவர்கள். பிற்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 ஸ்நேகிதியே, 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நிறமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 குழந்தைகள் பங்குபெறும் நிகழ்ச்சியாக பட்டாம்பூச்சிகள், 8:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மண்புழுக்களின் மருத்துவமும் தயாரிப்பும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் ஆர் பவிதா அவர்களுடன் நேர்முகம், வேளாண் தகவல் வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன், 9:00 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள நீதித்துறையால் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி அத்தியாயம் 3 கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிதே நிறைவு பெறும், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 11:05 தேனும் பாலும், 12:00 முதல் 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னை அஞ்சலாக தொடரும். இதுவரை கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும் பற்றிய அறிவிப்பினை.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் 103.3 நீங்கள் கேட்கவிருப்பது தேனும் பாலும். இசைக்கு வயதில்லை, இனிமைக்கு எல்லை இல்லை. காலங்கள் மாறினாலும் காலத்தால் அழியாத அந்த பொற்கால தமிழ் திரை இசை பாடல்கள் இன்றும் நம் மனதை வருடுகின்றன. அந்த இனிய இசை தேனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் நிகழ்ச்சி தான் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1965 வெளிவந்த பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து. கவிஞர் வாலி வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் இசையில், டிஎம் சவுந்தரராஜன் குரலில் மற்றும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒரு பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1963 வெளியான இரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து. கவிஞர் கண்ணதாசன் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், இதோ உங்களுக்காக

0: மாதிரியா இருக்கிறீங்க
1: அண்ணே? என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் 11:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். முந்தைய தமிழ் திரைப்படங்களின் காலத்தால் அழியாத மெல்லிசை பாடல்களுடன் உங்கள் இரவை இனிமையாக உலாவந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 வெளிவந்த அன்பே வா திரைப்படத்தில் இருந்து கவிஞர் வாலி வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா குரலில் ஒரு பாடல் உங்களுக்காக காட்டளைகளில்.
1: நான்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 இரவை இனிமையாக்கும் இசை தேனும் மனதை நனைக்கும் நினைவு பாலும் உங்கள் இதயத்திற்காக இதோ தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1966 மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில், வி குமார் இசையில், பி சுஷிலா குரலிலும் இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

காலம் கடந்தும் காதில் தேனாய் ஒலிக்கும் பாடல்களின் பொக்கிஷம், அன்பும் இசையும் கலந்த தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1967 காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுஷிலா குரலில், இதோ உங்களுக்காக.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். மென்மையான மொட்டுக்கள், மனதை வருட இனிமையான பாடல்கள், இரவை அலங்கரிக்க இதோ உங்கள் விருப்ப நிகழ்ச்சி தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1967 வெளிவந்த அதே கண்கள் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில், வேதா இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில் இதோ உங்களுக்காக.
2: எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங்

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். இசை என்பது காதுகளுக்கான விருந்து மட்டுமல்ல, மனதுக்கான மருந்தும் கூட. அப்படிப்பட்ட இனிய பாடல்களுடன் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1967 வெளிவந்த ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து கவிஞர் கண்ணதாசன் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுஷீலா குரலில் உங்களுக்காக

இரவை பகலாக்கி கொண்டிருக்கிறது பௌர்ணமி நிலா வானிலா. நேயர்களின் மனதை மென்மையாக்கி கொண்டிருப்பது தேனும் பாலிலா. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1968 வெளிவந்த உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து. கவிஞர் வாலி வரிகளில், MS விஸ்வநாதன் இசையில், TM சவுந்தரராஜன், P சுஷிலா குரலில். இதோ

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு நல்ல பாடல். 1000 வார்த்தைகளை சொல்லாத உணர்வுகளை கூட சொல்லிவிடும். அந்த உணர்வுகளை உங்களிடம் சேர்க்கிறது தேனும் பாலும். தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1968 வெளிவந்த குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து. கவிஞர் வாலி வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக.
1: நீயே தான் எனக்கு மனவாட்டி,

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். மென்மையான மெட்டுக்களும் மறக்க முடியாத வரிகளும் உங்கள் இரவை இனிமையாக்க தொடர்ந்து ஒலிக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1968 வெளிவந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் P சுஷிலா குரலில் இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1969 திரையில் வெளியிடப்பட்ட அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. இத்துடன் நிகழ்ச்சியும் நிறைவு செய்கிறோம். கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில், கவிஞர் ஆலங்குடி சோமு வரிகளில். இதோ அடுத்த பாடல் உங்களுக்காக.

இனி கேட்கலாம் விவித் பாரதி தமிழ் 102.3 சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இத்துடன் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னை எஃப்எம் விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசையில் வழங்கும் நிகழ்ச்சிகளை அதிகாலை 4:45 வரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில். முதலில் நீதய ராதா, வசந்த பைரவி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகத்தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மூஞ்சூர்பேட்டை எம் கே பழனி அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சதாபாலய ராகம் மோகனம், ஆதிதாளம், ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: சக ஆண்டு 1948 ஸ்ரவண் மாதம் 8ஆம் நாள் பராபர வருடம் ஆடி மாதம் 14ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எமது காலையின் ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

0: இறப்பது என்பது தூங்குவதை போன்றது, பிறப்பது என்பது தூங்கி விழிப்பதை போன்றது. குறள் எண் 339, அதிகாரம் நிலையாமை.
1: உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
0: இறப்பது என்பது தூங்குவதை போன்றது, பிறப்பது என்பது தூங்கி விழிப்பதை போன்றது. குறள் எண் 339, அதிகாரம் நிலையாமை.

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரும் மாய் காலை 5 மணிக்கு பக்தி மாலை, பக்தி பாடல்கள். காலை 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 புதிய காலை மற்றும் சேவை செய்திகள். 6:05 இயற்கை சார்ந்த பாடல்கள். 6:10 எனி தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 புதிய காலை தன்னம்பிக்கை பாடல்களை கொண்டுள்ள நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியும் நேர்மும். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, சொட்டு நீர் பாசனம் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் பள்ளி வேளாண் துறை வேளாண் விரிவுரையாளர் டாக்டர் எம் பிரபுமணி அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 தன்னம்பிக்கை பாடல்கள். 6:55 பூந்தளிர். காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபால் கோபாலன் ஜுவல்லரி மார்க்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். அனந்தபுரா அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்வீனி சீனிவாசன் அவர்கள். 7:30 இங்கிலாந்து கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் போட்டிகள் பற்றிய தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக. 7:45 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்கிறது. 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் நிகழ்ச்சி. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 10:02 விருப்ப காணங்கள் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து. நண்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் க்ளோ ஸ்கின் கிளினிக் அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர் வழங்கும் சரும கவனம் சரும நோய்கள் பற்றிய நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோல் நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் டாக்டர் எம் குமரேசன் அவர்கள். பிற்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 12:02 சிநேகிதியே. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. 4:00 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விலக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். மண்புழுக்களின் மகத்துவமும் தயாரிப்பும் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் புலத்தில் பணிபுரியும் முனைவர் ஆர் பவிதா அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன், 9:00 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் கீழுள்ள நீதித்துறையால் அளிக்கப்பட்டுள்ள ஒரு விளம்பரதார நிகழ்ச்சி 3 கேட்கலாம். 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை நிறைவடையும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 தேனும் பாலும். 12:00 முதல் FFM விவித் பாரதி 102.3 MHz அலைவரிசையில் மீதி நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும்.

பக்தி மனம் கமலும் காலை வெளியில் இறைவனை பிரார்த்திப்போம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக